நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 8 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் நாட்டை.

இழப்பதற்கான ஊழ் ஒருவரை பேதையாக்கும். ஆவதற்கான ஊழ் வந்தால் ஒருவரது அறிவை விரிவாக்கி அவருக்கு பல நன்மைகளை தரும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலைமணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம், 6:35 கேள்வி நேரம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள். நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலைமணி 6:55. 7 மலரும் காலை மலர், இதில் காந்தி அஞ்சலி, செவி செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தொடர்ந்து தோல் நோய் நிபுணர் டாக்டர் ஆர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 இதய ராகம், காலைமணி 8:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் இடம்பெற கேட்கலாம். 9:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் வன்கொடுமை தடுப்புச் சட்டங்கள், இதுகுறித்து அரசு வழக்கறிஞர் கே பி சக்திவேல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேயர்கள் தொட்டு வர 4-3-1 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246

0: 101. வாட்ஸ்அப் எண் 938-546-101. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30க்கு இருபட பாடல்களாக வணக்கம் சென்னை, மஜா திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10க்கு மங்கையர் உலகம், ஒரு வரியில் வாழ்க்கை. 12:50க்கு பாப்கார்னர், 1 மணிக்கு மதுர கீதம், 1:45க்கு மாநில செய்திகள். பிற்பகல் 2:15க்கு வேளாண் அரங்கம், உயிரியல் முறையில் நெல்லில் காணப்படும் பூஞ்சான நோய் மேலாண்மை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி அகிலாதேவி அவர்கள். 2:30க்கு உழைப்பவர் அரங்கம், கல் சட்டி தயாரிக்கும் சேலம் எம் பூபதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 3 மணிக்கு வருவது இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள், 4:30க்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு வருவதோ ஆரவாரம், 6:15க்கு உணவே மருந்து வழங்குகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் எஸ் லட்சண மரியா ஷாலி அவர்கள். 6:30க்கு மாநில செய்திகள். 7:00 உற்சாகம் உச்சம், பொறியியல் கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை. அண்ணா பல்கலைக்கழக இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் மணி பிரகஸ்பதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை 10:45. 7:25 உழவர் உலகம், இதில் ஒருங்கிணைந்த பண்ணையம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் வி ராஜசேகர் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:05 இனிய ராகம், இரவு கேட்டு ரசிக்கலாம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு அரங்கிசையில் டாக்டர் என் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீரங்கம் எஸ் ரவிகிருஷ்ணன் அவர்கள் கடம். முற்பகல் 11:00 இலக்கியம் பேசுவோம், இலக்கியம் வழி மகிழ்ச்சி, பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். பகல் 12:10 சங்கீத சாரலில் பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. இரவு 7:10 கடலூர் மாவட்ட செய்தி மடல், 9:15 செய்தி சுடர், 10 மணிக்கு அரங்கிசையில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் பாடுகிறார் TS வேம்பு ஐயர். மைசூர் டி சௌடையா அவர்கள் வயலின், பழனி எம் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: நேரம் 6:00, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு

0: பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதிப்பன், பாடியவர் பி ஜெயச்சந்திரன்.

0: CUET UG 2026 examinations for admission to programs across central and participating universities. The examinations will now be conducted on the 31st of this month and 6th and 7th of next month. The examination, which was scheduled for yesterday, was rescheduled due to Eid ul-Adha. NTA said that admit cards for candidates appearing for the test on Sunday can be downloaded from the official website of NTA, cuet.nta.nic.in. The CBI has arrested Giribala Singh in the Trisha Sharma death case. Giribala is Trisha's mother-in-law and a retired district and sessions judge. The arrest was made in Bhopal yesterday. Earlier, a CBI team questioned and searched Giribala's home for nearly 7 hours, following which she was arrested. Air India has extended suspension of its flights to Israel till July end amid continued geopolitical uncertainties in West Asia. The airlines had earlier suspended flight operations on Tel Aviv-Delhi route till June end. A senior Air India official said that flights have been further suspended, keeping in mind the geopolitical situation in the region. In the wake of the West Asia conflict, airlines have been facing multiple headwinds, including costlier fuel and airspace curbs, which pushed up their operational costs. Vice President C.P. Radhakrishnan will undertake a 3-day visit to Karnataka, Goa and Kerala beginning today. The Vice President will attend the global celebration marking 45 years of the Art of Living Foundation in Bengaluru, Karnataka today. Later in the day, he will attend the Platinum Jubilee celebrations of University BDT College of Engineering at Davangere, Karnataka. National Security Advisor Ajit Doval called for decisive action against terrorism and said there cannot be double standards in the fight against it. Addressing an international security forum in Russia, Mr. Doval said responsible nations have to evaluate their choices and decide whether they support sponsors of terrorism or counter them with decisive action. Iran's Islamic Revolutionary Guard Corps, IRGC, has said it targeted an American airbase in the region after fresh U.S. strikes on southern Iran overnight. Kuwait, which hosts a U.S. base, said it had intercepted hostile missile and drone threats, but did not confirm the target. The Iranian missile launch came after the U.S. shot down Iranian drones over the Strait of Hormuz and struck a military site in Bandar Abbas, a strategic port city in southern Iran. In IPL cricket, Gujarat Titans and Rajasthan Royals will meet in the all-important qualifier 2 at the Maharaja Yadavindra Singh International Cricket Stadium, New Chandigarh this evening. The match will start at 7:30 p.m. The winner will take on Royal Challengers Bengaluru in the final on Sunday at Narendra Modi Stadium in Ahmedabad. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க தமிழ் மொழியின் சிறப்பு எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
3: தொன்மை முன்மை எளிமை ஒளிமை இளமை தனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை எனும் பல்வேறு சிறப்புகளை உடையது தமிழ் மொழி. அகரம் கற்றுத்தந்தபோதே அறத்தை கற்றுத்தந்த மொழி நம் அருமை தமிழ் மொழி. தமிழென்றால் இனிமை. பேசவும் கேட்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழென்றால் தனித்தன்மை வாய்ந்த செம்மொழி எனும் பொருளும் உண்டு. தமிழ் மொழியில் வரும் ழகரம் அழகான உச்சரிப்பு தரும் தனிச்சிறப்பு வாய்ந்த எழுத்தாகும். தமிழ் மொழி என்றவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே வாளொடு முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு உதவி செய்யும் மொழி பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. மொழி பழமையான ஓர் இனத்தின் வாழும் அடையாளமாக திகழ்கிறது. விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டும் பேச்சு மொழியால் நிகழ்கிறது. இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழ் தகுதியை பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. எந்த சமய சார்பு

0: உலக பொதுமறையாக கருதப்படும் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொதுவான அறத்தை வெளிப்படுத்தியது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் உயரிய நெறிமுறையை தமிழ் உலகிற்கு வழங்கியது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசனார் பாடினார். சங்க கவிதைகளை எளிமைப்படுத்தி தமிழ் உணர்ச்சி கவிதைகளாக மாற்றித்தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் தமிழாகவே வாழ்ந்தார். தமிழை தன் உயிராகவும் உடலாகவும் கருத்தாகவும் கொண்டு பாவேந்தர் வாழ்ந்தார். நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் நான் நான் என்று வாழ்நாள் முழுதும் சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசனார். தமிழ் சமுதாயத்தை காப்பதே தன் வாழ்வின் நோக்கம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கருதினார். தமிழை தாயாக உருவகம் செய்து பாவேந்தர் பாடிய இசையமுது பாடல் அவருடைய ஆழ்மனதின் தன்மையை உணர்த்துவதாக அமைந்தது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடு நிலையினில் உனைவிடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலிகுனி வேணோ என்று செந்தமிழை பாடிவிட்டு, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அருமையாக பாடினார். பழமையின் சிறப்பை தமிழின் சிறப்பை தண்ணீரில் செந்தாமரை பூத்து நிறைந்தது போல் தமிழ் மொழி செழித்து வளர்ந்தது என்று விளக்கினார். பாவேந்தரின் தமிழ் ஆக்கப்பூர்வமான தமிழ். அவருடைய தமிழ் உணர்வு உயிர் சார்ந்த தமிழ் உணர்வு. தமிழ் உயர்ந்தால் தமிழ் இலக்கியம் உயரும், தமிழ் இலக்கியம் உயர தமிழ் இனம் உயரும் எனும் உறுதியான நம்பிக்கை பாவேந்தரின் தனித்துவமான நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று அதனால் அவரால் பாட முடிந்தது. தேன் தமிழென்றும் இன்பத் தமிழென்றும் அன்னை தமிழென்றும் அருந்தமிழென்றும் ஞானத்தமிழென்றும் தீந்தமிழென்றும் நற்றமிழென்றும் போற்றப்படும் நம் அன்பு தமிழை கற்றால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்பதுதான் பாவேந்தரின் கருத்து.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆறு மணி 15 நிமிடம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. பக்தியையும் அன்பும் பற்றி தினமும் நம் ஆயுள் உள்ளளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்போதும் நமக்கு பலனை தரும். ஆசையை அகற்றி பற்றுதலற்று கர்மம் புரிவதே சிறந்த வழியாகும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் ஆன்மீக மலர்களை அள்ளி வருகிறது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் முதலில் சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

கடவுள் என்னும் மெய்ப்பொருள் ஒன்றே, உயிர்களெல்லாம் அதன் வடிவங்களே. நேரம் 6:23. திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இது ஆனந்த ராகம். தொடரும் பாடல் பி. லீலா பாடியது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். அருள்மிகு கரூர் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழாவில் இன்றிரவு 7 மணிக்கு கருட வாகனம். கும்பகோணம் நாதன் கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் வைகாசி பிரம்மோற்சவத்தில் இன்று மாலை 5:30 மணிக்கு

பகவத் பிரார்த்தனை, எஜமானார் சங்கல்பம், வாஸ்து சாந்தி. மனதில் இறைவனுக்கு கோவில் கட்டி பிரார்த்திப்பவருக்கு எல்லா செல்வமும் சேரும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் ஆனந்தராகம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடல் பி. சுசீலா பாடியது.

0: அன்பு அறிவில் இருந்தால் சத்தியம் பிறக்கும். அன்பு மனதில் இருந்தால் கருணை பிறக்கும். அன்பு செயலில் இருந்தால் அகிம்சை பிறக்கும். அன்பு ஒன்றே ஆக்கசக்தி, இறைவனை அடையும் ஒரே வழி. இதுவரை ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகம். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 15 வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். சமச்சீர் உர மேலாண்மை குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தெரிகிறார் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட வேளாண்மை துறை தரக்கட்டுப்பாடு உதவி இயக்குநர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: மங்கப்பட்டியில இருந்து செல்லதுர பேசுறேங்க ஐயா. தோட்டக்கலை பயிர்களுக்கு எல்லாம் உப்பு பற்றாக்குறை செய்கரசல் அடிக்கலாங்களா?
3: எல்லா பயிருக்கும் நீங்க வந்து அடி உரமா உரம் போடுறது முன்னாடி எருவு போடுங்க. மண்புழு உரத்தை பயன்படுத்துங்க. மண்ணுடைய வளம் அதிகமா வரட்டும். மண் வளம் அதிகமா வந்தாலே பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் குறையும். தோட்டக்கலை பயிரை விதைக்கிறதுக்கு முன்னாடி அடி உழவு பண்றப்ப நீங்க வந்து எருவோட ட்ரைகோடர்மா விருடி மட்டும் இல்லாம உயிர் பூஞ்சையை வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, அது 2 கிலோ நீங்க வாங்கி எருவுல கலந்து ஒரு 15 கழிச்ச பிறகு போடுங்க. அதே போல கிடைக்கக்கூடிய விலை கம்மியா இருக்கக்கூடிய புண்ணாக்கு, அது ஒரு 50 புண்ணாக்கு கலவையா வாங்குங்க. 200 லிட்டர் தண்ணி ஊத்தி அதை ஒரு 15 டெய்லி கலக்கிங்க. அதை வந்து ஒரு 100 மில்லி மட்டும் உங்களுடைய தோட்டக்கலை பயிருக்கு நீங்க போடுங்க. வேறு நிறைய நல்லா வந்து மகசூல் நிறைய வரும். இது மட்டும் இல்லாம மீதி வந்து மீன் மேலாம் பஞ்சகவியா அது நீங்க பண்ணலாம். உங்களுடைய தோட்டக்கலை

0: பயிருக்கு வந்து பூக்கறப்ப ஒரு டேங்குக்கு வந்து ரெண்டு இளநி மட்டும் தண்ணி கலந்து நீங்க அடிச்சு பாருங்க, மகசூல் அதிகமா வருங்க.
1: காதர் விவி இக்பால் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, இப்போ கோடை சமயத்துல வெப்பம் நமக்கு அதிகமா இருக்கும், ஆனா எதிர்பாராம கோடை மழையும் வந்துருது. நெல் வந்து நாற்றாங்கால் பருவத்துல இருக்கும்போது சமயத்துல துரதிருஷ்டமா சாஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கோடை மழையையும் தாங்கி வளர மாற்று பயிர்கள் என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க.
0: தண்ணி போதுமான அளவு இருந்துச்சு அப்படின்னா மாற்று பயிரா உளுந்து பச்சை பயிரை நீங்க சாகுபடி பண்ணலாம். 65 நாள்ல நல்லா முதிர்ச்சி வந்துடும், 70 நாள்ல வந்து கண்டிப்பா மகசூல் நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி உளுந்து பச்சை பயிர் நீங்க போட்டீங்க அப்படின்னா மகசூல் மட்டும் இல்லாம உங்களுடைய மண்ணும் வந்து வளமான மண்ணா வரும். காரணம் வந்து அதெல்லாம் பயிர் வகையினால வேர்ல வந்து வேர் முடிச்சு இருக்கும், அது வந்து ஆகாயத்தில் இருக்கிற தலைச்சத்தை வந்து நம்ம மண்ணுக்கு நிறைய கொடுக்கறது மட்டும் இல்லாம நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்

0: என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க.
1: தண்ணி போதுமான அளவு இருந்துச்சு அப்படின்னா மாற்று பயிரா உளுந்து பச்சை பயிரு நீங்க சாகுபடி பண்ணலாம். 65 நாள்ல நல்லா முதிர்ச்சி வந்துடும், 70 நாள்ல வந்து கண்டிப்பா மகசூல் நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி உளுந்து பச்சை பயிர் நீங்க போட்டீங்க அப்படின்னா மகசூல் மட்டும் இல்லாம உங்களுடைய மண்ணும் வந்து வளமான மண்ணா வரும். காரணம் வந்து அதெல்லாம் பயிர் வகையினால வேர்ல வந்து வேர் முடிச்சு இருக்கும், அது வந்து ஆகாயத்துல இருக்கிற தலைச்சத்தை வந்து நம்ம மண்ணுக்கு நிறைய கொடுக்கறது மட்டும் இல்லாம நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர் வந்து அதிகமா உற்பத்தி பண்ணுங்க உளுந்து எல்லாம் நீங்க போட்டீங்கன்னா.
2: வணக்கம் சார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டத்துல அந்த சின்ன வெங்காயம் உற்பத்தி அதிகம் சார். சின்ன வெங்காயத்துக்கு வந்து எப்படி எப்படி சாகுபடி பண்ணலாம், எப்படி இந்த திருகல் நோயை கட்டுப்படுத்தலாம், திருகல் நோய் மலத்தஞ்சனா வந்துருது சார், அதுக்கு வந்து மருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: இப்ப வெங்காய பயிரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து யூரியாவை போடக்கூடாது, அமோனியா சல்பேட்டு வந்து போடலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப வந்து ஆரம்பத்தில் ரைகோட்ரோமா சூடோமோனாஸ் வந்து 2 கிலோ வாங்கி ஒரு 50 கிலோ எருவுல கலந்து ஒரு 15 நாள் கழிச்சு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து வரவே வராது. இயற்கையிலேயே நம்ம வெங்காயத்துக்கு கண்ட்ரோல் பண்ணலாம்.
0: லால்குடியில இருந்து கருமூலர் கிட்ட இருக்காரு. உங்கள் வயலில் முன்பு வந்து உளுந்து பச்சை பயிர் இதெல்லாம் அமோகமா விளைஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து பயிர் வந்து முளைப்பு தருவாயிலேயே சுருண்டுருது, இதுக்கு என்ன காரணம்?
1: பயிர் சுருங்குது அப்படின்னா மண் வளர்ந்தாங்க ஆகுது. இப்ப மண்ணுல இருக்கிற பிஹெச் பாத்தீங்க அப்படின்னா 9-10க்கு மேல போயிடுச்சுன்னா நல்லா முளைக்கும், முளைச்ச பிறகு கருகிருங்கய்யா. அப்ப மண்ணை தான் வந்து மாத்தணும். மண்ணை மாத்தணும்னு சொன்னா அதுக்கு என்ன எருவு தான் நீங்க போடணும். பசுந்தால் உரம் இருக்கு இல்லையா, தக்கப்புண்டு இருக்கு இல்லைங்கய்யா, அதை வந்து நார்மலா ஒரு ஏக்கருக்கு வந்து 20 கிலோ நீங்க என்ன பண்ணணும், 40 கிலோ போடுங்க. பசுந்தால் விதைச்சு 45 உங்களுடைய மண்ணு வந்து வளமான மண்ணா வரும். பிஹெச் அமில நிலை வந்து குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராதுங்க. மண்ணை வந்து வளமான மண்ணா மாத்துங்க. அதுக்கு வந்து தக்கப்பூண்டு மட்டும் இல்ல, கிடைக்கக்கூடிய பண்ணை எருவு எல்லாம் போடுங்க, மண்புழு எருவும் நீங்க அதிகமா போடுங்க. உங்க மண்ணு வளமான மண்ண மாதிரி கண்டிப்பா உளுந்து நல்லா வருங்க.
0: மாவட்டம் புலவன்காடு மாரியப்பனையா கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, கோடையில வம்பன் உளுந்து ரகங்கள், குறிப்பா வம்பன் 8 வம்பன் 11 மாதிரியான ரகங்களை நாங்கள் பெருவாரியா பயிர் செய்யறோம். இதுல மஞ்சள் தேமல் அதிகமா காணப்படுது, இதனால உளுந்து சாகுபடி ரொம்ப சவாலா இருக்கு.
1: காரணம் வந்து என்னன்னா நம்மளுடைய தூழ்நிலையினால வந்து மாறிடுச்சு, அதனாலதான் வருது. இதுக்கு வந்து நீங்க வந்து நம்ம வேளாண்மை துறையில இருக்கக்கூடிய ட்ரைகோட்ரைமா 2 கிலோ சூடோமோனாஸ் 2 கிலோ வாங்கி அடி உல எருவுல கலந்து பஸ்ட் விடுவீங்க, போய் விடுவீங்க. அதே மாதிரி கலைகள்லாம் இல்லாம 30 நாள் நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு மஞ்சள் நோயே வராது. அப்படி வந்துச்சுன்னா உடனடியா வேப்ப இலை கரைசல் இல்லாம இயற்கை பூச்சி வரடி கரைசல் நிறைய இருக்குங்கய்யா. இதை வந்து நீங்களே பண்ணையில கிடைக்கக்கூடிய வேப்ப இலை, புங்க இலை, நொச்சி இலை, ஆடுதினா பாலை இலை, எருக்கை இலை, இது எது கிடைக்கிதோ 30 நாள்ல இருந்து 40 நாள் வரைக்கும் நீங்க இந்த இயற்கை பூச்சி வரட்டிய வாரத்துக்கு 1 நாள் தெளிங்க. 45 நாள் பூக்கும், பூக்குறப்ப வந்து டிஏபி கரைசல் நீங்க தெளிங்க, உங்களுக்கு மஞ்சள் நோயே வராதுங்க.
3: வணக்கம் சார். நான் லால்குடி பக்கம் புஞ்சைசங்கி கிராமத்துல இருந்து தாமரைச்செல்வன் பேசுறேன். தக்கப்பூண்டு சனப்பு தாண்டி எனக்கு கொளிஞ்சி தேவைப்படுது, கொளிஞ்சி கிடைச்சா நல்லா இருக்கும்.
1: கொளிஞ்சி திப்ரிசா பர்பியூரியாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து விதை MD1 வந்து வெளியிட்டு இருக்காங்க. தக்கப்பூண்டு வந்து மண்ணுடைய வளமை வந்து ரொம்ப இதா இருக்கும். கொளிஞ்சி வந்து மக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். தக்கப்பூண்டு வந்து சாஃப்டா இருக்கும், கொளிஞ்சி வந்து ஹார்டா இருக்கும். பட் நீங்க வேணும்னா மதுரை வேளாண்மை கல்லூரியில் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான ஏற்பாடு கொடுப்பாங்க.
2: கொய்யாவில வந்து பஞ்சேசுனி கட்டுப்படுத்தவே முடியல, மறுபடியும் பஞ்சேசுனி வந்துகிட்டே இருக்குது.
1: இப்ப இதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் வந்து வெயில் தாங்க. ஒண்ணு இல்லைங்க, தண்ணிய மட்டும் நீங்க வந்து சாயங்காலம் நல்லா வேகமா அடிக்கிற மாதிரி போர்ஸா நீங்க அடிங்கயா. கீழே மண்ணை வந்து ஒரு 1 மீட்டருக்கு ஏரியாவில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நல்லா கூலிங்கா இருக்கப்ப தேங்காய் மட்டை எல்லாம் போட்டுங்க, எருவு எல்லாம் நிறைய போட்டு எப்பயுமே ஈரமா நீங்க வச்சுக்கீங்க. உங்களுக்கு வந்து பஞ்சி அசுவனியை வந்து நிறைய வராதுங்க. இயற்கையிலே வந்து மழை பெஞ்சுதுன்னா கண்டிப்பா அந்த அசுவனி உண்மையிலே போயிடும், அடுத்த நாளே போயிடும். எப்பெல்லாம் வெப்பநிலை நமக்கு அதிகமா வருதோ, சூதோஷ்ண நிலை மாறுதோ, அப்ப வந்து அசுவினியுடைய பெருக்கங்கள் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இயற்கை முறையில அதை விரட்டணும்னா பெஸ்ட் வந்து இயற்கை பூச்சி வெரைட்டியை வந்து கொஞ்சம் அதிக அளவு தெளிப்பு பண்ணி நம்ம அசுவினியை அகற்றலாம்.
4: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காய்கறி நாற்றுகளான தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்ற நாற்றுகள் குளித்தட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாற்றுகள் தேவைப்படும் விவசாயிகள் முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 9843212

8818. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 9843218818 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். குறுவை சாகுபடிக்கு நாற்றாங்கால் தயாரிப்பின் போது கடைசி உழவிற்கு முன் 400 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்தை இடலாம். 20 முதல் 25 நாட்களுக்குள் நாற்று பறித்து நடவு செய்ய வாய்ப்புள்ளவர்கள் சென்ட்டுக்கு 2 கிலோ என்ற அளவில் TAP அடியுரமாக இடலாம். 25 நாட்களுக்குள் நாற்று பறிக்க இயலாதவர்கள் நாற்று விட்ட 10வது நாள் 1 கிலோ TAP மேலுரமாக இடலாம். இவ்வாறு தொழு உரம் மற்றும் ரசாயன உரங்களை நாற்றாங்காலில் பயன்படுத்தி வீரியமான பட்டை விரைப்பான 4 முதல் 5 இலைகள் கொண்ட வாளிப்பான நாற்றுகளை தயார் செய்து நடவு செய்தால் நிறைந்த மகசூலை பெறலாம் என தஞ்சாவூர் மாவட்டம் சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். தற்போது நிலவக்கூடிய மாறுபட்ட காலநிலையானது அதிக வெப்பம், அவ்வப்போது கோடை மழை மற்றும் அதிவேக காற்று என நிலவுவதால் மாறுபட்ட காலநிலைக்கு ஏற்றவாறு கோழி பண்ணையாளர்கள் சில யுக்திகளை கையாளுவது அவசியமாகிறது. காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகமாக காணப்படுவதால் தீவனம் வீணாவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. மேலும் அடுத்த 2 மாதங்களுக்கு இது போன்ற அதிக காற்றின் வேகம் கொண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளதால் தீவன விரயத்தை தடுக்க கோழி தீவனத்தில் சிறிதளவு தாவர எண்ணெயை சேர்க்கலாம். இதனால் மதிப்புள்ள வைட்டமின் போன்றவை காற்றில் பறந்து செல்வதை தடுக்க முடியும். மேலும் உயர்மனைகளில் பக்கவாட்டில் படுதாவை கட்டிவிடலாம். இவ்வாறு நாமக்கல் கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தொழில்நுட்ப அலுவலர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் உயிரியல் முறையில் நெல்லில் காணப்படும் பூஞ்சான நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி அகிலாதேவி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் வி ராஜசேகர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி மாநிலச் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்

0: கார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1,20,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி

0: தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா, ஷிரோல், ருத்ரா கிரண், இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபேடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே, மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை எட்மண்ட் ஹிலாரி டென்சிங் நார்கே அடைந்த சரித்திர புகழ் வாய்ந்த நாள் இன்று. ஆண்டு 1953. இந்நாளினை சர்வதேச எவரெஸ்ட் தினமாக நேபாள அரசு அனுசரித்து வருகிறது. ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்களை கௌரவப்படுத்தும் வகையிலும், சமாதானத்திற்கான நடவடிக்கைகளின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் வகையிலும் இந்நாள் ஐநாவின் அமைதி காப்போர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1987. நிர்வாகத்தில் ஊழல், திறமையின்மை, வேண்டியவர்களுக்கு ஆதரவு போன்றவற்றை சிறிதும் அனுமதிக்காதவர். விவசாயிகளின் நலனுக்காகவே பணியாற்றிய இவரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. தனது ஓய்வு நேரத்தை படிப்பதிலும் எழுதுவதிலும் கழித்த சௌத்ரி சரண் சிங் கூட்டுறவு பண்ணை முறை, இந்தியாவில் வறுமை ஒழிப்பும் அதற்கான தீர்வும் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். கல்வியாளர் கணித்தமிழின் தலைமகன் மு ஆனந்த கிருஷ்ணனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2021. அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் கான்பூர் ஐஐடியின் இயக்குநராகவும் பணியாற்றிய மு ஆனந்த கிருஷ்ணன் நாட்டில் முதன்முறையாக செமஸ்டர் முறையை கொண்டு வந்தவர். இயக்குநர் முக்தா ஸ்ரீனிவாசனின் நினைவு

0: இன்று ஆண்டு 2018. தமிழ் திரையுலகிலும் அரசியலிலும் 60 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் கொண்டவர். முதலாளி மூலமாக இயக்குநராக அறிமுகமான இவர் நிறைக்குடம், சூரியகாந்தி உள்ளிட்ட பல படங்களை இயக்கியுள்ளார். எல்லாரும் டிவிலையும் செல்போன்லையும் மூழ்கிட்டு இருக்காங்க, இத மாற்ற வரலாற படிக்கணும் என்பதை வலியுறுத்தியவர் முக்தா ஸ்ரீனிவாசன். நகைச்சுவை நடிப்பில் முத்திரை பதித்த நடிகை டி பி முத்துலட்சுமியின் நினைவு தினம் இன்று ஆண்டு 2008.
1: ஊரின் நல்லா செய்யும், எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு கோதுமை மாவை எடுத்து அதுல போடணும்.
2: அதான் எனக்கு தெரியும்.
1: தெரியுமில்ல? அது தலையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ரெண்டு உப்புகள்ல போட்டு நல்லா பிசையணும்.
2: அதான் எனக்கு தெரியுமே.
1: அப்புறம் உருண்டை உருண்டையா உருட்டிக்கணும்.
2: அதான் எனக்கு தெரியுமே.
1: அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா?
2: அதுதாங்க எனக்கு.
1: அப்பளா குழம்பு எடுத்து இத வச்சு அப்பளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும்.
2: அதான் எனக்கு தெரியுமே.
1: அப்புறம் என்ன செய்யணும்?
2: அதுதாங்க எனக்கு தெரியும்.
1: தெரியாது இல்ல? பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து,
2: அதான் எனக்கு தெரியுமே,
1: இதெல்லாம் தூக்கி அது உண்டார போட்டு,
2: அதான் எனக்கு தெரியுமே,
1: அது நிறைய தண்ணியை ஊத்தி,
2: அதான் எனக்கு தெரியுமே,
1: நல்லா குழைச்சு,
2: அதான் எனக்கு தெரியுமே,
1: கொதிக்க வச்சு வையு, நான் வந்து புதிக்கிறேன்.
0: இவர் மனோகரா, கொஞ்சம் சலங்கை உட்பட 300க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார். பன்னிசை வித்தகர் தருமபுரம் ப. சுவாமிநாதன் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1923. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் இசைப்பணியில் ஈடுபட்ட இவர் பன்னிசையை உலகமெங்கும் பரப்புவதில் பெரும் பங்கு வகித்தவர். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கெனடி பிறந்த தினம் இன்று ஆண்டு 1917. வசீகரம் பேச்சாற்றலுக்காக நேசிக்கப்பட்ட இவரது ஆட்சியின் போது அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி புது உத்வேகம் பெற்றது. பாடலாசிரியர் எழுத்தாளர் கபிலன் வைரமுத்து பிறந்த தினம் இன்று ஆண்டு 1982. என்றான் கவிஞன், மனிதனுக்கு அடுத்தவன் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளையும், பூமரங் பூமி, உயிர்ச்சொல், மெய் நிகரி உள்ளிட்ட புதினங்களையும் படைத்திருக்கிறார். கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் காளிதாசனின் நினைவு தினம் இன்று ஆண்டு 2016. இசையமைப்பாளர் தேவாவுடன் இணைந்து வைகாசி பிறந்தாச்சி படத்தில் எழுதிய பாடல்கள் இவரை பிரபலமாக்கின. அருணாச்சலம், நட்புக்காக உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட படங்களுக்கு பாடல்களை எழுதியவர் காளிதாசன்.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். நேர்கள் இனி கேட்கவிருப்பது நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இசையோடும் செய்திகளோடும் நம் இதயத்தை இசை பொன்னூஞ்சலாய் தாளாட்டவிருக்கும் காலை மலர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கே ஜே யேசுதாஸ் குழுவினருடன் பாடிய பாடல் சிகரம் படத்திலிருந்து.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: கோட்ஸுக்கு இந்து மதத்தை பற்றி ஏதும் தெரியாத காரணத்தாலோ அல்லது அதை குறித்து நல்ல நம்பிக்கை இல்லாத காரணத்தாலோ என்னுடைய பேச்சை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மூட நம்பிக்கை என்ற புதைகுழியில் இருந்து என்னை காப்பாற்றுவதாக நினைத்துக் கொண்டார். எந்த மதத்தில் எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆனால் கிறிஸ்தவ மதத்தை நான் நம்பினால்தான் மோட்சகதி என்பதை எனக்கு புரிய வைக்க வெகு பிரயத்தனம் செய்தார். கோட்ஸ் எனக்கு நிறைய கிறிஸ்தவ நூல்களை அறிமுகப்படுத்தியது போலவே தீவிர கிறிஸ்தவ நண்பர்களையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர்களுடனான வாதங்கள் எனக்கு அத்தனை பிடித்தமானவையாக இல்லை. முன்பு ஒரு காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து வருந்துகிறீர்கள், அதற்கு பரிகாரமும் தேடுகிறீர்கள். இப்படியே வாழ்நாள் முழுவதும் பரிகாரம் செய்து கொண்டே இருந்தால் நிம்மதி எப்போதும் கிடைக்காது. பாவங்களை சுமப்பவரும் பரிகாரம் தேடுபவரும் இயேசுநாதரே. அவரை சரணடைந்தாலே ஒழிய பரிகாரம் வேறு இல்லை என்றார்கள் அவர்கள். ஆனால் நானோ நான் செய்த பாவத்திற்கு

0: எனக்கு பரிகாரம் தேடவில்லை. பாவமான எண்ணங்களே எனக்கு தோன்றக்கூடாது. அந்த எண்ணங்களிலிருந்தே எனக்கு பரிகாரம் வேண்டும் என்று நினைக்கிறேன். அது ஒன்றுதான் என் குறிக்கோள் என்றேன். என்னுடைய கூற்றை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் தவறு என்று தெரிந்தும் பல தவறுகளை செய்தார்கள். அதை குறித்து அவர்கள் வருந்துவதாகவும் இல்லை. கோட்ஸ், பார்க்கர், ஹாரிஸ், காஃப் போன்ற பெண்கள் எல்லோருமே கடவுளுக்கும் தங்களின் மனசாட்சிக்கும் பயந்தே அனைத்தையும் நல்லதாக செய்தனர். தத்தம் மனது தூய்மையாக இருக்க வேண்டும் என்றே அவர்கள் நினைத்தார்கள். கடைசியாக எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கண்ட கோட்ஸ் அந்த நிகழ்வினால் கிறிஸ்தவ மதத்தில் நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம் என்று கூறினார். அப்படி எதுவும் ஏற்பட்டு விடாது என்று கோட்ஸுக்கு நம்பிக்கை அளித்தேன். கிறிஸ்தவ நண்பர்களோடு தொடர்பு ஏற்பட்ட அதே சமயம் மேலும் பல அனுபவங்களை பெற்றேன். தாதா அப்துல்லாவுக்கு நேட்டாலில் நல்ல அந்தஸ்தும் மரியாதையும் இருந்தது. பிரிட்டோரியாவில் இருந்த பிரதிவாதி தயாப் ஹாஜி கான் முகமதுவுக்கும் அதே அளவு புகழும் செல்வாக்கும் இருந்தது. அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் நடந்தேறாது. பிரிட்டோரியா சென்றவுடனேயே அவரிடம் சென்று என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன். அங்குள்ள அனைத்து இந்தியருடனும் எனக்கு அறிமுகம் தேவை. அவர்களின் நிலையை பற்றி அறியும் ஆவல் எனக்கு உண்டு என்பதையும் அதற்காக அவருடைய உதவி தேவை என்பதையும் கூறினேன். அவரும் உதவி செய்வதாக வாக்களித்தார். ஹாஜி முகமது ஜூசுஃபுக்கு நான் அறிமுக கடிதம் வைத்திருந்தேன். அவரது வீட்டில்தான் இந்தியர்கள் ஒன்றாக திரண்டார்கள். அங்கு இந்துக்களின் எண்ணிக்கை குறைவே. எனவே சொற்பமான அளவில் இந்துக்களும் முஸ்லிம் வியாபாரிகளும் வந்திருந்தார்கள். டிரான்ஸ்வாலில் இந்துக்களுக்கு நடைபெற்று வரும் அநீதிகளை அவர்களிடம் தெரிவிப்பதே எனது முதல் வேலை என்று நினைத்திருந்தேன். அங்கு பேசுவதற்கு முன்பே தயார் செய்து வைத்திருந்தேன். முதல் முறையாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் தைரியமாக பேசி முடித்தேன். இந்தியர்களின் நிலைமையை விவரித்த பின்பு வியாபாரத்தில் அவர்கள் மேற்கொண்டிருந்த நிலையை பற்றி பேசினேன். வியாபாரத்திற்கும் சத்தியத்திற்கும் சம்பந்தமே இல்லை. தேவையான அளவிற்கு சத்தியம் பேசினால் போதுமானது என்பது அங்குள்ள வியாபாரிகளின் எண்ணமாக இருந்தது.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில்

0: கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித் ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் செவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தபோதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிடவுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்ல விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த

0: அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்தியப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிருல் ஜோர்டானின் சமின் அகமத் அல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி முதல் அலை வரிசை எஃப்எம் ரெயின்போ 102.1 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க காத்திருக்கிறது காலை மலர். இன்றைய காலை மலரில் அடுத்த பாடல் இது உங்களுக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடல்.
2: சிறகில்லை நான் கிளியில்லை அடவானம் ஒன்றும் தொலைவில்லை.
3: பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: நேர்களே, மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர் ஆகிய பணிகளில் ஒரு வருட கால தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்ப படிவத்தினை திருச்சிராப்பள்ளி NIC.IN என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் வரும் ஜூன் மாதம் 6 மாலை 5:30 மணிக்குள் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு 1 முதல் தளம், மெக்டொனால்டு ரோடு, கலையரங்கம் வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு 4311 முன்னிப்பு எண்ணோடு 241-30-55 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலைமலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இனி பசும்பொன் படத்திலிருந்து.

0: காற்றலைகளின் வழியா உங்க உடல் நலனை காக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். வணக்கம் டாக்டர். பெரும்பாலும் இந்த வழுக்கை ஆண்கள்ல நிறைய பார்க்கிறோம். இது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? இதை சரி செய்யறதுக்கான நவீன மருத்துவ சிகிச்சை எல்லாம் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: ஆண்கள்ல ஏற்படக்கூடிய ஜெனட்டிக் டைப் ஆஃப் ஹேர் லாஸ்க்கு பேரு ஆண்ட்ரோ ஜெனட்டிக் அலோபீஷியா. சோ இந்த ஆண்கள்ல ஏற்படக்கூடிய இந்த

ஜீன் அளவுலேருந்து வரக்கூடிய ஹேர் லாஸில் ஒரு ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக ஏற்படுது. நம்மளோட முடிக்கு கீழே நமக்கு ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த முடிக்கு கீழே இருக்கக்கூடிய ரூட்டுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறதுனால நமக்கு முடி சின்னதாகி, இதுக்கு பேர் மினியேச்சரைசேஷன் சொல்லுவோம், கொட்டிடுறது. ஸோ இதனால 18, 19, 20 வயசுலேருந்து ஆரம்பித்து முடியோட திக்னஸும் வால்யூமும் கம்மியாக ஆரம்பிச்சிடுறது. ஏதோ ஒரு பாயிண்டில் முடியும் கொட்டிடுது, அப்போ நமக்கு வழுக்கை எனப்படும் அந்த பால்ட்னஸ் வந்துடுது. இதை ஒரு வியாதியாக நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால், இது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு வியாதி கிடையாது. ஆனால் இன்னைக்கு தேதியில் இந்த முடிக்கு இருக்கக்கூடிய ஆர்னமெண்டல் வேல்யூ அப்படின்னா என்ன, முடி அழகியல் சம்மந்தப்பட்டத விஷயமாயிடுச்சு. அதனால இந்த ஆர்னமெண்டல் வேல்யூனால இதை நம்ம ஒரு வியாதி

0: ஆயிடுச்சு. அதனால இந்த ஆர்னமெண்டல் வேல்யூனால இதை நம்ம ஒரு வியாதியாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டிலே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படின்னா என்ன, 20 வயசில் ஒருத்தருக்கு பால்ட்னஸ் வரணும் அப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கு 35-40 வயசு வரைக்கும் அதை ப்ரொலாங் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் இன் சம் கேசஸ் அதை இன்னுமே கூட ப்ரொலாங் பண்ண முடியும் ஆர் டிலே பண்ண முடியும். ஸோ இதுக்கு சில விதமான தடவக்கூடிய சீரம்ஸ் எல்லாம் இருக்குது ஆர் சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது, தலையில் தடவுற மாதிரி இருக்கும். அண்ட் அது தவிர நிறைய ப்ரொசீஜரல் தெரப்பீஸ், இன்னைக்கு தேதியில் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்து அதுலேருந்து சில விதமான க்ரோத் ஃபேக்டர்ஸை செப்பரேட் பண்ணி அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறப்ப முடி வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது தவிர நிறைய விதமான மீசோ தெரப்பின்னு சொல்லுவோம். மீசோ தெரப்பின்னா வெள்ளேந்து எடுக்கக்கூடிய சில விஷயங்கள், எக்ஸோஜினஸ் மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம அந்த இடத்துல செலுத்துறப்ப அது மூலியமாகவும் இந்த முடி கொட்டுறது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, புது முடியும் அந்த இடத்துல வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தவிர நிறைய இவால்விங் தெரப்பீஸ் இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. லேசர் அசிஸ்டட் தெரப்பீஸ் அப்படின்னா என்ன, எர்பியம் யாக் எனப்படும் லேசர் கருவி மூலியமாக சின்ன சின்ன அங்கே மைக்ரோ சேனல்ஸை ஏற்படுத்தி அதுக்கு மேலே செய்யக்கூடிய சில விதமான ப்ரொசீஜர்ஸும் இன்னைக்கு தேதியில் இவால்வ் ஆயிடுச்சு. இது தவிர ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜரும் இருக்குது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், முடியை ஒரு யூனிட்டாக அப்படியே எடுத்துருவோம் பின்னாடியிலேருந்து, அண்ட் முன்னாடி அந்த யூனிட்டை ஸ்லிட் கிரியேட் பண்ணி வச்சுடுவோம். ஸோ இப்போ பின்னாடி எடுக்கிற இடத்துலேருந்தும் அது ரொம்ப தழும்பாவோ ஆடாவோ தெரியாது, ஏன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய முடி அதை மறைச்சிடும் நம்ம எடுத்த இடத்த. அண்ட் முன்னாடி ஸ்லிட்டில் வைக்கக்கூடிய முடி நேச்சுரலாக இன்னைக்கு தேதியில் முடி ஒரு ஒரு ஆங்கிளில் இருக்கும், அந்த ஆங்கிள்லேயே வைக்கிறப்ப ரொம்பவே நேச்சுரலான ஒரு ஃபினிஷில் அது வளர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த மொதல் 6 மாதத்தில் அந்த வளர்ச்சி கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது, ஒரு 6 மாதம் கழிச்சு, அப்போ ஒரு வருஷத்தில் நல்லாவே முடி வளர்ந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இடம் கவர் ஆகிடும். இது தவிர எக்ஸோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி இருக்குது, அதுதான் இன்னைக்கு தேதியில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு தெரப்பின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸோசோமில் ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு வெஹிக்கிள் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம சில விஷயங்களை செலுத்துகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துலையும் நமக்கு நல்ல முடி வளர்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்துடுது.
1: முகப்பருக்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்தில் இணையிருக்கிறாங்க திருச்சி தோல் மருத்துவர் ஆர் பாலகணபதி அவர்கள். காலைமல நிகழ்ச்சிகள் இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை காய்கனிகளின் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய், கத்தரிக்காய் 90 ரூபாய், அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 86 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், கொத்தவரங்காய் கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 46 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், சவுச்சவ் 44 ரூபாய், புடலங்காய் கிலோ ஒன்றுக்கு 48 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், கருணைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், சேனைக்கிழங்கு 36 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 34 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 50 ரூபாய், எலும்பிச்சை பழம் ஒன்றுக்கு 10 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் பரங்கிக்காய் கிலோ ஒன்றுக்கு 22 ரூபாய், ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 310 ரூபாய், ஆரஞ்சு கிலோ ஒன்றுக்கு 170 ரூபாய், மாதுளை 290 ரூபாய், திராட்சை பழம் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதுவரை திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை காய்கனிகளின் விலை நிலவரம் தெரிந்து கொண்டோம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேர்களே, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கான விருது பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் தொண்டு நிறுவனத்திற்கான விருதுகள் சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. சிறந்த சமூக சேவகருக்கு ₹50,000 ரொக்கப்பரிசு மற்றும் சான்றிதழும், சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு ₹1,00,000 ரொக்கப்பரிசு மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டு வருகின்றது. 2026 ஆண்டு சுதந்திர தின விழாவின் போது சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இவ்விருதிற்கான விண்ணப்ப விவரங்கள் தமிழ்நாடு அரசின் விருதுகள் இணையதளத்தில் விண்ணப்பித்து அதன் நகலினை நாகப்பட்டினம் மாவட்ட சமூக நல அலுவலகம் அறை எண் 202 2 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாகப்பட்டினம் என்ற முகவரிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கான விருது சுதந்திர தின விழா அன்று தமிழக முதலமைச்சரால் விருது பெற 19/6/2026 இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை 91-500-57-450 என்ற தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காலம்பர நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல் மாறா படத்திலிருந்து

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: காலை மலர் நிகழ்ச்சியில் இனி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தெரிந்து கொள்வோம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.98 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 1242 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரம் தெரிந்து கொள்வோம். தங்கம் கிராம் ஒன்றிற்கு 14,500 ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் 285 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. காலமிர நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது மேட்டூர் அணையின் நீர்மட்ட நிலவரம் மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். ஒலிப்பது காலை மலரின் நிறைவு பாடல்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேரம் 8 மணி.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வானவில் வரும்போது வானம் அழகாகிறது, தன்னம்பிக்கை வரும்போது மட்டுமே நம் வாழ்க்கை அழகாகும். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில நேயர்கள் இதய ராகம் கேட்க ரெடி ஆயிட்டாங்க. நேயர்களே, உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் எடுங்க. 938-546-102-1 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. முதல் நேயர் ரெட்டி மாங்குடி, மாணிக்கம், ராமலிங்கம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இவங்களுக்கான பாடல் பைசன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எட்டு மணி ஏழு நிமிஷம் ஆக போது கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையில் இதய ராகம். நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலாம் நமக்கு வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் இன்னொரு தடவை சொல்லிடலாம், 938-546-101 இதுதாங்க வாட்ஸ்அப் எண். இப்போ அடுத்ததா யார் எங்க இருந்துனா, பழனி வட்டம் கொழுமக்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்துல இருந்து முத்த மழை பாடல் வந்துட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்.

உற்சாகத்தின் ஊற்று நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது இதய ராகம். நேயர்கள்லாம் ரொம்பவே பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா யார் எங்க இருந்து அப்படின்னு கேக்குறீங்களா? தஞ்சாவூர் செண்பகவள்ளி நகர்ல இருந்து நேரு, தனலட்சுமி, நரேஷ், மேக்னா, அவ்யக்தன், விஷ்ணு, ஜிஷ்ணுவிகா இவங்க எல்லாருமா சேர்ந்து கேட்டிருக்காங்க. வாரிசு திரைப்படத்துல இருந்து ரஞ்சிதமே சாங் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் ரஞ்சிதமே பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: Sea and Border Row, writes the Asian Age. To ensure foolproof conduct of the NEET UG again, the government is mulling to seek logistical support from the Indian Air Force to transport examination material, reports the Tribune. In its editorial piece titled Death Blow to Online Gaming, the Asian Age welcomes the Supreme Court's decision upholding GST on the full amount deposited by online gaming participants, seeing it as a strong step to curb betting and its damaging social consequences. The paper argues that the distinction between skill-based and chance-based betting is too blurred to be meaningful in practice and says the ruling could severely hit the industry. At the same time, it notes that retrospective taxation, though legally upheld, creates uncertainty for business. Dailies have paid tributes to poet Bashir Badr, who died yesterday. Bashir Badr, master Urdu poet of love and melancholy, passes away, headlines the Times of India. In the next 5 years, the Earth is likely to surge again and again past the international climate threshold set as safe, according to new United Nations climate projections, reports the Statesman. And finally, in a landmark development for wildlife conservation in Himachal Pradesh, forest officials in Chamba have captured the first ever video evidence of brown bear in Siabehi Wildlife Sanctuary, reports the Tribune. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Renu. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah says Centre's high-level committee on artificial demographic changes to also assess requirements of law to tackle the issue. National Security Advisor Ajit Doval calls for decisive action against terrorism, says there cannot be double standards in fight against the menace. BJP appoints party presidents Punjab, Haryana, Delhi and Tripura. Air India extends suspension of its flights to Israel till July end. Amid continued geopolitical uncertainties in West Asia, and in IPL cricket, Rajasthan Royals to take on Gujarat Titans in all important qualifier 2 in New Chandigarh this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
3: 8:30 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேயர்கள்லாம் இதே ரகம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு தடவை சொல்லிடலாம், 9038546102. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்த புது பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. அடுத்ததா, யார் எழுதியிருக்காங்க, யார் அனுப்பியிருக்காங்கன்னா, வான் வீதியில் ஒரு இசை நூலகம் அப்படின்னு சொல்லி நமக்கு அனுப்பியிருக்காங்க. பன்னிபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன், இவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தலைவன் தலைவி திரைப்படத்துலேருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

இதயத்தின் இசை இதய ராகம் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்ததா யார் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் அள்ளி நகரம் அங்கிருந்து எஸ் மகாதேவன் கேட்டிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் எல்லாருக்காகவும் இதோ மனசிலாயோ பாடல் வந்துட்டே இருக்கு.

இதய ராகம் கேட்டுட்டு இருக்கோம். 8:40 ஆக போகுது. அடுத்ததா யார் எங்கிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருச்சியிலேருந்து மீனா ஸ்ரீ, வர்ணிகா ஸ்ரீ, இவங்க ரெண்டு பேருக்காக பராசக்தி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நாமளும் கேட்கலாம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலை வரிசையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இதய ராகம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர். அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: வணக்கம் நேயர்களே, வானொலி மனிதர்களின் வாழ்க்கையில் உணர்வுகளையும் தகவல்களையும் நினைவுகளையும் இணைக்கும் இனிய ஊடகம். குறிப்பாக மகளிரின் அன்றாட வாழ்க்கையில் வானொலி ஒரு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் ஊக்கமளிக்கும் சக்தியாகவும் இருந்து வருகிறது. வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று மகளிரும் வானொலியும் வீட்டு வேலைகளின் நடுவிலும் தொழில் முயற்சிகளின் பயணத்திலும் குடும்ப பொறுப்புகளின் இடையிலும் பல பெண்களின் மனதில் வானொலி இனிய தோழியாக ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்காலைச் சேர்ந்த சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பெண்களும் வானொலியும் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்று நாம் பேசலாம். வணக்கம் அம்பிகா.
3: வணக்கம்.
2: முதல்ல உங்களை பற்றியும் உங்களுடைய சுய தொழில் பற்றியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
3: வணக்கம். என்னோட பேர் ஆர். அம்பிகா அசோக். நான் காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண். சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆன்லைன்ல குழந்தைங்களுக்கான வகுப்புகளை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் சரி, திறன் சம்பந்தமான மொழி சம்பந்தமான பாடங்களையும் மொழி திறன் சொல்லிக் கொடுக்கறதையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
2: சரி, என்னென்ன மொழிகள் நீங்க கற்றுக் கொடுக்கறீங்க?
3: நாங்க 4 மொழி கத்து கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அதுக்கப்புறம் பிரெஞ்சு, இந்த 4 மொழிகளும் கத்து கொடுத்துட்டு இருக்கோம்.
2: சரி, உங்களுக்கு வானொலி கேக்குறது ரொம்ப பிடிக்குமா?
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலி வந்து என் வாழ்க்கையில ஒரு அங்கம் வந்து வானொலி தான்.
2: சரி, இப்ப வானொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க 4 மொழி கற்றுக் கொடுக்கறீங்க இல்லையா, அந்த 4 மொழியிலையும் சொல்லுங்களேன்.
3: ஓகே, நான் தமிழ்ல முதல்ல சொல்றேன். எனக்கு வானொலி மிகவும் பிடிக்கும். எனக்கு ஆகாஷ்வாணி மிகவும் பிடிக்கும். வானொலின்னு சொல்றதை விட ஆகாஷ்வாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆகாஷ்வாணி வெரி மச். ஹிந்தியில இதே சொல்லணும் அப்படின்னா, முஜே ஆகாஷ்வாணி பஹுத் பசந்த் ஹே. பிரெஞ்சுல சொல்றோம் அப்படின்னா, ஜமே பொக்கோப் ல ரேடியோ. இங்க ரேடியோங்கிறது ஆகாஷ்வாணி தான். சோ ஆகாஷ்வாணி எனக்கு குழந்தை பருவத்தில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது சம்பந்தமா பேசுறதுக்கு இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட.
2: சரி, இப்ப குழந்தையா இருந்தப்ப நீங்க வானொலி கேட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்ப ஞாபகம் இருக்கா? அத பத்தி சொல்லுங்களேன். எந்த வயசுல நீங்க ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க?
3: எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து, எங்க வீட்டுல என்னோட தந்தை ரேடியோ கேட்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமா உள்ளவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ப்ரோக்ராம் எங்க வீட்டுல டெய்லியுமே போகும். காலையில

0: சோ அந்த ரேடியோ காலையில ஆரம்பிச்சாங்கன்னா எங்க டேடி ஆபீஸ் போற வரைக்கும் அந்த ரேடியோ கேட்பாங்க. அதனால சின்ன வயசுல இருந்து எனக்கு ரேடியோ கேட்ட பழக்கம் உண்டு.
1: பெண்களோட வாழ்க்கையில வானொலி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: பெண்கள் பொதுவா இப்ப இருக்க ஜெனரேஷன் நிறைய வேலை செய்ய வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். வீட்டு வேலையா இருக்கட்டும், இல்ல வெளியில ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான வேலை நேரம் அதிகம். அந்த வேலை நேரத்துல ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னா அது ரேடியோ தான். அதுவும் அதை கேட்கும் போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமே நம்மளால கேட்க முடியும். ஒரு மைண்டுக்கு வேலை இல்லாத மற்ற வேலைகள் எது செய்யும் போதோ, ஒரு துணி துவைக்கும் போதோ, இல்ல சமைக்கும் பொழுதோ, எதுவா இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம ரேடியோவை கேட்டுக்கொண்டே நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதனால பெண்களோட வாழ்க்கையில ரேடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: வானொலி பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு அளிக்கிறதா?
0: கண்டிப்பா. வானொலியில நிறைய தொழில் முனைவர்களாகட்டும், இல்லனா பெரிய லீடர்ஸா இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம வந்து பேசுவோம் அவங்க கிட்ட. நீங்க நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்ப பெண்களுக்கு வந்து இவங்களால எல்லாம் இவ்வளவு முடியுது, இவர்களால செய்யும்பொழுது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து தாராளமா உருவாக ஆரம்பிச்சிடுது.
1: இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எப்பவுமே ஸ்கிரீன்லயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம், அதை ஒரு இல்லத்தரசியா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க?
0: டிவி பார்க்கும்போது சரி, இல்ல இப்ப வந்து எல்லாருமே கேட்ஜெட்ஸ்க்கு மாறியாச்சு, போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், இதுல கண் குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க என்ன பாக்குறாங்கிறத நம்மளால கண்காணிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த கேட்ஜெட்ஸ பொறுத்த வரைக்கும். அதாவது திரையில நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே, ஒரு போன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பாக்குறாங்கிறத பேரண்டால கண்காணிக்க முடியாது. ஆனா ரேடியோ கேட்கும் பொழுது நம்ம குழந்தைங்க என்ன கேக்குறாங்களோ அதையே தான் நாமளும் சேர்ந்து கேட்கிறோம். சோ அவங்களுக்கு அறிவுள்ள கருத்துக்கள் வந்து கரெக்டா போய் சேர்றத நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். முக்கியமா நம்மளோட பசுந்தளிர் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில குழந்தைங்க அவங்களோட திறமையை கொண்டு வராங்க, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்றோம். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். இதை பத்தி கேட்கும் பொழுது பசுந்தளிர்ல இவங்க பண்ணிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருது. அதனால ஸ்கிரீன் டைம் ஒழிக்கணும் அப்படின்னா, அதை குறைக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரேடியோ தான்.
1: சரி, இப்ப உங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 4 மொழிகள்ல பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு பெரிய ஒரு தகுதி. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த வயசுல இருந்து நீங்க மற்ற மொழிகளை வந்து படிக்க ஆரம்பிச்சீங்க?
0: என்னோட தாய்மொழி தமிழ் தான். நல்ல ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சதுனாலும், நல்ல சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்கள் எனக்கு கிடைச்சதுனாலும் என்னால ஆங்கிலத்துல நல்லா உரையாட முடிஞ்சது. மற்ற மொழிகள் வந்து என்னோட புதுச்சேரியில பிறந்ததுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பிரெஞ்சு மொழிய ஈஸியா கத்துக்க முடியும். இப்ப எல்லா மாநிலத்தில இருக்கிறவங்களுக்குமே அதை கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்களோட காலகட்டத்துல புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு தனி சிறப்பா அமைஞ்சதுனால நான் வந்து பிரெஞ்சை வந்து இரண்டாம் மொழியா எடுத்தேன். கல்லூரியிலயும் அதை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஹிந்திய பொறுத்த வரைக்கும் என்னோட தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஹிந்தி கேட்டு கேட்டு நிறைய கேட்கிற அனுபவம் இருந்ததுனால ஹிந்தி மேல ஆர்வம் தானாவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சபா பரீட்சைகள்ல எழுதி ஹிந்தியையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: குழந்தைங்களுக்கு, அதுலயும் நீங்க சொல்ற மாதிரி 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல மொழிகளை கற்பிப்பது அப்படிங்கறது ஒரு சவாலான விஷயம். அதே போல குழந்தைகளுக்கு அது ஏன் தேவை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழிய சீக்கிரமா கற்றுக்கக்கூடிய ஆற்றல் குழந்தைகள் கிட்ட அதிகமா இருக்கு. எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமா கத்துப்பாங்க பெரியவர்களை விட. இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு குளோபல் லாங்குவேஜ், நம்ம அனைவருமே கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அதே போல அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் நமக்கு இந்தியால இருக்கிறோம், அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் தெரியும் பொழுது அந்த கம்யூனிகேஷனுக்கு நமக்கு உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது. எனக்கு இந்த மொழி தெரியும் அப்படிங்கும் பொழுது நான் ஒரு நார்த் இந்தியா டூருக்கோ இல்ல வந்து பிரான்ஸுக்கே ஒரு டூருக்கோ போகும்பொழுது என்னால இன்னும் கொஞ்சம் கான்பிடென்டா போக முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து இந்த மொழி நமக்கு கண்டிப்பா கொடுக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்லாம அந்த மொழியை சார்ந்த மக்களோட கல்ச்சர், அவங்களோட விஷயங்கள், அவங்க என்ன எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கத்துக்கிறது மூலமா மக்களுக்கு இடையே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் மேலோங்குது.
1: இப்ப ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு இந்த மொழிகள்ல குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எந்த முறையை நீங்க பின்பற்றுறீங்க?
0: எந்த மொழியா இருந்தாலும் முதல்ல குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது தாய்மொழி தான். தாய்மொழிக்கு மாற்றான மொழி எதுவும் கிடையாது. அதனால தாய்மொழி கண்டிப்பா குழந்தைங்க கத்துக்க வேணும். இப்போ இருக்கிற அடுத்த மொழி அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆங்கிலத்துல பரவலாக கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஆங்கில மொழி வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த மொழியா நான் பாக்குறேன்.
1: ஓகே, இதே போல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல சொல்லி கொடுக்கலாம், ரைம்ஸ் பாட வச்சு சொல்லி கொடுக்கலாம், அதே போல கேம்ஸ் விளையாட்டா நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த விஷயங்கள்ல நீங்க வந்து எந்த அடிப்படை வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பலன் கொடுக்கிற முறையை

0: நினைக்கிறீங்க?
1: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பழங்காலத்திலிருந்தே கற்காலத்திலிருந்தே மனிதன் வந்து கதை சொல்ல தயங்கியவன் அல்ல. சோ அவனுக்கு வந்து கதை, மனிதனுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நம்மளே அறியாம ஒருத்தவங்க கதை சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளே நம்ம பூர்த்தி பார்க்கும், நம்மளே அந்த சிச்சுவேஷன்ல நம்ம தான் அந்த கேரக்டரா நம்ம பாக்குற அந்த ஒரு தன்மை வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதுவும் குழந்தைகளுக்கு அது ரொம்ப அழகான, அவங்களோட உலகம் ரொம்ப அழகானது. அதை நம்ம கதை மூலமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே லேர்னிங் அதிகமா கிடைக்குது.
0: இப்ப குழந்தைகளுடைய மொழித்திறன் மேம்பாட்டுல வானொலியுடைய பங்கு என்ன?
1: இதுக்கு நான் என்னதான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், ஏன்னா குழந்தையிலிருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து வானொலி தான் அதிகமா ஓடிட்டு இருக்கோம். அதுவும் ஆகாஷவாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழிகளையும் நம்ம கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா கேட்ட மொழிய திருப்பி கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியா வருது. அதனால வானொலிக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும்.
0: இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கும் போது நேரடியா ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம் அந்த கிட்ஸுக்கு. நீங்க வந்து எப்படி அந்த சவாலை வந்து இணையத்துல சமாளிக்கிறீங்க?
1: இதுக்கு வந்து இன்னொருத்தவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு தொழில் முனைவோரா இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கொரோனா வந்தது, பேண்டமிக் வந்தது, அந்த கோவிட் டைம்ல எல்லாரும் பயந்தோம். ஆனா சிலருக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாவும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதனால குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இவங்களை ரொம்ப நாங்க கஷ்டப்படுத்தி எல்லாம் உட்கார்றதுக்கோ இல்ல அவங்களை வற்புறுத்தி உட்கார வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படல. சோ அவங்க ஆன்லைன்ல ஈஸியா உட்கார்றாங்க. உட்கார முடியாத குழந்தைகளும் நாங்க பாக்குறோம், ஏன்னா 3 வயதுலிருந்தே நம்ம கிட்ட ஆன்லைன்ல கிளாஸஸ்க்கு வராங்க. அவங்க கிட்ட என்னன்னா கஷ்டமா இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த டைம் குறைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது என்ன ஸ்டோரி டெல்லிங்னா ஸ்டோரி டெல்லிங் மூலமா, இல்ல அவங்களுக்கு வரையறது பிடிக்கும் அப்படின்னா வரையறது மூலமா எழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்றது, புரியுற மொழியிலையும் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வந்து அந்த கிளாஸஸ் கொண்டு போறதுனால கஷ்டம் பெருசா இல்ல.
0: கிராமப்புற பெண்களுக்கு வானொலியின் முக்கியத்துவம் என்னங்க?
1: கிராமப்புற பெண்களுக்கு இப்போ நவீன காலத்துல செல்போன் வருது, அதனால அவங்க நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. ஆனா எது சரி எது தவறு அப்படிங்கறது கிராமப்புற பெண்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே எல்லாருக்குமே வந்து கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. இதை நம்ம சரின்னு நினைச்சிருப்போம், இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்ட ஒரு செய்தி வந்து இந்த செய்தி தான் கரெக்ட்னு நினைச்சிருப்போம், கைபேசி மூலியமாவோ இல்ல நம்ம நண்பர்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கான ஒரு கரெக்ட் சோர்ஸ் யார் குடுக்கறா அப்படின்னா அது வானொலி தான். வானொலியில வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான தகவல்களா இருக்கும், அதனால நீங்க ராங்கான டைரக்ஷனுக்கு போக மாட்டீங்க. அதனால பெண்களுக்கு, முக்கியமா கிராமப்புற பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள், முக்கியமா இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த வானொலி தான்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன், அதனால பல நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவையர் மனதில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு நிகழ்ச்சி, அது என்னோட ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இப்ப அந்த பூவையர் மனதில் வணக்கம் தோழியாவும் மாறிடுச்சு. சோ பூவையர் மனதிலிருந்து வணக்கம் தோழி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுந்தளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவமும் அற்புதமும் அந்த நிகழ்ச்சி வந்து எதனால பிடிக்கும் அப்படின்னா, அனுபவம் மிக்க இந்த சீனியர் சிட்டிசன் அவர்களோட அனுபவத்தை அவங்க ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அனுபவம் மிக்க மனிதர்கள் வந்து அங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியையும் நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன்.
0: இப்ப வானொலிக்கு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த தருணத்துல ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அம்பிகா சொல்ல வரும் கருத்து என்னங்க?
1: எல்லாரும் ரேடியோ கேளுங்க, இன்னும் நிறைய கேளுங்க. ஏன்னா கேட்கும் பொழுது நிறைய விஷயம், செவி செல்வம் தான் இருக்கிறதே பெரிய செல்வம். அதனால ரேடியோ கேளுங்க. அண்ட் ஆகாஷ்வாணிக்கு எங்களோட நன்றிகள். அண்ட் ஆகாஷ்வாணி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் 100 வருடங்கள் மக்களிடையே இதே புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நேர்களே, மகளிரின் வாழ்க்கையோடு இனிதாய் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி அதன் பயணத்தை பற்றி பல அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள். வானொலி ஒலிக்கும் வரை மனித உணர்வுகளும் நினைவுகளும் உயிர்ப்போடு இருக்கும். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
2: எண்ணற்ற இதயங்களை தனதாக்கிக் கொண்ட ஆகாஷ்வாணி இந்திய தாயின் மணிமகுடத்தில் ஜொலிக்கும் ஒரு வைரக்கல். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.
3: மகளிரும் வானொலியும்

0: சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு க. பிரபாகரன் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா அவர்கள்,
1: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி நேர்களினி கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு அரங்கிஷை. இதில் அண்மையில் திருச்சி வானொலி அரங்கில் அவைஞர்கள் முன்னிலையில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு, பக்கவாத்தியங்கள் என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீரங்கம் எஸ் ரவிகிருஷ்ணன் அவர்கள் கடம். முதலில் இரிஜா ரமணா என தொடங்கும் பாட்டு, கம்பீர நாட்டை ஆதி தாளம், மைசூர் வாசுதேவாச்சாரியர் சாகித்யம்.

அரங்கிசி நிகழ்ச்சியில் அடுத்து மருகுலாவிய என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகள். பூர்வி கல்யாணி ராகம், திஸ்ரச்சாபு ஜம்பத்தாளம், திஸ்ரகதி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் என் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு அரங்கிசி நிகழ்ச்சியில். என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீரங்கம் எஸ் ரவிகிருஷ்ணன் அவர்கள் கடம். அரங்கிசி நிகழ்ச்சியில் அடுத்து ராமகதா சுதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மத்தியமாவதி ராகம் ஆதித்தாளம்.

0: அரங்கிசி நிகழ்ச்சியில் அருணகிரிநாதர் திருப்புகளோடு நிறைவு பெறுகிறது டாக்டர் என் ராஜேஸ்வரி அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு என் சி மாதவ் அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீரங்கம் எஸ் ரவிகிருஷ்ணன் அவர்கள் கடம்.
1: இந்தியா வரும் மியான்மர் அதிபர் இரு நாடுகளிடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்டவைகளில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல்கள் காரணமாக இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை வரும் ஜூலை மாத இறுதி வரை ஏர் இந்தியா நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. முன்னதாக டெல் அவிவ் டெல்லி வழித்தடத்தில் அடுத்த மாத இறுதி வரை விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் விலை உயர்வு, வான்வெளி கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு வரும் 31 மற்றும் அடுத்த மாதம் 6-7 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 வகுப்பு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழில் மாணாக்கரின் பெயர், பிறந்த தேதி, புகைப்படம், பயிற்று மொழி போன்றவற்றில் திருத்தங்கள் மேற்கொள்ள வரும் 4 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்வுத்துறை இணை இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் மத்திய அரசின் விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் லால்குடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் வரும் 9 தேதி வரை பச்சை பயறு கொள்முதல் செய்யப்படுவதாக மாவட்ட வேளாண் அலுவலர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணித்தேர் திருவிழா திருக்கால் நடுதலுடன் இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட திருத்தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். இத்தகைய திருவிழா 30 நெல்லையப்பர் கோவிலில் நடைபெறுகிறது. 2026 ஆண்டுக்கான ஆணி திருவிழா இன்று தொடங்கி 30 நடைபெறுகிறது. இந்த திருவிழாவின் தொடக்கமாக திருக்கால் நாட்டுதல் வைபம் இன்றைய தினம் கோலாகலமாக கோவிலில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் ஜூன் 2 தேதி விநாயகர் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்குகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் சி யோங்கை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வணக்கம் மக்களே. இன்னைக்கு பொழுது நம்மோட கைகள்ல தாங்க இருக்கு. அதனால அதிக நேரம் கோபமா இருக்காதீங்க. மன்னிக்கவும் நேசிக்கவும் கற்றுக்கொள்வோமே. இது நமது ரிஷி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம்.

மணி 14 நிமிஷத்துக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு. அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருதுங்க, எல்லாமே ஏ ராசாதான் படத்துல இருந்து.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல கேட்டுட்டு இருக்கோம். இது போடு ஆட்டம் போடு. அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருது, கந்தசாமி படத்திலிருந்து. இந்த பாடலை கேட்கிற இந்த நேரம் 10:19 நிமிஷம்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, டிஆர்எம், டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் இம்மாதம் 31 அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் இம்மாதம் 31 முற்பகல் 11 மணிக்கு

0: நமது திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு.
1: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை நீ கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்று வணக்கம் சென்னை படத்தில் இருந்து பாடல் கேட்க போறோம். ஏதோ நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒசக்கா படம்.

10:37 ஆகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள். வடகம் சென்னை படத்திலிருந்து அடுத்த பாடல் இது நமக்காக காற்றலையில்.

0: முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:42.
1: ஏற்பாடாயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடாயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கேட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம். இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில பொறியியல் கலந்தாய்வில் கவனிக்க வேண்டியவை குறித்து நம்மோடு தகவல்களை பகிர இருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழக இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் மணி பிரகஸ்பதி அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு செல்வோம்.
1: பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்து மதிப்பெண்கள் சான்றிதழ்களோடு நம் வீட்டு பிள்ளைகள் அடுத்த கட்ட படிப்புக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மிக முக்கியமான காலகட்டம் இது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிக்கும் ஆசைப்படுற லட்சக்கணக்கான மாணவர்களுடைய ஒரே நம்பிக்கை அண்ணா பல்கலைக்கழக ஒற்றைச்சாளர முறை. இந்த வருஷம் கவுன்சிலிங் எப்படி நடக்க போகுது, அதை பத்தி இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம். முதலாவதாக நாம இந்த ஒற்றைச்சாளர முறை அப்படின்னா என்ன, அதனால மாணவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்றத பத்தி பாத்திரலாம். முன்பெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் 5 வெவ்வேறு இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு தனித்தனி விண்ணப்பங்கள் வாங்கி தனித்தனியா அப்ளை பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒண்ணுல அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இந்த ஒற்றைச்சாளர முறை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்த பிறகு மாணவர்கள் ஒரே ஒரு விண்ணப்பம் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 400 மேற்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். இது முற்றிலும் வெளிப்படையானது. மாணவர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் மட்டுமே அந்தந்த சீட் ஒதுக்கப்படும். யாருடைய சிபாரிசுக்கும் இதுல வாய்ப்பே இல்லை. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தேதி வாரியான சேர்க்கை நடைமுறைகள் பற்றி பார்க்கலாம். இந்த ஒற்றைச்சாளர முறை முழுமையாக ஆன்லைன் மூலமா தான் நடக்குது. இதுல உள்ள 5 முக்கியமான கட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், விண்ணப்ப பதிவு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ். பொது தேர்வு முடிவுகள் வந்த சில நாட்கள்லயே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய TNEA இணையதளத்துல, அதாவது TNEA.org இந்த ஆன்லைன்ல விண்ணப்ப பதிவு தொடங்கும். இதுக்கு பொதுவா 1 காலம் அவகாசம் தரப்படும். மாணவர்கள் தங்களுடைய சான்றிதழ்களை ஆன்லைன்லயே பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். அடுத்த ஃபேஸ், ரேண்டம் நம்பர் ஜெனரேஷன். இந்த விண்ணப்ப பதிவு முடிஞ்ச உடனே ஜூன் மாச ஆரம்பத்துல ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு ரேண்டம் எண் வழங்கப்படும். 2 மாணவர்களின் கட் ஆஃப், பிறந்த தேதி எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா யாருக்கு முன்னுரிமை தருவது அப்படின்றத தீர்மானிக்க இந்த எண் பயன்படும். அடுத்த ஃபேஸ், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், சான்றிதழ் சரிபார்ப்பு. மாணவர்கள் பதிவேற்றிய சான்றிதழ்கள் ஆன்லைன் மூலமாகவே அதிகாரிகளால சரிபார்க்கப்படும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள TNEA சேவை மையங்களுக்கு மாணவர்கள் நேரில் சென்று நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இப்ப திருச்சியை பொறுத்தளவுல அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்குது. மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகங்கள் மற்றும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் GCE GCT அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் போய் நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அடுத்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன், தரவரிசை பட்டியல் வெளியீடு. ஜூன் மாச இறுதி அல்லது ஜூலை மாச தொடக்கத்துல இந்த மிக முக்கியமான பகுதியான ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும். மாணவர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் மற்றும் சாதி வாரியான இடஒதுக்கீடு அடிப்படையில் நம்முடைய ஸ்டேட் ரேங்க் இதுல தெரியப்படுத்தப்படும். அடுத்தது கவுன்சிலிங் ஷெட்யூல், கலந்தாய்வு தேதிகள். ரேங்க் லிஸ்ட் வந்த சில நாள்லயே ஆன்லைன் கவுன்சிலிங் தேதிகள் அறிவிக்கப்பட்டிரும். குறிப்பாக சில முக்கியமான தேதிகள் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த வருட கவுன்சிலிங் TNEA கவுன்சிலிங்கை பொறுத்தளவுல 3/5/2026 அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மாணவர்கள் விண்ணப்பம் செய்ய அந்த நாள்ல இருந்தே துவங்கி இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய அசல் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. விண்ணப்பம் செய்வதற்கான இறுதி நாளாக 2/6/2026 நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அசல் சான்றிதழ்களை பதிவேற்றுவதற்கான இறுதி நாளாக 6/6/2026 நிர்ணயிச்சிருக்காங்க. ரேண்டம் நம்பர் ஜெனரேஷன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த நாள் 5/6/2026

சான்றிதழ்கள் சரிபார்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 8/6/26 20/6/26 வரைக்கும் இந்த சான்றிதழ்கள் சரிபார்க்கக்கூடிய பணி நடக்கும். அடுத்தது தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுவது 29/6. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் 30/6/4/7/2026 வரைக்கும் அந்த சேவை மையங்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அண்ணா பல்கலைக்கழக வளாகங்கள் மற்றும் அரசு பொறியியல் கல்லூரிகள், அங்க நம்ம நம்முடைய குறைகளை நிவர்த்தி செய்துக்கலாம். உங்களுக்கு வேற ஏதும் தகவல்கள் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய TNEA தளத்திலையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கவுன்சிலிங் டேட்ஸ் கூடிய விரைவில் நமக்கு அறிவுறுத்தப்படும். குறிப்பாக அந்த 4/7/2026 அப்புறமாக அந்த தேதிகள் இருக்கும். இதுல சிறப்பு இடஒதுக்கீடு சில மாணவர்களுக்கு வந்து செய்யப்படும். அவங்களுக்கான கலந்தாய்வும் முதல்ல இணையதளம் வாயிலாக ஆரம்பிக்கப்படும். அதுல மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்கள் பிள்ளைகள், விளையாட்டு வீரர்கள், அதே மாதிரி பொது பிரிவுல மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொது கலந்தாய்வு ஆரம்பிக்கும். அதுல பொது கல்வி, தொழில்முறை கல்வி, அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய 7.5% ஒதுக்கீடு, இது எல்லாமே அந்த முறையாக ஒன்பை ஒன்னாக நடந்து கொண்டே வரும். எல்லாமே இணையதளம் வாயிலாகத்தான். அடுத்தது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம், துணை கலந்தாய்வு, அதை தொடர்ந்து நடக்கும். அப்புறம் SCA காலியிடம், SC வகுப்பினருக்கான கலந்தாய்வு அடுத்து அதை தொடர்ந்து நடக்கும். நிறைவாக கலந்தாய்வு இறுதி நாளும் அறிவிக்கப்படும். இந்த மாதிரிதான் ஃப்ளோ இருக்க போது. அடுத்து நமக்கு ஆன்லைன்ல கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்ற டவுட் நமக்கு இருந்துட்டே இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். ஒரே நாள்ல கலந்தாய்வுல எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னா இல்ல, லட்சக்கணக்கான மாணவர்கள் விண்ணப்பிக்கிறதுனால கவுன்சிலிங் டேட்ஸ் வேற வேற சுற்றுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. பொதுவா 3 அல்லது 4 சுற்றுகள் நடக்கும். மாணவர்களுடைய பொது தரவரிசை, ஜெனரல் ரேங்க் சொல்றோம் இல்லையா, அதனுடைய அடிப்படையில எந்த சுற்றுல வருவீங்க அப்படின்றத அறிவிச்சிருவாங்க. ஒவ்வொரு சுற்றுக்கும் 3 to 4 ஒதுக்கப்படும். இதுல ரொம்ப முக்கியமானது சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது உங்களுக்கு எந்த கல்லூரியில எந்த பாடம் வேணும் அப்படின்ற முன்னுரிமை பட்டியலை ஆன்லைன்ல சமர்ப்பிக்க கூடியது, அததான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படினு சொல்றோம். பொதுவா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நம்முடைய மாணவ செல்வங்கள் பண்ணக்கூடிய பொதுவான தப்பு என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். பல மாணவர்கள் 2 அல்லது 3 கல்லூரிகளை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. மாணவர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு அந்த 3 கல்லூரிகள் கிடைக்கலன்னா அவங்களுக்கு அடுத்த சுற்றுல சீட்டு கிடைக்காமலே போயிடும். அதனால மாணவர்களுடைய கட் ஆஃப்க்கு போன வருஷம் எந்தெந்த காலேஜஸ்ல கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி அதை எடுத்துக்கணும். நம்ம லிஸ்ட்ல குறைஞ்சது 20-30 காலேஜஸ்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் கொடுக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா நம்முடைய கட் ஆஃப் மார்க்குக்கு வாய்ப்புள்ள கல்லூரிகள் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். அது ஒரு 10 கல்லூரிகள் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேல ஒரு 10 கல்லூரிகள், நம்ம கட் ஆஃப் மார்க்குக்கு மேல ஒரு 10 கல்லூரிகள், கீழே ஒரு 10 கல்லூரிகள் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து மிஸ் ஆகாம நமக்கு பிடித்த சீட் வந்து எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அது மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கொடுத்த சாய்ஸ் அப்புறம் நம்முடைய ரேங்க், இதை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் நமக்கு ஒரு இடத்தை தற்காலிகமா ஒதுக்கும், டென்டேட்டிவ் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணலாம், உறுதி செய்யலாம். அதுல நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம். அது என்ன, எனக்கு இந்த சீட் ஓகே, நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், எனக்கு இந்த சீட் ஓகே தான், ஆனா இதை விட மேல இருக்கக்கூடிய நல்ல காலேஜஸ் கிடைச்சா நான் மாறிக்கிறேன் அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் அப்படின்றது டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட், எனக்கு இந்த சீட் வேண்டாம், நான் அடுத்த சுற்றுக்கு போய்க்கிறேன் அப்படின்றது தான் இந்த 3rd ஆப்ஷன். அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் செகண்ட், தேர்ட் ஒன் டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட். ஓகே, மாணவர்கள் வந்து உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா மாணவர்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது இறுதி ஒதுக்கீட்டு கடிதம், அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்க எடுத்துட்டு அதுல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய தேதிக்கு உள்ள உங்களுக்கு அலாட் ஆயிருக்கக்கூடிய காலேஜ்ல, நீங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய காலேஜ்ல போய் சேர்ந்துடணும். கல்லூரிகள்ல நேர்ல பதிவு செய்யாத விண்ணப்பங்கள், விண்ணப்பதாரர்கள், அவர்களுடைய இடங்கள், ஒருவேளை நீங்க அங்க போய் உங்க பிளேஸ் உறுதி செய்யல அப்படின்னா TFC மையங்கள்ல
நேரில் பதிவு செய்யாத விண்ணப்பதாரர்களின் இடங்களும் காலி இடங்களாக தொகுக்கப்பட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பூல்டஸ் வேக்கன் சீட்ஸ், அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு மேம்பாட்டு செயல்பாட்டிற்காக, அதாவது அப்வர்ட் மூவ்மெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த இடங்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க ஒருவேளை போய் சேரல அப்படின்னா உங்க சீட்டை அடுத்து அப்வர்ட் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. அதன்படி ஒவ்வொரு சுற்றினுடைய முடிவுலையும் மீதம் இருக்கக்கூடிய காலி இடங்களினுடைய விவரங்கள், அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு

0: அதற்கான இன்புட்டாக கொடுக்கப்படும். அப்போ இந்த சீட்ல எதெல்லாம் ஃபில் ஆகாம இருக்கோ அது எல்லாமே அடுத்த சீட்ல ஃபில் ஆறதுக்காக இன்புட்டாக கொடுத்துருவாங்க. அடுத்தது முக்கியமான நமக்கு வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீடு அவர்களுக்கும் இந்த தேதியில தான் நடக்குமா அப்படின்னா, பொது பிரிவு கவுன்சிலிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சிறப்பு பிரிவினருக்கான கவுன்சிலிங் தனியா நடக்கும். முன்னாள் ராணுவத்தினுடைய பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள், சிறந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் அரசு பள்ளிகளில 6-12 வரை படித்த மாணவர்களுக்கான 7.5 முன்னுரிமை ஒதுக்கீடு, இது எல்லாமே இதற்கான அறிவிக்கப்படக்கூடிய தனி தேதிகள்ல முதல்லயே நடந்துரும். இவங்கெல்லாம் அந்த ரிசர்வேஷன்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு முதல்லயே நடந்துரும். சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், முதல் தலைமுறை பட்டதாரி, அந்த சாய்ஸ் வந்து யாருக்கு கிடைக்கும், அந்த வசதி யாருக்கு கிடைக்கும், எப்போ போ என்னென்ன சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நம்முடைய அரசினுடைய விதிமுறைகளின்படி முதல் தலைமுறை பட்டதாரி கட்டண சலுகை மற்றும் முன்னுரிமையானது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்காது. மூத்தவருக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லலாம். பொதுவா ஒரு குடும்பத்துல ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு போகக்கூடிய மூத்த பிள்ளை தான் இந்த சலுகையை பெற தகுதியானவர். தம்பி அல்லது தங்கைக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, மூத்த அண்ணனோ அல்லது அக்காவோ கல்லூரி படிப்பை படிக்காம நேரடியா வேலைக்கோ அல்லது வேறு பணிகளுக்கோ போயிருந்தாங்கன்னா, அதாவது அவங்க இந்த சலுகையை பயன்படுத்தலைன்னா, அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவங்களுடைய தம்பி அல்லது தங்கைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலாம். ரெட்ட பிள்ளைங்க இருக்காங்க சார், இதுக்கு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, விதிவிலக்கு இருக்கு. ஒரே பிரசவத்துல பிறந்த இரட்டை பிள்ளைகள் ட்வின்ஸ் இருவருமே ஒரே ஆண்டில் உயர்கல்வியில் சேரும் பட்சத்தில் அவர்கள் இருவருக்குமே இந்த சலுகை வழங்க அரசாணையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதனால ட்வின்ஸா இருந்தா ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு குடும்பத்துல ஏற்கனவே ஒருத்தர் இந்த சலுகையை பயன்படுத்தி படிச்சுட்டு இருந்தாலோ அல்லது படிச்சு முடிச்சிருந்தாலோ அந்த குடும்பத்தை சார்ந்த மற்ற பிள்ளைகள் தங்களை முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு உரிமை கோர முடியாது. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் போதே முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதுக்கான சான்றிதழை பதிவேற்ற வேண்டும். இதன் மூலமா கவுன்சிலிங்ல சீட் கிடைச்ச பிறகு கல்லூரி கட்டணத்தில் அரசு வழங்கும் குறிப்பிட்ட கட்டண சலுகை மாணவர்களுக்கு கிடைக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் மணி பிரகஸ்பதி அவர்கள் கல்லூரி கலந்தாய்வு மற்றும் கல்லூரி சேர்க்கை பற்றி பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்தார். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவா.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ள தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வரும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை மழை இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாட இருக்கிறோம். எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள் தமிழில் கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் மற்றும் சினிமா விமர்சனங்கள் என்று பல துறைகளில் பல தளங்களில் இயங்கி வருகிறார். திரைத்துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். அங்கதமும் பகடியும் கொண்ட கதைகளையும் கவிதைகளையும் எழுதி வருகிறார். நிலை கண்ணாடியுடன் பேசுபவன், மூவந்தியில் சூளுரும் மர்மம் போன்ற கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். இன்றுதானே சொன்னார்கள் என்ற கவிதை தொகுப்பு, பட்டாளத்து வீடு, ஜார் ஒளிக போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். 2023 இவருடைய கொடைமடம் என்ற புதினம் வெளிவந்தது. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் உரையாடலாம். சார் வணக்கம். சார்
5: வணக்கம்.
4: இது இரண்டாவது முறை நம்ம சந்திக்கிறோம். சார், நீங்க வந்து பிறந்து வளர்ந்தது எங்க, உங்களுடைய இளமை பருவம் பத்தி சொல்லுங்க.
5: என்னுடைய சொந்த ஊர் மதுரை. மதுரையில தல்லாபுளம். தல்லாபுளம்ன்றது நகரனுடைய மத்தியில வைகை வடகரையில் இருக்குது. 100 வருஷத்துக்கு மேல அங்க இருக்கும் நினைக்கிறேன். ஒரு தகவலா வீட்டுல ஒண்ணு சொல்லுவாங்க, என்னுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா மதுரையினுடைய அந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் கட்டிய பொழுது அதுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு இல்லைன்னா 120 வருஷத்துக்கு மேல மதுரையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப தல்லாபுளம் தான் என்னுடைய பூர்வீகம். நான் படித்ததெல்லாம் பெரும்பாலும் தல்லாபுளத்தில் படித்தேன். என்னுடைய அப்பா இங்கே சென்னையில் மத்திய அரசு பணியில் இருந்தார், வருமான வரித்துறையில் இருந்தார். அப்போ என்னுடைய வீடு எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. நான் பாட்டி வீட்டில் இருந்தேன். பாட்டி தாத்தாலாம் இறந்த பின்னாடி சென்னைக்கும் படிக்க வந்தேன். ஆக பெரும்பகுதி என்னுடைய இளமை பருவம் மதுரையும் கொஞ்சம் சென்னைன்ற மாதிரி சொல்லலாம்.
4: அருமை சார், அருமையா சொன்னீங்க. உங்களுடைய

0: இளமை பருவம் பத்தி சொல்லிட்டீங்க, இந்த இலக்கிய ஆர்வம் எப்போ உங்களுக்கு வந்துச்சு?
1: யாருக்குமே இலக்கிய ஆர்வம் எப்போ வந்துச்சுன்றது, என்ன தேதியிலிருந்து எத்தனாம் தேதியிலிருந்து அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யாருமே சொல்ல முடியாது.
0: ஏதாவது ஒரு தூண்டுகோல்
1: யாருமே சொல்ல முடியாது, அப்படி சொல்ல துல்லியமா சொல்ல முடியாது. ஆனால் இலக்கியம் வாசிப்பதற்கான தூண்டுகோல் அல்லது ஏன் வாசிப்புக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரியான பதில் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 70களினுடைய நடுப்பகுதியில் பிறந்தவர்களுக்கு, 70களில் பிறந்தவர்களுக்கு அந்த காலகட்டம் இன்றைக்கு இருப்பதைப் போல இவ்வளவு சத்தமான ஒரு காலம் இல்ல, இவ்வளவு ஊடகங்களும் இவ்வளவு சத்தமங்களும் இல்ல, உறுதியாகவே இல்ல. சமூகத்துல என்ன முயற்சி பண்ணாலும் 10 மணிக்கு மேல பாட்டு இருக்காது, ஏன்னா அதுக்கு பிறகு வானொலியில பாட்டே கிடையாது. டேப் ரிகார்டர் யாருமே இல்லாத ஒரு காலம், திரும்ப வானொலி மறுபடியும் ஒளிபரப்பு தொடங்கினாதான். அப்ப பெரும்பகுதி மனிதர்களை தினசரி செய்தித்தாள்கள், சினிமா, வார பத்திரிகைகள் இதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு. நான் இயல்பா பாட்டி வீட்டுல வளர்றேன், அப்ப அங்க என்னுடைய சித்தி மாத்திரம் இருக்காங்க. கை கட்டுற தூரத்துல வீட்டுல புத்தகங்கள் இருக்கு, என்னுடைய சித்தி நல்ல வாசிப்பாளர். அப்ப எங்க சித்திக்கு நான் வந்து மதுரையினுடைய தலாவளத்தினுடைய கிளை நூலகம் ரோடு மேல இருக்கும், வளர் ஒழிசாவில ரோட்டு மேல வந்து இருக்கும், அங்க போய் நான் தான் எங்க சித்திக்காக போய் புத்தகங்கள் எடுக்க போவேன். அப்ப எங்க சித்தி என்னெல்லாம் புத்தகம் வேணும் சொல்லி விடுவாங்க. லட்சுமி, ஜெயகாந்தன், அனுத்மா, ஜோதிலதா, கிரிஜா, சிவசங்கரி, வாசந்தி, சுஜாதா, ராகி ரங்கராஜன், சாண்டிலியன், கல்கி, ஜெகசிற்பியன், போகும் பெரிய பட்டியல். இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கொண்டு போய் எங்க சித்திக்கு கொடுப்பேன். அப்ப இயல்பா எங்க சித்திக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய புத்தகங்களை நானும் படிக்கிறவனா வந்து மாறுறேன். ஏன்னா வீட்டுல வார பத்திரிகைகள் இருக்கு, அப்புறம் இந்த புத்தகங்களும் இருக்கு. இயல்பாக செய்வதற்கு வேற என்ன இருக்கு? சினிமா எல்லாம் எப்பயாவதுதான் போக முடியும். பகல் பொழுதில், விடுமுறையான பொழுதில் விளையாடலாம். விளையாடுவது ஒரு எல்லை இருக்கு. எங்க பாட்டி என்னை பெருசா விளையாடலாம் அனுமதிக்க மாட்டாங்க. திருவிளையாட்டுகள் எனக்கு பெரும்பாலும் அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. எங்க பாட்டிக்கு அப்படி ஒரு பயம், ஒருத்தன் வெளியெல்லாம் போனா தெருவிலெல்லாம் போனா கெட்டு போயிருவான்ற மாதிரியான பயம். அதை விட பயங்கரமா நான் இலக்கியம் படித்து கெட்டு போனேன்றது வேற விஷயம். ஆனா பாட்டிக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சுனால எனக்கு பெருமளவுல இந்த தெருவிளையாட்டுகள் இதெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த சமயத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிப்புன்றது ஒரு வகையில ஒரு ருசி மாதிரிதான். அந்த ருசி ஒருவருக்கு பிடிபட்டு விட்டது என்றால், இல்லைன்னா வேற மாதிரி சொன்னோம்னா, வாசிப்பு என்னும் சர்ப்பம் ஒருவரை ஒருமுறை தீண்டி விட்டால் அப்புறம் அவருக்கு அந்த விஷம் இறங்குவதே இல்லை. ஆயிலுக்கும் அது மேல மேல மேல ஏறி இறுதி அவர் நீலகண்டன் ஆகிறதை தவிர அவருக்கு வேற வழியே கிடையாது. அப்ப அப்படித்தான் வந்து வாசிப்பினுடைய ருசி எனக்கு வந்து பிடிபடுது. என்னுடைய தனிமையை, தனிமையான பொழுதுகளை அது பெரிய அளவுல ஆற்றுப்படுத்துச்சு. அப்படித்தான் நான் வாசிப்புகளை வரேன். நிச்சயமாக வந்து என்னுடைய இளமை பருவத்தில் எனக்கு பெரிய கனவுகளை கொடுத்துச்சு. நான் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிக்கிறேன், சாண்டிலியனை படிக்கிறேன், டாகி ரங்கராஜன் மொழிபெயர்த்த ஹென்றி ஷாரியனுடைய பேப்பிலோனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பட்டாம்பூச்சி படிக்கிறேன், ரஷ்ய இலக்கியங்கள் கொஞ்சம் நூலகங்கள் கிடைக்கும். அது திறந்துவிட்ட நிலப்பரப்புகளும் உருவாக்கிய கனவுகளும் அலாதியானது, மிக மிக அலாதியானது. தலாவளத்துல ஒரு கிளை நூலகத்துல புத்தகம் எடுத்துட்டு போய் தன் வீட்டு வாசல உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்க பையன் தன் கனவின் வழியாக விரிந்து எங்கெங்கயோ நிலப்பரப்புக்கெல்லாம் போறான். அது எனக்கு தந்த மகிழ்ச்சி சொல்லனாத மகிழ்ச்சி. பயங்கரமா வாசிப்புன்ற பித்து மிக கடுமையாக தலைக்கேறிச்சு. இன்னைக்கும் அது இறங்கவே இல்லை, அங்கேயேதான் இருக்கு.
0: இந்த பதில் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததுதான். ஏன்னா குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுல வந்து படிச்சுட்டு இருக்கும் போதோ, இல்ல ஏதோ ஒரு வகையில புத்தகத்தோடு ஒரு சம்பந்தப்பட்டு இருக்கும் போதோ அந்த குழந்தைகள் வந்து இயல்பாகவே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய செல்போன் தான் பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, குழந்தைங்க அதை பார்த்து செல்போனுக்கு தான் போறாங்க. சோ படிப்போட முக்கியத்துவம் குறையறது இப்படிதான் குறையுது. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. ஒரு பேரண்ட்ஸ் வந்து வாசிக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து குழந்தைகள், இல்ல ஒரு வீட்டுல ஒரு பெரியவர்கள், ஒரு தாத்தா பாட்டி யாரோ வாசிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து அப்படியே வந்தாங்க. அந்த மரபு இப்ப கொஞ்சம் விட்டு போயிட்டே இருக்கு.
1: ஆமா, நிச்சயமா நிச்சயமா. வாரப்பத்திரிகை படிக்கிறதுக்கு பெரும் போட்டி நிலவும். வெள்ளிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருது, சனிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருதுன்னா அந்த வாரப்பத்திரிகையை படிப்பதற்கு யார் முதல்ல படிக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய போட்டி இருக்கும். வாசிப்பு ரொம்ப இயல்பாக சமூகத்துல வந்துருச்சு. லைப்ரரியிலாம் வந்து 11 மணிக்கு வந்து 8 to 11, 4 to 8 தான் கிளை நூலகம். 11 மணிக்கு அந்த லைப்ரரி ஊழியர் வந்து விரட்டுவார், கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லுவாரு. அவர் பல விதமா 10:30 மணிலிருந்தே தொடங்கிடுவார். வெளியே தருவதற்கான வழிகளை செய்வாரு, போய் ஜன்னல் அடைப்பாரு, லைட்டை மத்துவாரு, ஃபேனை மத்துவாரு. மொத்தத்துல யாரும் படிக்க கூடாதுன்ற ஒரு அபிப்பிராயத்துல தான் இயங்குவாரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் நூலகத்துல வந்து அவ்வளவு பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. காலையில 4 to 8 to 11 சரி, 4 to 8 சரி. 4 to 8 எல்லாம் என்னன்னா ரொம்ப ஒரு மஞ்சள் பல்பு தான், அதெல்லாம் வாசிப்பு உகந்ததே கிடையாது. ஆனா அந்த மஞ்சள் விளக்குலயும் உட்காந்து ஆட்கள் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. நிச்சயமா வாசிப்பு அன்றைக்கு வந்து சமூகத்தில் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. வேற எந்த விதமான ஊசலாட்டங்களுக்கும் அன்னைக்கு வந்து இடம் கிடையாது, அப்படித்தான் இருந்துச்சு. அதனால வாசிப்பு என்பது சமூகத்துல அன்னைக்கு ஒரு இயல்பான ஒரு தன்மையில இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
0: எங்க வீட்லயும் என்னோட தந்தை என்ன பண்ணுவாருன்னா, துப்பறியும் இதழ்கள் இருக்கும், நாவல்கள் இதழ்கள் வந்து வாரம் வாரம் வருதுல, அது மாதிரி வர்றது. அரசியல் இதழ்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் படிச்ச

0: என்ன பண்ணுவாரு, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் தெரிஞ்சவனே சினிமா பகுதியை மட்டும் கிடைச்சிருவாரு. அது மாதிரி சில கதைகள், பெரியவர்களுக்கான கதைகள்லாம் அதுல வரும், அதெல்லாம் வந்து கிழிச்சுட்டு வச்சுட்டு போயிருவாரு. அதை நான் படிக்க ஆரம்பிச்சேன், அந்த ஆர்வம் தான் வந்து எனக்கும் வந்துச்சு. அதனாலதான் எனக்கு ஒரு ஐயம் இருந்துச்சு, அப்படிதான் உங்களுக்கும் ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் சிறு வயதில் நம்ம மனதுல விதைக்கப்படுறது, அது எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும்.
1: நிச்சயமா நான் இந்த வகையில இதுல வந்து ஒரு வகையில பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு யாரும் கிழிக்கலாம் இல்ல, எல்லாமே கிடைச்சிச்சு, எல்லாமே தாராளமாக கிடைச்சிச்சு. அப்படி எல்லாமே கிடைத்தது என்னன்னா, நான் சீக்கிரமா 8 வயசு 9 வயசுல நாவல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 10 வயசுலயே நான் வந்து பாலகுமாரனுடைய மேற்குறிப்புகள் எல்லாம் படிச்சிட்டேன். அது சீக்கிரமா என்னை வந்து பெரிய மனிதர்கள் ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு விட்டுருச்சு. இந்த உலகத்தை வேறொன்றாக பார்ப்பதற்கும், ரொம்ப சீக்கிரமா இந்த உலகம் வேற மாதிரி எல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்வதற்கான ஒரு இடத்த வந்து எனக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. இவருடைய ஒரு நல்ல புகழ் பெற்ற படம் இருக்கும், சினிமா பாரடைஸ்னு ஒரு புகழ் பெற்ற படம் இருக்கு. அந்த படத்துல வந்து இத்தாலியில ஒரு சிறிய நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர், அதை ஒட்டியான கதை தான். அப்ப அந்த தியேட்டருக்கு என்ன படம் வந்தாலும் முதல்ல அந்த படத்தை அந்த ஊரனுடைய பாதிரியார் பார்ப்பார். அதுல யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்ற காட்சியை அவர் நல்லா பார்த்துட்டு அப்புறம் அதை வெட்டி வெளியில போட்டுருவார். அது மாதிரி எனக்கு எந்த பாதிரியாரும் இல்ல, அதனால நானே எல்லாவற்றையும் நானே எனக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டுச்சு. அது நிச்சயமா எனக்கு வந்து என்னை நல்லாதான் ஆக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா என்னைய ஒரு சந்தோஷத்துக்கு தான் கொடுத்துச்சு. நிறைய கேள்விகளை கொண்டு வந்துச்சு. கூட இருக்கூடிய சகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை விட நான் மேம்பட்டவனாகத்தான் வந்து இருந்தேன். எல்லா வகையிலுமே புரிதலாகவும் ஒன்றை பேசுவதிலும் சொல்வதிலும் நான் மேம்பட்டவனாகத்தான் இருந்தேன். நிச்சயமா அதற்கு இந்த வாசிப்பு தான் காரணம் நான் நம்புறேன்.
0: நிச்சயமாக நாம் சொற்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இலக்கியம் வந்து ஒருத்தனை வந்து நல்ல மனிதன் ஆக்குமே தவிர அவனை தவறான வழியில கொண்டு போகாது அப்படின்றது உலக நியதி தான்.
1: ஆமா, அது சும்மா இப்படி சொல்லலாம். வசந்த மாளிகையில் ஒரு வசனம் இருக்கும், சிவாஜி சொல்வார், சின்ன எஜமா சில கெட்ட பழக்கங்கள் உடையவரை ஒழிய கெட்டவர் இல்லை அப்படின்னு. இலக்கியம் சில கெட்ட பழக்கங்களை உருவாக்குமே ஒழிய கெட்டவர்களை உருவாக்காது, ஒழுங்கா இலக்கியம் படித்தால். ஏன்னா இலக்கியம் வந்து இலக்கியத்தை நம் மனதுக்குள்ள அனுமதிச்சா, இலக்கியத்தை நம்மை சுத்திகரிப்பதற்கு அனுமதித்தால், இலக்கியம் தொடர்ந்து நம் வாழ்வினுடைய அறங்களை பற்றி தான் அது பேசுது. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசுது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அவன் எப்படி இயங்குறான்றதை பற்றியான கேள்விகளை தொடர்ந்து அதை எழுப்பிக்கிட்டே இருக்கு. அப்ப இலக்கியம் என்பது நிச்சயமாக மனிதர்களை சுத்திகரிப்பதற்கு தான். நிச்சயமா ஒரு சாதாரண மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட மனிதனை உருவாக்குவதற்கான தன்மைகள் கொண்டது தன்னகத்தை அப்படின்னா நிச்சயம் இலக்கியத்திற்கு. அப்படி
0: அருமையா சொன்னீங்க. உங்களுடைய இலக்கிய முன்னோடிகள் அப்படின்னா யாரெல்லாம் பாக்குறீங்க?
1: என்னுடைய இலக்கிய முன்னோடிகள் வந்து நிறைய பேர், ஒரு 50 பேராவது நான் வந்து சொல்லணும். தமிழ்ல சொல்லணும்னா நிச்சயமா
0: ஒரு 10 பேரை சொன்னீங்க.
1: தொடங்குவேன் தமிழை பொறுத்த வரைக்கும், நான் பாசிங்காரத்துல இருந்து தொடங்குவேன். பாசிங்காரம் என்னுடைய ஆதர்சமான முன்னோடி. புதுமைப்பித்தன், ஆ மாதவன், ஆதவன், ஜானகிராமன், நாஞ்சில் நடன், வனதாசன், ஜெயமோகன், ஆர் சூடாமணி, அப்ப இவங்களையெல்லாம் வந்து தமிழ் என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்கள். உடனே நினைவுல இருந்து நான் சொல்றேன், உடனே இவங்க எல்லாம் வந்து என்னுடைய நிச்சயமா ஆமுத்துலிங்கம் என்னுடைய ஒரு ஆதர்சமான ஒரு எழுத்தாளர். அப்ப இவங்க எல்லாம் தான் தமிழ் எழுத்தாளர்களில் என் ஆதர்ச எழுத்தாளர்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். மொழிபெயர்ப்பு வழியா சொன்னோம்னா, ரஷ்யன் லிட்டரேச்சர் வழியாக மிக கடுமையாக நான் நீர்க்கப்பட்டவன். லியோ டாஸ்டாய், அலெக்சி டால்ஸ்டாய், மக்சிம் கார்கி, ஆண்டன் செக்கோவ், சிங்கிஸ் ஐத்மாத்தோவ், மிக்கேல் ஷோலகவ், இவங்கெல்லாம் என்னுடைய மிக மிக மிக ஆதர்சமான படைப்பாளிகள். மிக்கேல் ஷோலகவ் அதே மாதிரி, ஹெமிங்வே இருக்காரு, அவர் என்னுடைய ஆதர்சமான படைப்பாளி. இதெல்லாம் ப்ரோஸ் சார்ந்து, போயிட்ரி சார்ந்துமே தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆதர்சமான வனாசன் இருக்காரு, கலாப்பிரியா இருக்காரு, தேவதச்சன் இருக்காரு, சுயம்பலிங்கம் இருக்காரு, இப்படி நிறைய பேர் சொல்ல முடியும். சமகாலத்துல ரொம்ப என்னுடைய ஆதர்சமான இசையை சொல்லலாம், சபரிநாதனை சொல்லலாம், லிபி அரண்யாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேரை வந்து சொல்ல முடியும். வேணி சூர்யாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேர் என்னுடைய ஆதர்சமானவங்களா இருக்காங்க. இவங்க எல்லாம் தான் என்னுடைய சமகாலத்துல கூடிய ஆதர்சங்கள் சொல்றேன். முன்னோடிகள் அவங்க எல்லாம் தான் என்னுடைய முன்னோடிகள்.
0: நிச்சயமா நேயர்களுக்கு உதவும் நம்புவோம். அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்மளுடைய தலைப்புக்குள்ள இப்ப போயிடுவோம். நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு வந்து இலக்கியம் வழி மகிழ்ச்சி. ஆனா முதல் கேள்வியை முரணா தான் நான் ஆரம்பிக்க போறேன். இலக்கியத்துல உலக இலக்கியமா இருக்கட்டும், தமிழ் இலக்கியமா இருக்கட்டும், உன்னத இலக்கியம் நம்ம சொல்ற எல்லாமே துக்கம் தான் அதுல முன்வைக்கப்படுது பெரும்பாலும். அது ஏன்?
1: இந்த உலகத்துல வந்து மனிதர்கள் பிறந்தாங்கன்னா தவிர்க்கவே முடியாது அல்லது மாற்றவே முடியாதது என்றால், ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவனுக்கு இறப்புன்னு ஒண்ணு இருக்கு, உறுதியா இருக்கு, அது ஒண்ணு மாற்றவே முடியாது. அப்புறம் மூப்புன்னு ஒண்ணு வரும், வயது கூட கூட மூப்பு, மூப்பு கூட கூட நோய் வரும். இப்ப இந்த நாளையுமே ஒரு

0: மனிதனால் ஒருபொழுதும் தவிர்க்கவே முடியாது. பிறப்பென்றால் இறப்பு, மூப்பு, நோய், இந்த நாளையுமே ஒரு மனிதனால ஒரு பொழுதும் தவிர்க்க முடியாது. மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையில் அடிப்படையாக மானுட குலத்தினுடைய பெரும் துயரமே நிலையாமைதான். நிலையாமைதான், ஒரு 60-70 வருஷம் இந்த பூமிக்கு வர்றோம், அவ்வளவுதான், இறந்து போயிடுறோம், அவ்வளவுதான் நிலையாமைதான். அப்ப இந்த நிலையாமையோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், இவ்வளவுதான் ஒருத்தருக்கான டைம் ஸ்பேஸ், இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவுதான் ஒரு மனிதர்கள் வந்து இருக்க முடியும். அப்ப இந்த நிலையாமைக்குள் வாழக்கூடிய இந்த மனிதர்கள், இது எல்லாமே மனிதர்களால மாற்றவே முடியாதது. வயோதிகத்தையும் மாற்ற முடியாது, மரணத்தையும் மாற்ற முடியாது, நோயை மாற்ற முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. இதுக்குள்ளதான் நம்ம வந்து இருக்க போறோம். அப்ப மானுட குலத்திற்கு இயல்பாக துக்கம் என்பது சாஸ்வதம், இதை ஒண்ணுமே மாற்ற முடியாது. அப்ப இந்த மானுட குலத்தினுடைய துக்கம் சாஸ்வதம் அப்படின்றப்ப, இந்த மானுட குலத்தினுடைய துக்கத்தை தான் தீவிர இலக்கியம் எப்பொழுதுமே பேசுது. மரணத்தை பத்தி பேசுது, பெரிய காலத்தை பத்தி பேசுது, யுத்தத்தை பத்தி பேசுது, மாற்றவே முடியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாறா விதிகளை பற்றி இலக்கியம் பேசுது. ஏன் இலக்கியம் துக்கத்தை பேசுதுன்னா, இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக, ஒருவர் மெசநகர்ல என்னுடைய வீடு இருக்கு, என்னுடைய வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு 500 அடியில தான் மின்மயானம் இருக்கு. எனக்கே ஒரு நாள் நான் செத்து போயிருவேன், அதுக்காக இன்னைக்கே போய் உட்கார முடியாது. அது வரும்பொழுது வரும். அந்த மின்மயானத்திற்கும் என் வீட்டிற்குமான இடையில தான் என்னுடைய பணியே இருக்கு. இதுக்குள்ளதான் நான் வேலை பார்க்கணும். அப்ப இந்த துக்கத்தை, இப்படி இந்த உலகத்துல இந்த துக்கம் இருக்கு, ஆமா, அந்த துக்கம் நிரந்தரம், இந்த துக்கம் நிரந்தரம்னு ஒரு மனிதருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சோம். இப்ப இவ்வளவு நிலையாமை இருக்கும், அந்த நிலையாமைக்கு நடுவில் இவ்வளவுதான் நம்மளுக்கான காலம், இந்த காலத்துக்குள்ள நம்ம இந்த மானுட குலத்துக்கு என்ன சொல்லிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இலக்கியம் மறுபடியும் துக்கத்தை பேசுவது என்பது இந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்காகத்தான், இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான். இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, ஆமா, இது எல்லாமே எல்லாருக்கும், எனக்கு மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோடான கோடி பேருக்கும் இதுதான் துக்கம். இந்த உலகத்துல கோடான கோடி பேர் வந்துட்டு போயிருக்காங்க, எனக்கு பின்னாடியும் கோடான கோடி பேர், அதாவது இந்த உலகம் யுத்தத்திலோ எதிலோ போகவில்லை என்றால், இந்த உலகம் இருக்கும் என்றால், எனக்கு பின்னாடி கோடான கோடி பேர் வரப்போறாங்க. அந்த கோடான கோடி பேருக்கும் இதுதான் விதி. விதினா தலைவிதி இல்ல, விஞ்ஞானத்துடைய விதி. அவங்களுக்கு இதே தான், இதே பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய்மை, இதான் வரப்போகுது. அப்ப இந்த துக்கத்தை எவ்வளவு தெளிவாக மனிதர்களுக்கு விளங்கும்படியாக கலையின் வழியாக சொல்வதின் வழியாக துக்கத்திலிருந்து மீள முடியும். அப்போ ஒரு தீவிர இலக்கியம் துக்கத்தை தான் பேசும், துக்கத்தை தான் பேச முடியும். மகிழ்ச்சியை பேசுறதுல ஒண்ணு, மகிழ்ச்சி அதுவா இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்மளுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி என்ன, நம்மளுடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட நம்ம வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரமிடுடைய முக்கோணம் மாதிரி ஆகுது. நமக்கு தெரிந்தவர்கள் இழந்து போறாங்க, நம்மளுக்கு நெருக்கமானவங்க இறந்து போறாங்க. இன்னொரு ஒரு பெரிய மானுட குலத்தினுடைய துயரம், எல்லாமே கணந்தோறும் மாணவர்களுக்கு எல்லாமே கை நழுவிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கிறதுன்றது இக்கணத்தில் இது நழுவி நழுவி போய் இது முடிஞ்சவொன்னு இது நினைவு. காப்ரியா மார்கேசனுடைய ஒரு நல்ல பிரமாதமான வாசகம் உண்டு, நம் வாழ்வென்பது நாம் வாழ்ந்த சம்பவங்கள் மாத்திரம் அல்ல, நமது நினைவுகளும் சேர்ந்துதான், ரெண்டும் சேர்ந்துதான் எப்பயுமே லைஃபா இருக்கு. நம்ம என்ன வாழ்றோம், அந்த வாழ்வை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டும் சேர்ந்தா வாழ்க்கை இருக்கு. மனிதர்களுக்கு இங்கு அருளப்பட்டிருப்பது எல்லாமே உடனடியாக நினைவுகளாக மாறிடும், கை நழுவி போய்கிட்டே இருக்கும், ஒன்றை கூட பிடித்து வைக்க முடியாது. மாநில குலத்தினுடைய ஆக பெரும் துயரம் நான் நம்புறது, எதையுமே பிடித்து வைக்க முடியாது. கலைஞர்கள் தங்களுடைய படைப்பின் வழியாக காலத்தை பிடித்து வைக்க முயற்சி பண்றாங்க, அதுதான் வழி. ஒரு சிற்பி ஒன்றை செதுக்குவதன் வழியாக ஜெந்தா எல்லோரால ஒரு ஓவியம் இருக்குன்னா, அந்த ஓவியம் 1000 வருடமாக மாநில குலத்தை நோக்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, புன்னகைத்துக்கிட்டே இருக்கு. அந்த சிரிப்பை அவர் பிடித்து வைக்கிறார். சங்க பாடலினுடைய ஒரு மாநில குலத்தினுடைய ஒரு யுத்தத்தை பற்றி பேசுவதன் வழியாக, அது 2000 வருஷமாக அந்த யுத்தத்தினுடைய துயரத்தை பற்றி அது பேசிட்டே இருக்கு. அப்ப ஒரு இலக்கியத்தினுடைய வேலை, இந்த மாநில குலத்தினுடைய சாஸ்வதமான துயரத்தை பேசுவதன் வழியாகத்தான் மாணவர்கள் இந்த துயரத்தை விளங்கிக் கொள்வதன் வழியாக தான் துயரத்தை கடக்க முடியும். அப்ப துயரத்தை தான் பேசணும், இலக்கியத்தினுடைய தலையாய பண்ணி துயரத்தை பேசுவதுதான்.
1: இங்க துயரத்தை பத்தி இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு கவிதையோ, ஒரு சிறுகதையோ, ஒரு புதினமோ, உன்னதமான படைப்பா வருது அப்படின்னா, அது மகிழ்ச்சியிலிருந்து வர முடியுமா, இல்ல மிகப்பெரிய துன்பத்தில் அந்த எழுத்தாளர் இருந்தாலும் வருமா?
0: நீங்க படைப்பாளி அதை படைக்கும் போது இன்பத்தில் இருந்தாரா துன்பத்தில் இருந்தாரான்னு நமக்கு தெரியாது. இப்ப தாஸ்தோவையோ இல்ல நம்ம மகத்தான படைப்பை எழுதும் பொழுது, அந்த படைப்பை படைத்தவர் என்ன இடத்துல இருந்தார்ன்றத நம்மளால, நம்மளுக்கு சமகாலம்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம், அவருடைய வாழ்க்கை என்னவா இருந்துச்சு அப்படின்றது வழியா நம்ம கண்டுபிடிக்கலாம். சங்க பாடல் எழுதின ஒரு சங்க புலவன் அன்றைய தினத்தில் அவன் சாப்பிட்டு இருந்தானா சாப்பிடலையா, வறுமையில இருந்தானா, அவன் மகிழ்ச்சியில் இருந்தானா, நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப ஒரு படைப்பு என்பது அந்த படைப்பு, படைப்பை படைத்தவன் என்னவாக இருந்தான் அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமானா? ஒரு பொழுதும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு தரக்கூடிய உணர்வு தான் இறுதியானதே ஒழிய அதை படைத்தவர் நான் ஒரு படைப்ப

0: நான் இப்படி சொல்வேன், என்னுடைய குறைமடம் நாவலை படிக்கிற நிறைய பேர் நிறைய இடங்கள்ல அழுதேன்னு சொல்லுவாங்க. அதை எழுதுன நான் அழல, நான் ரொம்ப இயல்பாக இருந்தா எழுதுனேன். என்றோ நடந்த ஒரு துயரத்தை மறுபடியும் நான் வந்து மீளுருவாக்கம் செய்து மறுபடியும் ஒரு முறை எழுத்தின் வழியாக மொழியின் வழியாக அரங்கேற்றுறேன். நான் அதை அழுகல, ஆனா அதை வாசிக்கிறவங்க அழுகிறாங்க, அது உண்மைதான். அப்ப எழுதின சாம்ராஜ் அன்னைக்கு அழுதுனானா? இல்ல. அப்போ ஒரு படைப்பாளியினுடைய மூலத்தில் அவர் படைக்கும் பொழுது அந்த படைப்பாளி என்னவாக இருந்தார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா? ஒரு பொழுதும் கண்டுபிடிக்க முடியாது. அது தேவை இல்லாததும் கூட, அது அவசியமும் இல்லை. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ரொம்ப ஒரு கேட்டு மிகவும் தேய்க்கப்பட்ட ஒரு வாசகம் இருக்கு. படைப்பால் இறந்து விட்டார், படைப்பு மாத்திரமே உயிரோடு இருக்கிறதுன்ற மாதிரி. அது ஒரு வகையில உண்மைதான். படைத்து முடித்த பிறகு அந்த படைப்பாளிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, படைப்பு மாத்திரமே இருக்கு. அந்த படைப்பு என்ன நம்மளுக்கு தருதோ அது மாத்திரம்தான் உண்மை. நிறைய இடங்கள்ல படைப்பாளிக்கும் படைப்புக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. படைப்பு வேற ஒன்றாக உன்னதமா இருக்கு, படைப்பாளி வேற ஒரு ஆளா இருக்க, ரொம்ப அற்பமானடா கூட இருக்க. அது ஒன்றும் நம்மள ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா படைக்கும் போது அவர் கடவுளுக்கு ஒப்பானவர். அந்த எழுத்து மேசையில எந்திரிச்சிட்டார்னா அவர் சாதாரண அற்பமானடன். அற்பமானடனுக்கு உண்டான சீனாகராஜனை துளைக்கி அழைத்தால் மகத்தான செல்லிப்பயிலா கூட அவர் இருக்க கூடும். அப்ப அதனால நம்ம வந்து அதை போய் நம்ம ஆராய முடியுமானா? ஆராய முடியாது, உறுதியாகவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன தருது, அந்த படைப்பின் வழியாக நமக்கு உருவாகக்கூடிய மனநிலை என்ன அப்படின்றதான். மார்லன் பிராண்டோ சார்லி சாப்ளினை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, சார்லி சாப்ளின் தன்னுடைய பையனை ஓங்கி கன்னத்துல அறைவார்னு சொல்றாரு. நமக்கு கேட்கும் பொழுது திடுக்கிடத்தகுந்த தகவலாத்தான் இருக்கு. அப்படி வந்து மானுட குலத்துக்கு மிகப்பெரிய மானுட நேசத்தை ஆழ்ந்த கருணையிலிருந்துதான் நகைச்சுவை உணர்ச்சியை வருகிறது என்று சொல்லக்கூடிய சாப்ளின் தன்னுடைய பையனை அடிப்பார் அப்படின்னா அவர் சொல்றாரு. அவருடைய மகனே ஒரு இதுல நடித்தார், நடிப்பவர்கள் என்று மிக கடுமையா கோபப்படுறத நான் பாக்குறேன்னு சொல்லி பிராண்டோவே சொல்றாரு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறது, சாப்ளினை எங்க இருந்து எடுத்துக்கிறது, சாப்ளின் எப்படிப்பட்டவர், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. சாப்ளின்ன்ற மனிதர் என்னவா இருந்தார், சாப்ளின்ற படைப்பு நூலியாக நான் பெறுவதும் அந்த படைப்பு நூலியாக நான் பெற்று அடையக்கூடிய மன விகாசம் தான் முக்கியமானதே ஒழிய இந்த படைப்பாளிகள் அன்றைய தினத்தில் அதை படைத்த பொழுது என்னவாக இருந்தாங்கன்னு ரொம்ப ஆராய பண்ணோம்னா நிறைய படைப்பை நம்மளால ரசிக்கவே முடியாது. அப்படி ஒரு சிக்கலுக்குள்ளாயிரும். நம்மளுக்கு தெய்வம் மாத்திரம் தான் முக்கியம். தெய்வம் செதுக்கிய பொழுது சிற்பி என்னவா மனநிலையில் இருந்தார் அப்படின்றது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்ம படைப்பாளி வழியே பார்த்தோம். அதே மாதிரி இந்த துக்கங்களை படிக்கிற ஒருவர் மேலும் மேலும் துக்கமா தானே ஆக முடியும். அப்படின்னு இருக்கும்போது இலக்கியத்தோட பாத்திரம் தான் என்ன? மனிதர்களை துக்கப்படுத்துவது தானா?
1: நிச்சயமா இலக்கியத்தினுடைய பாத்திரம் மனிதர்களை இந்த துக்கத்தை சொல்வதின் வழியாக, துக்கத்தை மேலும் மேலும் மேலும் சொல்வதின் வழியாக மனிதர்களை மேலும் துக்கப்பட வைப்பது அல்ல. பாரதியாருடைய ஒரு வரி இருக்கு, ரௌத்திரம் பழகுன்னு பாரதி சொல்றார். ரௌத்திரம் என்பதை கோபம், கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை நீ பழகு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப துக்கம் என்பது இந்த மானுட குலத்திற்கு மிக இயல்பானது, இதுதான் சாஸ்வதமானது என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்வதன் வழியாக இந்த உலகத்துல என்னுடைய கண்ணீர் துளி தான் உயர்ந்த கண்ணீர் துளி, அல்லது நான் மாத்திரம்தான் கண்ணீர் விடுகிறேன்ற ஒன்றிலிருந்து மாணவர்கள் விடுவிக்கப்படுவது ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டுமல்ல இந்த துக்கம், எல்லாருக்கும். யார்தான் இந்த உலகத்தில் எதைத்தான் இழக்கவில்லைன்னு பாரதிபுத்திரனுடைய ஒரு கவிதை இருக்கு. இழப்பு யாருக்கு இல்ல? பேப்பர் எடுத்து நம்ம பார்த்தோம்னா விபத்து, மரணம், கொலை, நமக்கு அது எல்லாமே செய்தி. அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது பயங்கரமான துயரமான ஒன்று. அப்ப மேலும் மேலும் இந்த துக்கத்தை பற்றி பேசுவதன் வழியாக துக்கம் என்பது மானுட குலத்திற்கு பொதுவானது, மானுடர்கள் தொடங்கிய நாளிலிருந்து மானுடர்கள் பிறந்து என்னைக்கு நம்ம மனிதர்கள் ஆனமோ, பிறந்துட்டோம்னா இறப்போம், பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் கண்ணதாசனுடைய பாடல் மாதிரி, நம்மளுடைய துக்கம் என்பது எப்ப தொடங்கினது? நம்ம என்னைக்கு மனிதர்களாக பிறந்து இந்த உலகத்துல இருந்தோமோ அன்னைக்கு பிறந்ததுதான். ஏன்னா அன்னைக்கு நமக்கு வந்து பிறந்த உடனே தெரியும் நம்ம வந்து இறந்து போயிருவோம், நம்ம கூட இருக்கவங்களாம் இறந்து போயிருவாங்க, நம்ம கூட இருக்கவங்க நம்மள ஒரு நாள நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய ஆதர்சமான நம்மளுடைய முன்னோடிகள், கலைஞர்கள், படைப்பாளிகள் நம்மை கைவிட்டு போவாங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த கைவிட்டு போவாங்க அப்படின்றப்ப ஒரு மனிதன் தன்னை எப்படி தயார் செய்து கொள்வது? அதை தயார் செய்து கொள்வதற்கு தான் இலக்கியம் தேவைப்படுது. அப்ப இந்த துக்கம், இந்த மானுட குலத்திற்கான சாஸ்வதமான இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு, இந்த துக்கம் மானுட குலத்திற்கு பொதுவானதுன்னு ஒண்ணு புரியணும், அது ஒரு ஞானம். இன்னொன்று, அப்படி ஒரு ஞானத்தை பெறுவதன் வழியாக இந்த நிலையற்ற வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, இவ்வளவுதான் காலம், இந்த காலத்துக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரும் புரிதலுக்கு மானுட குலம் வந்தடை. அப்ப துக்கத்தை பேசுவது என்பது துக்கத்திற்காக அல்ல, துக்கத்திலிருந்து மேலெலும்பி இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான். நம்ம வந்து இவ்வளவுதான், அப்ப 60-70 வயசு, ஆமா அவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்குள்ள உன்னால எவ்வளவு பயணப்பட முடியுமோ பயணப்படு, எவ்வளவு பாடல் கேட்க முடியுமோ பாடல் கேட்கும், எவ்வளவு சினிமா பார்க்க முடியுமோ சினிமா, எவ்வளவு அன்பா இருக்க முடியுமோ எவ்வளவு அன்பா, எவ்வளவு காதல் செய்ய முடியுமோ அவ்வளவு காதல் செய், எவ்வளவு சகமனிதர்களோட கருணையாக இருக்க முடியுமோ கருணையாக அன்பாக இருக்கு, என்னென்னலாம் பார்க்க முடியுமோ, என்னென்னலாம் செய்ய முடியுமோ, எவ்வளவுலாம் அந்த வாழ்வை வாழ முடியுமோ வாழ. ஏன்னா உன்னுடைய ஆற்றோர் விமாவுடைய ஒரு வரி உண்டு, எனக்கு இன்னும் எத்தனை சூரியோதயங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன, எல்லாருக்கும் எவ்வளவு சூரியோதயம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன,

0: அப்ப சூரியோதயத்தை பாரு. இந்த வாழ்க்கையை வந்து வாழ், வாழனும். இந்த வாழ்க்கையை ஏழு நாளும் வாழ்வான் தமிழன்னு வண்ணாசன் சொல்வார். அது மாதிரி ஏழு நாளும் வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு இடத்துக்கு மனிதர்களை கூட்டிட்டு போகும். அவ்வளவுதான் நம்மளுக்கு 70 வருஷம் தான். இந்த 70 வருடத்துல 10 வயது வரைக்கும் அறியாமையில இருக்கும். ஒரு 13-14 வயசுல தான் நான் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அந்த நான் உருவான காலத்துல இருந்து மரணம் வரைக்கும் எப்படி செம்மையாக வாழ வேண்டும் என்பதை இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக எனக்கு வந்து நான் எப்படி சொல்லுவேன், ரொம்ப லிட்டரேச்சர் வழியாகத்தான், இலக்கியத்தின் வழியாகத்தான் நான் அந்த ஞானத்தை அடைகிறேன். இன்றிலிருந்து நான் மரணிக்கும் நாள் வரைக்கும் எனக்கு துக்கமே கிடையாது. துக்கமே கிடையாதுன்னா இதெல்லாம் எல்லாமே நடக்கும். ஆனா அது வரைக்கும் எனக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல. நான் மகிழ்ச்சியா இருப்பதற்காக ஆயிரக்கணக்கான பாடல்களும், ஆயிரக்கணக்கான நல்ல சினிமாக்களும், காண வேண்டிய நிலப்பரப்புகளும், பார்க்க வேண்டிய நண்பர்களும், நல்ல உணவுகளும், அவ்வளவு கொட்டி கிடக்க முன்னாடி ஒரு மனிதன் துக்கப்படுவதற்கு அர்த்தமே இல்லைன்னு ஒரு கவிதை போதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவது. ஒரு கவிதையை வச்சுக்கிட்ட அவன் அவ்வளவு மகிழ்ச்சியா வாழ்ந்த முடியும். அப்ப இலக்கியம் இந்த துக்கத்தை மறுபடியும் பேசுவது என்பது மனிதர்களை பேரானந்தத்திற்கு கூட்டிச் செல்வதற்கு தான். இவ்வளவுக்கு மத்தியில நீ எப்படி செம்மையாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறதுக்காக தான். அதனால நிச்சயமா வந்து இலக்கியம் துக்கத்தை பேசுவதன் வழியாக துக்கத்தில் மேலும் மேலும் மறுபடியும் துக்க சாகரத்தில் மனிதர்களை மூழ்கடிப்பதல்ல இலக்கியத்தினுடைய நோக்கம் ஒரு பொழுதும் அல்ல. இது சாகரம், இது இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்பதை புரிந்து கொள்ள வைப்பதுதான். அப்படித்தான் நான் நினைக்கிறேன்.
1: சொர்க்கமும் இதுதான், நரகமும் இங்கேதான், இந்த நொடியில வாழ்ந்துரு அப்படின்றது.
0: இந்த நொடியில வாழ்ந்து நரகம்ன்றது நரகம் கூட இல்ல, சொர்க்கம் நரகம்ன்ற ரெண்டுமே இல்ல. இது இப்படித்தான் காலகாலமா இருக்கு. நம்மளுடைய பிரபஞ்சம் நம்மளை அப்படித்தான் படைத்திருக்கு. நான் மாத்திரம் அல்ல, தோன்றுதல் மறைதல்லாம் பிரபஞ்சத்தினுடைய விதி. நமக்கு இல்ல, எல்லா உயிரியும் மலைகள் கடல்கள் சின்ன உயிரி பெரிய உயிரி டினோசர் எல்லா பேத்துக்கும் தோன்றுதல் மறைதல். இந்த தோன்றுதல் மறைதலுக்கு நடுவுல நம்ம என்னவா இருக்கோம்ன்றதா. இந்த தோன்றுதல் மறைதல் நடுவுல என்னவா இருக்கும்ன்றத பற்றி பெரும் புரிதல் கொண்டவர்கள் பெரும் கலைஞர்களாக பெரும் காரியங்கள் செய்கிறார். மற்றவர்கள் அவங்க சின்ன உலகத்துக்குள்ள இருக்காங்க. எறும்புக்கும் வாழ்க்கை இருக்கு, நாம எறும்புக்கும் வாழ்க்கை இருக்கு. அது மாதிரி சின்ன உலகத்துக்குள்ள வாழ்றாங்க. அந்த எறும்பாக இருப்பதா டினோசராக இருப்பதா என்பது அந்தந்த மனிதர்களுடைய புரிதல், அவர்களுடைய சொந்த முடிவுன்னு கூட சொல்ல மாட்டேன், வாழ்வை அவர்கள் புரிந்து கொண்ட விதங்களிலிருந்து அவர்கள் செல்ல போகின்ற பாதை. ஆனால் இந்த தோன்றுதல் மறைதலுக்குள்ளதான் நீங்க அத்தனை மானுட நாடகம். இதை எப்படி செம்மையாக வாழப் போகிறீர்கள் கேள்வியைத்தான் இலக்கியம் இந்த துக்கத்தை சொல்வதன் வழியாக இருக்கு. தாஸ்தோனுடைய போரும் அமைதியும் படிப்பதன் வழியாக. ஆமா, யுத்தம் யுத்தத்தை புரிந்து கொண்டேன்னு சொன்னா இன்னைக்கு ஈரான் யுத்தத்தை பார்க்கும்போது ஆமா இப்படித்தான் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்போ மானுட குலம் எல்லா காலகட்டத்திலும் யுத்தங்களோடதான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யுத்தத்தை நம்ம எப்படி எதிர்கொள்வது, துயரங்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது, அல்லது இந்த யுத்தத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்வது, இப்படின்ற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அப்ப இலக்கியத்தினுடைய வேலை இந்த துக்க நதியிலிருந்து மனிதர்களை நிச்சயமாக கரை சேர்ப்பதுதான் இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையா சமகாலத்தோட தொடர்புபடுத்தியும் சொல்லிட்டீங்க. இந்த இலக்கியத்தை வாசிப்பதன் வழியா ஒருவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது சொல்லுங்க.
0: இலக்கியத்தை வாசிப்பதன் வழியாக ஒருவர் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்றாங்க. எல்லாரும் இலக்கியம் படிப்பவர்கள் படிக்காதவர்கள் எல்லா பேரும் தான் வாழ்றாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லாரும் வர்றாங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வயதாகுது. ஒரு படிக்கிறார், ஒரு வேலைக்கு போறார், திருமணம் செய்கிறார், குழந்தை பெறுகிறார். அப்புறம் அந்த குழந்தை வளர்கிறாங்க, அந்த குழந்தைக்கு திருமணம் பண்றாங்க, அப்புறம் அந்த பேரன் பேத்தி எடுக்கிறாங்க, அப்புறம் ஒரு நாள் இறந்து போறாங்க. இதுதான் ஒரு மனிதர்களுடைய கிராஃப். இதுக்குள்ள இலக்கியம் படிப்பவர் எங்கு ஒரு மேம்பாடான இடத்திற்கு வருகிறார் அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. இதுல இருந்து ஒரு சாதாரண மனிதர் வாசிக்காதவர்களிடமிருந்து வாசிப்பவர் எங்க வந்து வேறுபடுறார் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்தை இப்படி எல்லாரும் போயிட்டு இருக்கோம்ன்ற இந்த ஓட்டத்துக்கு மத்தியில இந்த இலக்கியம் என்பது மனிதர்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு முந்தின கேள்வியில சொன்ன இந்த தோன்றுதல் மறைதலுக்கு உள்ள எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குன்றதான் இலக்கியம் சொல்லு. சின்ன சின்ன விஷயங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லி வேணா சொல்ற புத்தகம் இருக்கு. அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த உலகத்துல ரொம்ப நுண்ணியமான அவ்வளவு அழகான விஷயம் இருக்கு. ஒரே ஒரு பூவை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மணி நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறம் அவ்வளவு அற்புதம், அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு, அதுக்குள்ள அவ்வளவு இயற்கை பிரபஞ்சம் அவ்வளவு வேலை பார்த்திருக்கு. அப்ப இந்த இலக்கியம் மனிதர்களுக்கு இலக்கியத்தில் எப்படி இலக்கியத்தின் வழியாக இலக்கியம் என்ன வகையில் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருது, எப்படி மகிழ்ச்சி ஆக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பாடல் உங்களை மகிழ்ச்சி படுத்துது இல்லையா, நல்ல பாடல் மகிழ்ச்சி படுத்துது. ஒரு அற்புதமான நிலப்பரப்பு உங்களுக்கு பயங்கரமா மகிழ்ச்சி அடைய வைக்குது. அந்த அற்புதமான நிலப்பரப்பு மகிழ்ச்சி அடைக்குதுன்னு அங்கெங்க இலக்கியம் வருதுன்னு ஒரு கேள்வி வரும். அது அற்புதமான நிலப்பரப்புன்னு உணர்வதற்கு தான் இலக்கியம். ஓ, இது இவ்வளவு அழகான நிலப்பரப்பு இல்லையா அப்படின்னு கத்துக் கொடுக்கறது இலக்கியத்தினுடைய வேலைதான். நிலவை எல்லா பேரும் தான் பாக்குறாங்க. ஆனா நிலவை வந்து ஒரு வாசிக்கிறவன் பாக்குறதுக்கும் ஒரு கவிதையோடு தோய்ந்தவன் நிலவை பார்க்கும் போது நிலவு அவனுக்கு வேற, ஒரு அதிகாலை வந்து வாசிக்கிறவனுக்கு வேற. அப்ப வாசிக்கிறவனுடைய கண்ணை இந்த இலக்கியம் துடைத்து தருது. இந்த துடைத்து தருவதன் வழியாக இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், வரக்கூடிய சிக்கல்கள், இதுல வரக்கூடிய நெருக்கடிகள், இதுல சந்திக்கக்கூடிய துயரங்கள், இது எல்லாவற்றையுமே இந்த இலக்கியத்தினுடைய

தோளிலிருந்து உட்கார்ந்து அவன் பார்ப்பதன் வழியாக அவனால் அதை சுலபமாக கடக்க முடியும். அப்ப இலக்கியம் படிக்கின்றவன் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்னா, இந்த அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மானுட நாடகத்தை முதல் அவனுக்கு மானுட நாடகம்னு அவனுக்கு முதல் தெரியும். அந்த மானுட நாடகம்னு இது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவன் முதல் அதுல இருந்து விலகின்ற வேடிக்கை பாக்குற இடத்துக்கு வந்துறான். ஆமா, இது எல்லாத்துக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படின்றப்ப நான் இந்த நாளில் எவ்வளவு மகிழ்ச்சிகரமா இருக்க முடியுமோ அவ்வளவு

0: ஒன்றையுமே பார்க்க கத்துக் கொடுப்பது இலக்கியம் தான். இலக்கியம்ன்றது அழகை பார்க்க கத்துக் கொடுக்கறதுதான், நுட்பத்தை பார்க்க கத்துக் கொடுக்கக்கூடியதான். அப்ப ஒருத்தனுடைய இந்த வாசிக்கிறவனுடைய வாசிப்பவன் எங்க வந்து மற்றவர்களிலிருந்து மாறுபடுறான் மேம்படுறான்னா, அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கக்கூடிய அத்தனை அழகையும் காட்டுவது இலக்கியத்தினுடைய வேலை. அதை பார்த்தவனுக்கு என்ன துக்கம்? அவனுக்கு துக்கமே கிடையாது, துக்கமே இல்ல.
1: இலக்கியம் வந்து ஒரு துக்க நிவாரணி அப்படின்றீங்களா?
0: உண்மையாகவே சந்திரன், மாணவர்களே மாணவர்களுக்காக தயாரித்துக் கொண்ட மருந்துதான் அது. இல்லைன்னா அந்த வாழ்க்கையை நீங்க இலக்கியம் கலை இல்லாம இந்த மாணவர்களத்தை யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு கொடூரமானதா இருக்கும். அப்புறம் மாணவர்களும் கலை இல்லாமல் வளர்ந்திருக்கவே முடியாது. கலை முத ஒன்னு கற்பனை பண்ணும், அந்த கற்பனையை தான் அப்புறம் விஞ்ஞானம் வந்து பூர்த்தி செய்யும். முத கனவு காணுவது கலை தான். அந்த கனவு கலையில கற்பனை செய்யக்கூடியதை பின்னதாக விஞ்ஞானம் வந்து வேறு வகையில வந்து பூர்த்தி செய்யுமே ஒழிய, கனவுகளை இந்த உலகத்துக்கு காலகாலமாக கனவுகளை மாணவர்களத்துக்கு வழங்கி கொண்டிருப்பது கலை மட்டும்தான். கனவின் வழியாகத்தான் நம்ம எப்பயுமே வளர்றோம், கனவின் வழியாகத்தான் நம்ம மேம்பட்டுட்டே இருக்கோம். அப்ப மனிதர்களே மனிதர்களுக்கு இவ்வளவுதான் அந்த வாழ்க்கை அப்படின்றப்ப, இந்த வாழ்க்கையை இன்னும் பெருசாகிறது எப்படி? இந்த 70 வருட வாழ்க்கைக்குள்ள 700 வருட வாழ்க்கையை வாழ்றது எப்படி அப்படின்றதுக்கு மனிதர்கள் கண்டுபிடிச்சாதான் கலை. நான் ஒரே நேரத்துல 100 நிலப்பரப்புல வாழ்வேன், 100 கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிருவேன், 100 மொழி பேசுறவனுடைய துக்கத்தை எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த 70 வருடத்தை 700 ஆக 7000 ஆக மாற்றுவதற்குத்தான் கலை. அது வழியா தான் அப்ப ஒருத்தர் ஆக முடியும். இந்த சின்ன வாழ்வை பெரிதாக கலைடாஸ்கோப்ல ஒரு 10 வலையில போட்டு அப்படியே மாத்த மாத்த காட்சிகள் மாறுவது போல, கலைதான் நம்மளை இந்த அற்ப இந்த சின்ன மாட வாழ்க்கைய அப்படி பெருசாகும். புள்ளில் வழியாக தெரியக்கூடிய அந்த நீர்த்துளியில தெரியக்கூடிய மொத்த பூமி என்ற மாதிரி இந்த உலகத்தை பார்ப்பதற்கு கலைதான் மனிதர்களுக்கு. மனிதர்களே கண்டுபிடித்தது என்ன? மனிதர்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப சின்ன ஆள். இந்த சின்ன ஆள் பெரிய கனவை அடைவது எப்படி, பெரிய கனவுகளில் வாழ்வது எப்படி?
1: மிருகமாய் இருந்த ஒரு மனிதனை மனிதத்துக்கு கொண்டு
0: கனவு. ஆமா, மிருகமாய் இருந்த ஒரு மனிதனை கனவுதானே மனிதனா மாத்தது. மிருகத்துக்கு கனவு இருக்கா? இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆனா மனிதர்களுடைய கனவுதானே, அவர்களுடைய சந்தோஷமும் கனவுதான், துக்கமும் கனவுதான். இழந்ததெல்லாம் கனவுல வரும், அடைய வேண்டியதும் கனவுல வரும், ரெண்டுமே தானே வரும். அப்போ மானுடர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுக்கு சிறகு முளைக்க, தங்களால் பறக்க முடியும் என்று கண்டறிந்தது கலையின் வழியாதான்.
1: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது நம்ம நிறைய இலக்கியத்தோட பங்கு பத்தி பேசிட்டோம். நம்ம வாழ்வில் அது என்ன செய்கிறது? நம்ம
1: வாழ்க்கையில எனக்கு சலிப்பே இல்லை. ஏன் சலிப்பே இல்லைன்னா, யாருக்கு சலிப்பு வரும்? செய்வதற்கு ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு, இந்த வாழ்க்கையினுடைய நுட்பத்தை அறியாதவர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகையும் ரகசியங்களையும் புரியாதவர்களுக்கு தான் சலிப்பு. எனக்கு சலிப்பு இல்லைன்னா, எனக்கு எப்பயுமே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி 100 புத்தகம் இருக்கு. பார்க்க வேண்டிய நூற்றுக்கணக்கான சினிமா எப்பயும் இருக்கு. இன்னும் நான் போய் பார்க்க சந்திக்க வேண்டிய அல்லது இன்னும் நான் போய் அடைய வேண்டிய நிலப்பரப்புகள் இருக்கு. அப்ப என் வாழ்க்கையில் எனக்கு முன்னாடி இன்னையிலிருந்து ஒரு 500 வருஷம் எனக்கு கொடுத்தா வாழ்வதற்கு என்ற இருக்கானா? இருக்கு. 500 வருஷம் என்ன படிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கும்? தீரவே தீராது, ஒருபொழுதும் தீர்ந்துராது. இப்ப அமெரிக்கா போயிருந்தப்ப மியூசியம் போறேன். மியூசியம் போறப்ப அமெரிக்கால மியூசியங்கள் அவ்வளவு பேரற்பதமா வச்சிருக்காங்க. ஒரு மியூசியத்துல ஒரு அரங்கத்தை பார்த்து முடிச்சா சாயங்காலம் ஆயிருது. பண்ணதாசனுடைய ஒரு புகழ்பெற்ற மிக அற்புதமான ஒரு கவிதை வரி இருக்கும். கண்காட்சி நேரம் காலை 8 முதல் 4 என்கிறது காலத்தின் வெட்டுக்கிளி அப்படின்னு ஒரு வரி வரும். அப்ப 4 மணி ஆயிருது. 4 மணி ஆன உடனே வெளியேற்றாங்க, வெளியே வர சொல்றாங்க. அப்ப எனக்கு தோணுது, வாழ்க்கையே இவ்வளவுதான், இந்த மியூசியம் மாதிரிதான், இவ்வளோ பெருசு, இதனுடைய ஒரு சின்ன பாகத்தை நான் பார்த்துட்டு வெளியில வரேன். அப்ப இந்த வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தை ஒரு மனிதனால முழுமையா பாத்திர முடியுமா? பாத்திர முடியாது. அப்ப எங்க சலிப்பு வரும்? சலிப்பு வருவதற்கு இடமே கிடையாது. அப்ப மாணவர்களுக்கு இந்த இலக்கியம் என்ன தருது, எப்படி வரும்? அன்றாடத்தில் திரும்ப ரொம்ப எக்கச்சக்கமா நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, 2 வார்த்தை தான், பயங்கரமா

0: போர் அடிக்குது, டிப்ரெஷன் இப்படின்னு கேட்கிறோம். இலக்கியம் வாசிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவன் போர் அடிக்கின்ற சொல்ல சொல்லவே மாட்டான். டிப்ரெஷன் சென்னைக்கு வேணா வருஷத்துக்கு ரெண்டு தடவை வரலாம், இந்த மனிதனுக்கு வரவே கூடாது. அப்ப ஏன் வரக்கூடாது அப்படின்னா, வராது அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு இருக்கு. நான் நுகர்வு வெறி சொல்லல, இது எல்லாமே ரசித்தல், நுகர்தல் அல்ல, பொருள் இல்ல. நான் சொல்லக்கூடிய எதுவுமே பொருள் கிடையாது. புத்தகமோ இசையோ பாடலோ நிலப்பரப்போ எதுவும் பொருள் அல்ல. புத்தகம் என்ன பொருள் இருக்கலாம், அந்த பொருள் வழியாக கன்சியூம் பண்றது கொண்டு அதுல இந்த ட்ரீம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிற போறோம். அப்ப இலக்கியம் ஒருவருக்கு அன்றாடத்தில் என்ன தருதுன்னா, மிக அழகான வசீகரமான கனவுகளை, அது பொய்யான கனவு அல்ல, போதையான கனவுகள் அல்ல, நனவான கனவுகளை இலக்கியம் வந்து வழங்குது. அப்ப இலக்கியம் ஒரு மானுடனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சலிப்பை இல்லாதாக்குது. ஒவ்வொரு கணமும் சந்தோஷம் அப்படின்னு உணர வைக்கிது. ஒவ்வொரு கணத்தையும் வாழணும், நான் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சி தான். நான் ஒரு ஓவியர் சமீபத்தில் கண்டடைஞ்சேன், பிரெஞ்சு ஓவியர் கிளாடி மேனே அப்படின்னு சொல்லி. அவர் லண்டன் நகரத்தில் கூடிய வாட்லூர் பாலத்தை 100 தடவை வரைஞ்சார். 100 தடவை அந்த பாலத்தை வரைஞ்சிட்டே இருக்கார். ஏன்னா யோசிச்சு பார்க்கும்போது தோணுது, ஏன் வாட்லூர் பாலத்தை நிறைய வெனிஸ்ல கூடிய பல கட்டடங்களையும் அவர் அப்படி வரைஞ்சிருக்கார். இப்படி வரைவதன் வழியாக மேனே என்ன முயற்சி பண்றார் அப்படின்னா, காலத்தை அதன் வழியாக பிடிச்சு வச்சிட முடியுமான்னு பாக்குறார். 100 தடவை என்ன அதுல ஒரு உண்மைனா, ஒரு கணம் நீங்க பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் அடுத்த கணம் வேற வேற வேற மாறிட்டு, இந்த வேற வேற வேற வேற மாறுறதான் அவர் வந்து வரைஞ்சிட்டே இருக்கார். அப்ப கணந்தோறும் இந்த கணம், ஒவ்வொரு கணமும் மாறக்கூடியது, ஒவ்வொரு கணத்திலையும் வேற ஒன்றாக இருக்கு இந்த உலகம். அப்ப இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய அன்றாடத்தில் இருக்கக்கூடிய சலிப்புக்கு இடமே இல்லாமல் அவனை ஆக்கி வைக்கிறது. இசை கேளு, பாடல் பார், படம் பார், வெளியில போ, நடந்து போ, கடற்கரை பார், மரத்தை பார், பறவைகளை பார், மனிதர்களை பார், மனிதர்களோட பேசு, எவ்வளவு இருக்கு. கோயிலுக்கு போ, சிற்பங்களை பார், கடவுளை கும்பிடணுன்ற அவசியமெல்லாம் இல்ல, சிற்பங்களை பார், அந்த அமைதியில் தோய்ந்துரு, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு, மானுடர்களுக்கு இல்லாத சந்தோஷமா. அப்ப அந்த சந்தோஷத்தை தான் இலக்கியம் வழங்குது. அது ஒரு மானுடைய அன்றாடத்தில் அது செய்யக்கூடியதான். 1000 பேர் போலாம், அந்த 1000 பேர்ல நான் தனித்தவன் என்னை உணர வைக்கிறது இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையா சொன்னீங்க. நம்மளுடைய தலைப்பு வந்து முழுசாவே அரசு அரைஞ்சிட்டோம். அடுத்து நான் நம்மளுடைய நேர்காணல் தொடங்கும் போது சொன்ன 2வது சந்திப்பை பத்தி நான் சொல்றேன் அப்படின்ட்டு. நான் உங்களை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சாந்தம்ல பெட்ரோல் பங்க் வாசல்ல பார்த்தேன். நீங்க வந்து உங்க நண்பர் பெட்ரோல் போட்டு வந்துட்டு இருக்காரு. 8 மணி இருக்கும், ஆமா, அடையார் பாலத்துக்கிட்ட 8 மணி இருக்கும். நீங்க ஒரு புத்தகத்தை வச்சு ரொம்ப தீவிரமா படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால நீங்க ரொம்ப எப்பவுமே வாசித்து கொண்டிருப்பவர் அப்படின்றது எனக்கு அதுல விளங்கி இருக்கு. அதனால உங்ககிட்ட இந்த கேள்வி நிச்சயமா கேட்டாகணும். ஒரு மனிதன், மனிதனாக பிறந்தவன் வாழ்நாளில் வாசித்தே ஆக வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னா ஒரு 5 புத்தகங்கள் நீங்க சொல்லுங்க.
0: ரொம்ப கஷ்டமான கேள்வி. என்ன, ஒரு 5 புத்தகம் கேக்குறதா இருக்கக்கூடிய கஷ்டமே.
1: சொல்லுவீங்க, ஆனா நேரம் தான்.
0: 5 புத்தகம்ன்றது அப்படி சுருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா தமிழ்ல ஒருத்தர் படித்தே தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் நிச்சயமா வந்து பாசிங்காரத்தினுடைய புயலிலே ஒரு தோணியும் கடலு கப்பால் நாவலையும் நிச்சயமாக ஒருத்தர் படிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா அசோகமித்திரன் என்னுடைய ஆதர்ச படைப்பாளியில் ஒருவர். அசோகமித்திரனுடைய 18வது அட்சயக்கொடை நான் ரொம்ப மிக உறுதியாக சொல்லுவேன். தமிழ்ல வாசிச்சே தீரணும்னு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப உறுதியா வந்து சொல்லுவேன். நாஞ்சில் நாடனுடைய மிதவையையும் சதனக குதிரைகளையும் நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து தீவிரமாக பரிந்துரைப்பேன். இதுக்குள்ள வராத ஒன்று, அதாவது இவ்வளவு தீவிரமான ஒரு இலக்கிய படைப்புன்னு அதை சொல்ல முடியுமா அப்படின்னா இல்ல. ஆனால் நம் சமகால வாழ்வை, சமகால வாழ்வின் துயரத்தை அல்லது அவலத்தை, மோசமான பக்கத்தை, அல்லது நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இவையெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதை பற்றியான புரிதலை வழங்கக்கூடிய, நாம் என்ன மாதிரியான காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு மனுஷபுத்திரன் கேட்கிற மாதிரி, நம்ம என்ன மாதிரியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எழுப்பக்கூடிய சா பாலமுருகனுடைய சோழகர் தொட்டியை நான் வந்து உறுதியாக சொல்வேன். அப்புறம் நிச்சயமா நான் ஆண்டுதோறும் படிக்கக்கூடிய, ஒவ்வொரு வருஷம் படிப்பதை என்னுடைய ஒரு கடமை போல வைத்திருக்கக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோனுடைய காடு நாவலை சொல்வேன். இதான் நான் உடனடியாக 5 சொல்லி என்கிட்ட கேட்டா உடனே எந்த விதமான பெரிய முன்தீர்மானம் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய.
1: அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுடைய குடைமடம் புதினம், அதை பத்தி சில வரிகள் மக்களுக்காக சொல்லுங்க. அந்த தலைப்பு குடைமடம் என்று ஏன் வச்சுங்க?
0: நான் அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் படப்படாத நாயகர்கள், ஒரு அரசியல் கருத்திற்காக, தாங்கள் வரிந்து கொண்ட ஒரு அரசியல் கருத்திற்காக, இந்த உலகத்துல மானுடர்களுக்கு மிக உயர்ந்தது உயிர் தான். இந்த உயிரை தாங்கள் வரிந்து கொண்ட லட்சியத்திற்காக விடவும் துணிந்த மனிதர்களை பற்றியான, தோழர்களை பற்றியான கதை தான். அப்ப அந்த நாவல் எழுதின பிறகு அதற்கான ஒரு தலைப்புக்கு ரொம்ப ரொம்ப தேடுறோம் தேடிட்டே இருக்கோம். அப்ப கவிஞர்

0: பேர் இசைதான் கபிலருடைய அந்த பாடல்ல இருந்து இந்த இடத்தை கண்டுபிடிச்சு சொல்றார். அந்த பாடலுடைய சாரம் என்னன்னா, மழை பெய்யும் பொழுது அது நல்லவர்கள் கெட்டவர்களுக்கெல்லாம் பாய்ச்சலாம் பெய்யுறது, எல்லாருக்கும் பெய்யுது. அதே மாதிரி இந்த பாரி மன்னன் கொடை கொடுக்கும் போது தனக்கு முன்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள், நிற்பவர் யார் என்றெல்லாம் பார்க்கறதுல இல்ல, மடக்கொடை அப்படின்னு சொல்றார். நான் என்னுடைய தோழர்களையும் அப்படிப்பட்ட மடக்கொடையாளர்கள் தான் சொல்வேன். அவங்க கவலையே படல, இந்த லட்சியத்துக்காக, ஒரு மக்களுக்காக, ஏழைகளுக்காக, சாதாரண மக்களுக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிறோம். அவர்கள் உரிமைக்காக நின்று நாம் உயிரையும் விட துணிந்தவர்கள், உயிரையும் விட்டவர்கள், அவர்களை எழுதணும்னு சொல்லி நான் நினைச்சேன். அதுதான் கொடைப்படம்.
1: அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கேள்வியை எல்லா எழுத்தாளர்கள்ட்டையும் கேட்பதுதான், அதனால அதையும் உங்ககிட்ட நான் வந்து மரபுக்காக கேட்டுறேன். எழுத விரும்புபவர்களுக்கு, புதுசா வர்றவங்களுக்கு, எழுதிட்டு இருக்கவங்க கூட சரி, நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? சில விஷயங்களை நீங்க வந்து விட்டுறக்கூடாது, அடிப்படையா வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: அறிவுரை அப்படின்னு சொன்னோடனே எனக்கு முதல்ல தோன்றது வந்து ரெண்டு இதுதான். ஒரு அறிவுமதியோட கவிதை இருக்கு, அறிவுரைகள் அறிவுரைகள் ஈயை விரட்டும் பசுவின் வால் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. இந்த உலகத்துல எப்பயுமே அறிவுரை அப்படித்தான், ஈயை விரட்டும் பசுவின் வால். ஈயும் ஓய்ஞ்சு போறதில்ல, பசுவனுடைய வாளும் ஓய்வதே இல்லை. இல்லைன்னா இங்கிலீஷ்ல ஒரு நல்ல சேயிங் இருக்கு, இளைஞர்களுக்கு என் தப்பான அறிவுரை, யாருடைய அறிவுரையும் கேட்காதீர்கள் அப்படின்னு. அறிவுரையே இல்லை, நான் இப்ப சொல்றது அறிவுரையே அல்ல. ஒரு சக படைப்பாளியாக என்னுடைய நான் வாழ்வில் நான் கண்டடைந்ததுல இருந்து பகிர்தல் தான் சொல்ல முடியும். அறிவுரை என்ற சொல் மேல எனக்கு பெரிய ஒவ்வாமை உண்டு. அது அறிவுரை எப்பொழுதுமே, ஏன்னா அறிவுரைன்னு அதுல பிரீச் வந்துருது, அது இல்ல. அப்போ எழுதுகின்ற ஒருவருக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், அவர் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தை பாக்குறாருன்றது முக்கியம், பராக்கு பாக்குறது ரொம்ப முக்கியம். பராக்கின் வழியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். ஆனால் இந்த பராக்கை வெறும் பராக்கா பார்த்தோம்னா வெறும் பராக்காம போயிடும். அவர் ஒரு அரசியல் தெளிவோடு அந்த பராக்கை பார்த்தால் இன்னும் அழகு. ஆக நன்றாக பராக்கு பாருங்கள், அரசியல் தெளிவோடு பாருங்கள் அப்படின்றதான் நான் சொல்லக்கூடியது.
1: அருமையா சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வியா இதை வச்சுக்கலாம், உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன?
0: சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகள்ல இருக்கேன். ஆனா சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகள்ல இருக்கேன்றப்ப எப்பொழுதுமே நான் வாழ்க்கையில நம்புறேன் இந்த இயக்குனர் ஆன அந்த நாள் தான் என்னுடைய மகிழ்ச்சியான நாள் தான், அப்படி இல்லை. அதுக்கு நான் இன்றையிலிருந்து எவ்வளவு காலமா அதுக்கான வேலைகள் இருக்கணும், அது எல்லாமே என்னுடைய மகிழ்ச்சியான தருணம் தான். ஏழு கடல் தாண்டி, ஏழு மலை தாண்டி, அந்த கிளியினுடைய கழுத்துல தான் அந்த ராட்சசனுடைய உயிர் இருக்குன்ற மாதிரி மகிழ்ச்சி அங்க இருக்குன்னு நான் நம்பல. மகிழ்ச்சி இன்றையில இருந்து இப்ப இருந்தே வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப இயக்கணும், நிறைய புத்தகங்களை உரிமை வாங்கி வைத்திருக்கிறேன். நான் ரொம்ப மதிக்கக்கூடிய எனது 30 ஆண்டு கால ஆசிரியரான, என்றும் என்னுடைய ஆசிரியராக தொடரக்கூடிய தோழர் தியாகனுடைய 2 புத்தகங்கள், சோறுகள் சுத்திரங்கள், கம்பிக்குள் வெளிச்சங்கள், இந்த 2 புத்தகம் தமிழுடைய ஆகச்சிறந்த சிறை இலக்கியங்கள். அதை படம் பண்ணுவதற்கான உரிமை வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னுடைய குடைமடத்தை எடுக்கணும்னு பெரிய ஒரு கனவு இருக்கு. இதெல்லாம் சினிமா சார்ந்த கனவுகள், அதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். கனவுகள்ன்றப்ப நம்ம கனவுகளுக்காக உழைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை, அதை மிச்சத்தை பிரபஞ்சம் பார்த்துக்கிறோம், அதான் விஷயம். நம்ம வேலை நம்ம வேலை பார்க்கறது மட்டுமே தான். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் மதுரை சார்ந்த இன்னும் 2-3 நாவல் எழுதணும்ன்ற ஆசை இருக்கு. 2வது நாவல் எழுதிட்டு இருக்கேன், நிறைய கதைகள் எழுதணும். இவ்வளவுதான் அந்த வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். 3-4 நாவல், கொஞ்சம் படம், அப்புறம் நந்தா படத்துல ராஜிக்கிறேன் சொல்ற மாதிரி வந்த காரியம் முடிஞ்சா போயிட்டே இருக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப மகிழ்ச்சியா அப்புறம் விட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அப்படித்தான் நம்புறேன் சந்திரன்.
1: உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள் இன்றுமே உண்டு. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களே, உங்களுடைய அயராத பணிகளிலிருந்து, படைப்புலகத்திலிருந்து சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி சந்திரன். எப்பொழுதுமே கலைவாணியினுடைய அருளோட தான் நான் இருக்கேன்னு நம்புறேன். அதோட ஆகாஷ்வாணியும் சேருது, மகிழ்ச்சி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்றவர் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள், உடன் உரையாடினார் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
7: இன்னைக்கு நம்ம இனிய உலகம் இனியும் தாங்குமா நிகழ்ச்சியில தேங்காய் நண்டை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தேங்காய் நண்டு, அதோட இங்கிலீஷ் நேம் கோகனட் கிராப் அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக் நேமா பிர்கஸ் லாட்ரோ. உலகிலேயே மிகப்பெரிய நிலத்தில் வாழும் நண்டு அப்படின்னா இந்த தேங்காய் நண்டு வகை தான். சாதாரண நண்டுகள் போல தண்ணீர்ல இல்லாம நிலத்திலேயே வாழ்ற நண்டு தான் இந்த தேங்காய் நண்டு. சப்போஸ் ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ளரே இருந்துச்சுன்னா அது மூழ்கி இறக்கவும் நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வலிமையான பிடி இருக்கிறதுனால தேங்காயோட கடினமான ஓட்டையும் உடைக்கும். இந்த தேங்காய் நண்டுகள் எங்கெல்லாம் வாழும் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடல் தீவுகள், கடற்கரை மற்றும் தீவு பகுதிகள் எல்லா இடத்துலையும் இந்த தேங்காய் நண்டு காணப்படும். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா 4-5 கிலோ வரைக்கும் இந்த தேங்காய் நண்டுகள் இருக்கும். நீளம் கால்களை விரிச்சிச்சுன்னா 1 மீட்டர் வரைக்கும் கூட இந்த தேங்காய் நண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரங்கள்ல அதிகமா செயல்படுற நண்டு தான் இந்த தேங்காய் நண்டுகள். இதோட உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் பழங்கள், விதைகள், சிறிய உயிரினங்கள், இறந்த உயிரினங்களின் உட்பாகங்களை உட்கொள்ளும். அதனால இதை ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகை தேங்காய் நண்டுகள் இப்ப அரிய உயிரினமா கருதப்படுது. பல நாடுகள்ல இந்த வகை நண்டுகளை பிடிக்கிறதும் கொல்றதும் சட்டப்படி தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கை சமநிலைக்கான முக்கியமான உயிரினம் இந்த தேங்காய் நண்டுகள். காடுகளின் சுத்தத்தை பராமரிக்க இந்த தேங்காய் நண்டுகள் உதவுது. இந்த மாதிரி அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை பாதுகாப்போம். நம்மளுடைய நிலங்களையும் காடுகளையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்வோம். அப்படி பாதுகாக்காம விட்டோம்.
6: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி. நேரம் 12:10. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கவிருப்பது சங்கீத

குற்றச்சாரல் நிகழ்ச்சியில் பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மா ரமணன் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ரூபக தாளம், ஹந்தோளம், ராகம்.

நிகழ்ச்சியில் இனி சிவானந்த என தொடங்கும் ஜி என் பாலசுப்பிரமணியம் இயற்றிய பாடல் பந்துவராளி ராகம் மிஸ்ரச்சாபு தாளம்.

முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத சாரலில் பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சியில் இனி பாவ யாமி என தொடங்கும் அன்னமாச்சார் இயற்றிய பாடல், யமுனா கல்யாணி ராகம் கண்டச்சாபு தாளம்.

0: முதல் அலைவரிசை 1956 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரலில் பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: முத்தண்ணே, என்ன பலமான யோசனையில இருக்கீங்க போல.
7: தெரியுதுல்ல, தொந்தரவு பண்ணாம கிளம்பு.
6: ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நக்கல் தானே.
7: புரிஞ்சாலும் இன்னும் கிளம்பலையே நீ.
8: அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
6: என்ன அப்படி திங்க் பண்றீங்க?
7: நேத்து ஒரு மீட்டிங் போனேன், அங்க நம்ம மரம் வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. மரம் வளர்த்துச்சுன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், மழை பெய்யறது, ஏசி பயன்பாடை குறைக்கிறது, இதெல்லாம் பத்தி.
6: அடடே, நல்ல விஷயம் தானே, அதுல என்ன யோசனை?
7: டேய், என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா நீ?
6: சொல்லுங்கண்ணே சொல்லுங்க.
7: எங்க வீட்டுல இருக்க இடத்துல என்னென்ன மரம் வளர்க்கறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன்.
6: கவலைய விடுங்க, நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்றத கேளுங்க.
9: வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்க ஒரு எலுமிச்சங்கன்று இருக்கணும், அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலை கண்ணு இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தாக்க ஒரு நெல்லிக்கண்ணு இருக்கணும், அந்த வேலியில ஒரு நாலு இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடந்தனாக்க ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க.
0: நேர்களே, 12:50 முதல் அலைவரிசையில் பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம், அதனைத் தொடர்ந்து ஒரு மணிக்கு மதுர கீதம்.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழிலதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இருதரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இருதரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31ஆம் தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1ஆம் தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு

0: வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000க்கும் மேற்பட்டோர் எபோலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி முதல் அலைவரிசை 936 kHz, நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி TGFM 102.1 இலினி 1 2 3 பக்கானர்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: ஆகாஷ்வாணி 102.1 பாப் கார்னர்.

மகிழ்ச்சியின் துவக்கமாக வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ஸ்ரீபெரும்புதூர், கோமதி, நகம்மாள், லால்குடி ராஜேந்திரன், மயிலாப்பூர் ஆனந்தி மணிகண்டன், குப்பநத்தம் ராம்பிரகாஷ், வாகையூர் ராமசாமி, சரோஜாதேவி, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இவர்களுக்காக பாடலிதோ.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியில் கம்மங்காடு வைத்தியநாதன், மணிகண்டன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவப்புதல்வி இவர்களின் விருப்பத்தில் பாடலடிக்கிறது காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

காத்திருந்தேன் உன் வரவை கடை கண்ணால் பார்த்திருந்தேன் காத்திருந்தேன்.

காத்திருந்தேன் உன் வரவை கடை கண்ணால் பார்த்திருந்தேன்.

0: போய் சொல்லலாமா, காத்திருந்தே மாமா கைவிடலாமா.
1: 1:14 நிமிடத்திற்கு நேர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் ஒரு கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் ராமேஸ்வரம் ஆசிக் தௌஃபிக் இவர்களுக்காக பாடலொடுக்கிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் வாழ வைத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், தாரிக், முகமது ரஃபி இவர்களுக்காக பாடலளிக்கிறது.

கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதய கமலம் திரைப்படத்திலிருந்து பாடலை எதிர்பார்த்து காத்திருக்கும் நேயர்கள் பொன்னியம்மன் வீடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், சுஷ்மிதா ஸ்ரீ, வில்லிவாக்கம் குபேந்திரன், திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர் இவர்களுக்காக பாடலடைகிறது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

முப்பது நிமிடத்திற்கு நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுரை கீதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து பாடலை எதிர்பார்த்து காத்திருக்கும் அன்பு நேயர்கள் தேவிகா சுப்பிரமணியம், செந்தில், அதிரன், கீர்த்தி.

1:34 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தென்படாகை பொன்னம்பலம்.

0: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்ப வா.
1: ஒரே ட்ரேட்ல சிக்ஸ்
0: இதோ மாட்டிக்கிச்சு.
2: பிரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
0: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மதுரகீதத்தின் நிறைவாக பாடல் ஒழிக்கிறது மாட்டுக்கார வேளன் திரைப்படத்திலிருந்து.
1: தொட்டுக்கொள்ளவா நெஞ்சில் தொடுத்துக்கொள்ளவா
2: பட்டுக்கொள்ளவா

ನೇರ್ಹಳೆದವರೇ ಕೇಟರಸಿತ್ತದ ಮಣದೈ ಮಯಕ್ಕುಂ ಮಧುರ ಗೀತಂ. மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நமதுரு ஜீவானுடைய அலைவரிசைகளோடு.

0: நாட்டில் சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்து உள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மக்கள் மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தியாளர்களாக உருவெடுத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் மின் செலவுகளை குறைக்கவும் அரசு மானியங்களை பெறவும் பூஜ்ய மின் கட்டணத்தை நோக்கி நகரவும் வழிகோலும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, தன்னிறைவை நோக்கிய வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையில் நாடு பயணிப்பதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற 14வது சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். உலகளாவிய நாடுகளில் 7.6% பொருளாதார மேம்பாட்டுடன் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கை தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வளர்ச்சி விகிதம் 0.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வலுவான உள்நாட்டு வாங்கும் திறன், நிலையான முதலீடுகள், ஆக்கப்பூர்வமான கொள்கை நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, விநியோக சங்கிலி தடைகள், உலகளாவிய சந்தை தேக்க நிலையின் மத்தியிலும் வலுவான பொருளாதார அடித்தளங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உணவு தானிய இருப்பு, நிலையான வேளாண் சாத்தியக்கூறுகள் பணவீக்க விகிதத்தை நிர்ணயிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நேரடி பண பரிவர்த்தனைகளிலும் சில்லறை விற்பனை பிரிவுகளிலும் மத்திய அரசின் மின்னணு பரிவர்த்தனை முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்தவும் ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அமைதி காப்போர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ஐநாவின் அமைதி தூதுவர்களின் பணியை பாராட்டியுள்ளார். இந்நாளில் இன்வெஸ்ட் இன் பீஸ், அமைதியின் வழி நடப்போம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழலால் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை வரும் ஜூலை மாத இறுதி வரை ஏர் இண்டியா நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. முன்னதாக டெல் அவியூ டெல்லி வழித்தடத்தில் அடுத்த மாத இறுதி வரை விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் விலை உயர்வு, வான்வெளி கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் கப்பல் வெற்றிகரமாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்திற்கு வரும் 3ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் தொடர்ச்சியான பதற்ற நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 23 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை இன்று வழங்கி பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதன் மூலம் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்றார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தரிசனத்திற்கென பொதுமக்களிடமிருந்து முறையின்றி பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு ரமேஷ் எச்சரித்துள்ளார்.
2: இன்றைக்கு வந்து அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றதுக்கு பற்றி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள்.

0: காலை மற்றும் மதிய உணவு திட்ட பயனாளர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டதுடன் மாணாக்கருக்கு புத்தகங்களையும் வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணியமர்வு ஆணைகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார். திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு ஆகிய அரசு சட்ட கல்லூரிகளில் 5 பொருளாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பழனி முருகன் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் புகழ்பெற்ற வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இரவு சுவாமி வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். விழாவின் சிகர நிகழ்வான வைகாசி விசாக தேரோட்டம் நாளை விமர்சையாக நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் அலுவலர்கள் செய்து வருகின்றனர். பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவில் ஆணித்தேர் திருவிழா திருக்கால் நடுதலுடன் இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிகின்றனர். பரிசல் பயணத்தை இனிமையாக மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். பாதுகாப்பாக பரிசல் பயணம் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாக கூறி வேளாண் பெருமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவே காணப்படும் என இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறியிருக்கிறார். அடுத்த மாதத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவே நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் கோகி வாட்னபேயை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையுடன் மோதுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் சண்டிகரில் இன்றிரவு 7:30 குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: வணக்கம் நேர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் உயிரியல் முறையில் நெல்லில் காணப்படும் பூஞ்சாண நோய்களை எப்படி மேலாண்மை செஞ்சுக்கலாம், அதன் மூலமாக எப்படி நம்மளோட பயிர் விளைச்சலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனைகளை தருவதற்காக ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய உதவி பேராசிரியர் பி அகிலாதேவி அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. நேயர்களாக உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: என்னென்ன பூஞ்சாண நோய்கள் நம்மளுடைய நெற்பயிரில் வருவதற்கான வாய்ப்புகள்?

0: அது எந்தெந்த பருவத்தில் வரும்ன்றதையும் சொல்லிடுங்க.
1: நெல்லை வந்து மூணு பருவத்தில் வந்து நம்ம விளைவிக்கிறோம். ஒன்று வந்து குருவை, சம்பா, தாளடி. இந்த குருவை பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நோய் வந்து ரொம்ப முக்கியமான நோய். ஒன்று வந்து குலை நோய், இலைப்புள்ளி நோய், இலையுறை அழுகல் நோய், அப்புறம் இலையுறை கருகல் நோய். தாளடியில் பார்த்தா ரெண்டு நோய் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இலையுறை அழுகலும் இலையுறை கருகலும். இதுதான் ரொம்ப முக்கியமான பூசண நோய்கள். நெல்லை வந்து ஒரு பேரளவிற்கு பாதிப்படைய செய்வது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சேதம் வந்து 80% வரைக்கும் நெற்பயிரை வந்து பாதிப்படைய செய்யும்.
0: ஸோ இந்த பூஞ்சானம் வந்து எப்படி அது பரவுது நெற்பயிர்களில்?
1: பூசணம்ங்கிறது வந்து காற்றில் தான் வந்து அதோட வித்துக்கள் வந்து எண்ணற்ற கோடிகள் இருக்கும். நம்ம பயிரை விளைவிக்கும் போது அதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்பொழுது அந்த வித்துக்கள் அந்த பயிரை தாக்கி நோயை உண்டாக்கும்.
0: சரிம்மா, இப்போ நம்ம இந்த பூசணங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பன்னு ரொட்டி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 4-5 நாள் திறந்து வச்சுருந்தாவோ சரியாக அதை இல்லைன்னா ஒரு 4 நாளைக்கு மேலேயே போனால் அது அதுக்கான சாதகமான சூழ்நிலை வரும், அது வளரும், அப்புறம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு பயிருக்கு வளர்க்கும்போது அது எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது அது வளர ஆரம்பிக்குது நம்மளுடைய வயல்களில்?
1: பயிருக்கு சாதகமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லும் போது தட்பவெப்பநிலை. தட்பவெப்பநிலை அப்படின்றது என்னன்னா சூரியனோட ஒளிக்கதிர்களோட தாக்கம், அப்புறம் வந்து காற்றின் ஈரப்பதம், அப்புறம் வந்து காற்றோட வேகம், இதெல்லாம் வந்து பயிரோட நோயை தோற்றுவிக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அந்த குலை நோய் அப்படிங்கிறது வந்து 20-30 டிகிரி செல்சியஸ் இருந்தால் குலை நோயோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பனி விழுது அப்படின்னாலும், நைட்டில் பனி அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த குலை நோயோட தாக்கங்கள் வந்து அதிகமாக காணப்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலையுறை அழுகல், இலையுறை கருகல் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா தாளடி சீசனில் ரொம்ப வந்து அதோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா காற்றோட ஈரப்பதமும் தண்ணியோட கன்சிஸ்டன்சியும் இந்த ஒரு நோயை வந்து உருவாக்கும்.
0: சம்பா பருவத்தில் இந்த பூஞ்சான தாக்குதல் வருமாமா? ஏன்னா அந்த நேரத்தில் சூரிய ஒளி அதிகமாக இருக்கும், இந்த மாதிரியான பூஞ்சானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது.
1: பூஞ்சானம் வர்றதுக்கு சம்பா பருவத்தில் வராதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த ஹீட்டில் கூட வந்து அந்த ஸ்போர் சொல்கிற வித்து இருக்குங்க இல்லையா, பூசணத்தோட வித்துக்கள் வந்து பரவ வந்து நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான நோயான குலை நோயும் இலைப்புள்ளி நோயோட பூசணங்கள் வந்து தட்பவெப்பநிலை சூரியனோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும், காற்றோட வேகமும் அந்த டைம் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ வந்து பூசண வித்துக்கள் வந்து ஈஸியாக பரவறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும்.
0: சரி, இப்போ குருவை பருவத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி குலை நோய் வந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி தடுத்துக்கிறது?
1: இப்போ குலை நோய் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். குலை நோயோட தாக்கம் வந்து செடியில் இருக்கிறப்ப இலையில் வந்து பார்த்திங்கன்னா கண் வடிவ புள்ளிகள் இருக்கும். நாளடைவில் அந்த கண் வடிவ புள்ளிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பெரிய புள்ளிகளாக மாறி இலைகள் வந்து காஞ்சி உதிர்ந்துடும். அதேமாதிரி காஞ்சி உதிரும் போது மகசூல் இழப்பு வந்து வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இலை தான் வந்து ஒளிச்செயற்கை மூலமாக சாப்பாடு ரெடி பண்ணி நம்ம அந்த கிரெயினுக்கு, அதாவது அந்த நெல் மணிகளுக்கு போகும். ஸோ இலையே வந்து நோயால் பாதிக்கப்பட்ட பிறகு அந்த நெல் மணிகளில் அந்த சத்து இல்லாமல் பதறா மாறி வீணப்போக வாய்ப்புகள் உண்டு.
0: கண்டுபிடிக்கிறத சொல்லிட்டீங்க, நாங்கள் எப்படி தடுத்துக்கிறது?
1: இப்போ வந்து நோயை வந்து மேலாண்மை வந்து பண்ண போகிறோம். நோயை வந்து மேலாண்மை பண்ணுறதுக்கு வந்து உயிர் எதிரி ஆன பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, இந்த பாக்டீரியா வந்து மண்ணில் வந்து இருக்குது. அதுவும் இந்த மண்ணில் வந்து போதிய அளவு வந்து இல்லை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பேசிலஸ் சப்டிலிஸ்ங்கிற ஒரு பாக்டீரியாவை மண்ணிலேருந்து எடுத்து ஆய்வகத்தில் தனிமைப்படுத்தி அதை வந்து பேரளவு உற்பத்தி பண்ணி நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அதன் மூலமாக நோய்கள் வந்து பேரளவில் வந்து நோயை கட்டுப்படுத்துது. நோயை கட்டுப்படுத்துறது மட்டும் கிடையாது, பயிரோட வளர்ச்சி ஊக்கியாகவும் அந்த பேசிலஸ் சப்டிலிஸ் இருக்கு.
0: சரிங்க, இப்போ நீங்கள் பேசிலஸ் சப்டிலிஸை என்னோட நிலத்திலிருந்தே எடுத்து நீங்கள் பெருக்கி தர்றீங்க, நான் நிலத்திலேயே இயற்கையாக அதை பெருக்கிக்கலாம், இல்லை அந்த மண் பரிசோதனை செய்யும் போதே இதெல்லாம் தெரியுமா? இது அதன் மூலமாக தொடக்கத்திலேயே அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் எதுவும் இருக்கா?
1: நீங்கள் மண் பரிசோதனை பண்ணலாம் இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதுக்காக மண்ணை வந்து எடுத்து பயிர்லேருந்து நல்ல நோய் பாதிப்படையாத செடிகள்லேருந்து மண்ணை தனிமைப்படுத்தி ஆய்வகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணிலிருந்து இந்த பாக்டீரியாவை பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்து இது நன்மை செய்யும் பாக்டீரியாவா, தீமை செய்கிற பாக்டீரியாவா அப்படிங்கிறத நம்ம வந்து பிரித்து பார்க்கணும். நன்மை செய்கிற பாக்டீரியாவுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கும், தீமை செய்கிற பாக்டீரியா எப்படி இருக்கும், அது மாதிரி ஆய்வகத்தில் பிரித்து பார்த்து இதுதான் பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி இதை வந்து நம்ம மேலாண்மைக்கு கொண்டு போகிறோம். இதை வந்து நம்ம ஆய்வகத்தில் தான் பண்ண முடியும்.
0: சரிங்க, இதை எப்படி நிலத்துக்கு கொண்டு போய் எப்படி தெளிக்கிறதா, என்ன எப்படி பண்ணுறது?
1: இந்த பேசிலஸ் சப்டிலிஸை மூணு விதமாக நம்ம வந்து பயிர்களுக்கு

0: ஃபஸ்ட்டு வந்து விதை நேர்த்தி. விதை நேர்த்தி பண்ணுறது ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் நல்லா ஆறிய கஞ்சியில் நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து நிலத்தில் அந்த விதைகளை போடலாம். சரி, நான் வந்து விதை நேர்த்தி பண்ணலை, அடுத்தது என்ன பண்ணலான்னா மண்ணில் இடலாம். மண்ணில் இடுறதுக்கு 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ நல்லா 50 கிலோ மக்கின தொழு உரத்தோட இதை கலந்து நம்ம மண்ணில் போடலாம். எனக்கு தொழு உரம் கிடைக்கலைங்க, இல்லை தொழு உரம் வந்து விலை கூடையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நல்லா 50 கிலோ மணல் கூட கலந்து இந்த பவுடரை நம்ம மண்ணில் போட்டிங்கன்னா இந்த பாக்டீரியா பெருக்கம் அடைந்து விடும். அதன் மூலமாக நோய்கள் வந்து தடுக்கப்படும், இல்லை பரவாமல் இருக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து மூணாவது மெத்தட் வந்து இலை வழியாக தெளிக்கிறது. அதை வந்து ஃபோலியார் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் நல்லா கலந்து செடிகளுக்கு ஸ்ப்ரேயரில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி.
1: ஸோ இந்த மாதிரியான முறைகளில் குலை நோயை தடுத்துக்கலாம்.
0: அதாவது குலை நோய், இலையுறை அழுகல் நோய், இலையுறை கருகல் நோய், எல்லா நோய்களுக்கும் விதை நேர்த்தி பண்ணலாம், இலை வழியாக தெளிக்கலாம், மண் மூலமாக கொடுத்துட்டோம்னா இந்த மூணு நோயுமே வராது, பரவும் பரவாது.
1: பரவாதா மேம்? ஆனால் காற்று மூலமாக தான் வரும் நீங்க.
0: இல்லை பரவாதுன்னா உங்களுக்கு மண்ணில் வந்து இப்போ இலை உரை அழுகல் இறை உலை கருகல் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதோட பூசண வித்துக்கள் மண்ணில் இருக்கும். இலை புள்ளி நோயும் குலை நோயும் சொன்னேன் இல்லைங்களா, அதோட வித்துக்கள் காற்றுல இருக்கும். இந்த ரெண்டு நோய்க்கு வித்தியாசம் இருக்குது. இலை புள்ளி நோயும் குலை நோயோட பூசணங்கள் காற்றுல இருக்கும். இலை உரை அழுகலும் இலை உரை கருகல் நோயோட பூசண வித்துக்கள் மண்ணில் தான் இருக்கும். பேசில சாப்டிலிசை நீங்கள் மண்ணில் போடும் போது இது போய் அந்த இடத்துல படர்ந்து இந்த பூசணத்தை வளர விடாமல் பண்ணிடும். ஒரு சாப்பாடு கிடைக்காது, அதுக்கு தங்க உறைவிடம் கிடைக்காது. எதுக்கு? பூசணத்துக்கு. அதன் மூலமாக நோயை அது கட்டுப்படுத்தும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் குலை நோயை கண்டுபிடிக்கும் போது ரெண்டு கண் வடிவில் இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த இலை உரை அழுகலும் கருகலும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா
0: நல்ல கேள்வி. இலை உரை அழுகல் இலை உரை கருகல் இந்த ரெண்டு நோயுமே மண் மூலமா பரவக்கூடிய நோய்கள். இலை உரை அழுகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கதிர் வெளியில வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு அழுகல் இருக்கும். அப்ப அந்த அழுகல் இருக்கும் போது அந்த குருத்து வந்து வெளில வராது, கதிர்மணிகள் வெளியில வராது, அப்படியே இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு அந்த இடம் வந்து அழுகி போயிடும். அது பேர் இலை உரை அழுகல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலை உரை கருகல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கருகல் என்ன ஆகுதுன்னா இந்த செடி வந்து மண்ணை தொடுது இல்லைங்களா, தண்ணியோ இல்லை மண்ணையோ தொடுது இல்லையோ, அந்த இடத்துல கருகி போயிடும். ஸோ அந்த இடம் கருகி போகும்போது இலைகளும் சேர்ந்து கருகிடும், நெல் மணிகள் வெளில வராது. ஏன்னா பேஸ்லேயே உங்களுக்கு கருகல் இருக்கிறதுனால கருத்து போய் அந்த டிஷ்யூ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சதைப்பகுதியெல்லாம் அழுகி போயிடும், கருகி போயிடும். அதன் மூலமாக செடிகள் வந்து மேலேயே எழும்பாது. ஸோ உங்களுக்கு ஒரு மகசூல் இழப்பு நிறையவே இருக்கும்.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குலை நோய் வந்துச்சுன்னா பயிர் வந்து நட்டு ஒரு 40 நாளையில் தெரியும், அப்போவே நம்ம சுதாரிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இலை உரை அழுகல் நோயோ இல்லை கருகல் நோயோ பார்த்தீங்கன்னா அந்த பூட்டு வர்றப்போ அது போய் பிடிச்சிக்குது அப்படின்றீங்க, முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லை அந்த நேரத்தில் பார்த்தோன்னா நான் எப்படி கட்டுப்படுத்திக்கிறது?
0: இப்போ மனிதர்களுக்கு ஏற்படுற நோயாக இருந்தாலும் சரி, செடிகளுக்கு ஏற்படுற நோயாக இருந்தாலும் சரி, வருமுன் காப்பவன் அறிவாளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நோய் வரும் வராது என்ன வேணாலும் நமக்கு நடக்கலாம், அதுக்கு தான் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணுறோம். விதை நேர்த்தி நீங்கள் பேசிலஸ் சப்டிலிஸ் வச்சு ஒரு கவர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த விதை வந்து மண்ணில் போய் விழும் பொழுது தேவையில்லாத இந்த இலை உரை அழுகல் நோயோட பூசணம், இலை உரை கருகல் நோயோட பூசணம்லாம் அந்த விதையை போய் தாக்காது. அதன் மூலமாக நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: சரி, விதை நேர்த்தி
0: பண்ணிட்டீங்க, விதை நேர்த்தி பண்ணி விதையை பாதுகாத்தாச்சு. மண்ணில் வந்து இதோட பூசணம் மட்டும் இருக்காது, தேவையில்லாத எண்ணற்ற கோடிகள் பூசணம் அதில் இருக்கும். ஸோ அதை மண்ணில் போட்டிங்கன்னா அதையும் பாதுகாத்துடுறோம். அடுத்து வந்து இலை வழியாக தெளிக்கிறோம். முன்னாடியே ப்ரிவென்டிவாக, ப்ரிவென்டிவ்னா பாதுகாப்பு, ப்ரொட்டக்டிவ்னா ப்ரொட்டக்டிவும் அது மாதிரி தான், முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கு இலை வழியாகவும் தெளித்து வச்சிடறோம். ஸோ காற்றுல இருக்கிற பூசணம் வந்து அந்த இலை வழியை தெளிச்சிட்டிங்கன்னா இலையில் வந்து உட்காராது. அதன் மூலமாக நம்ம இப்போ நோயை கட்டுப்படுத்துகிறோம்.
1: அதாவது வருதோ வரலையோ இதை செஞ்சால் ஒன்றுன்றீங்க.
0: ஆமாம்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து இது வந்து நன்மை செய்யக்கூடியும் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு விதை நேர்த்தி பண்ணுறோம், இலை மூலமாக கொடுக்குறோம், தெளிக்கவும் செய்கிறோம், மண்ணில் கலந்து தெளிக்கவும் செய்கிறோம். இது போன்ற செயற்கை உரங்கள் அப்புறம் பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்தும் போது இந்த பேசில சப்டிலிஸ் எதுவும் இது மறைஞ்சு போகிறதுக்கோ இல்லைனா அதோட வீரியம் குறைவதற்கோ எதுவும் வாய்ப்பு உண்டா?
0: கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளோட சேர்த்து இதை அடிக்கக்கூடாது. அதேமாதிரி பூசணக்கொல்லிகள் மருந்துகளோடையும் சேர்த்து அடிக்கக்கூடாது. ஏன் அடிக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்டீரியா சீக்கிரமாக இறந்து போயிடும். கெமிக்கலோட சேரும் போது அந்த பாக்டீரியாவோட வீரியம் வந்து ஃபஸ்ட்டு குறையும், அடுத்து வந்து பாக்டீரியா இறந்துடும். அதனால் வந்து நம்ம எந்த

0: ஒரு பூசணக்கொல்லியாக இருக்கட்டும், பூச்சிக்கொல்லிகளோட கலக்கக்கூடாது.
1: இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, என் பயிரில் பூச்சிக்கொல்லி வந்திருக்கு, நான் அடிக்கணும் அப்படின்னா இது இப்படி போட்ட பிற்பாடு, இல்லைனா விதை நேர்த்தி செஞ்ச ஒரு பாடோ, இல்லைனா இலைவழியோ இல்லை மண் மூலமாகவோ தெளித்த ஒரு பாடு, எத்தனை நாள் கழித்து பூச்சிக்கொல்லியோ இதெல்லாம்
0: இது
1: பயன்படுத்தணும்?
0: ஒரு 15 நாள் கழித்து தெளிக்கலாம். அதாவது விதை நேர்த்தி மண்ணில் போடுறது இல்லை வந்து தெளிக்கிறது, இந்த மூணு மெத்தடையும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே வந்து கொடுக்கலாம்.
1: தாளடி பருவத்தில் மட்டும் குலை நோய் வருவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, அது எப்படி அந்த நேரத்தில் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா?
0: தாளடி பருவத்தில் வரவே வராது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, வரும், ஆனால் அதோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். சம்மர் சீசனில் வந்து உங்களுக்கு காற்றோட வேகம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஹாட் சூரிய கதிரோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும், காற்றோட அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இந்த ரெண்டும் சேரும் போது அந்த நோயோட தாக்கம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கு.
1: அதே போல் நீங்கள் சொல்கிறீங்களா இந்த பாக்டீரியா பேசிலஸ் சப்டிலிஸ் அது எப்படி மேடம் பயிர்களுக்கு பூஞ்சாணத்தை ஒழிக்கிறதுல அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
0: இந்த பேசிலஸ் சப்டிலிஸ் வந்து மண்ணில் போட்ட உடனே ஃபஸ்ட்டு ஆக்ஷன் வந்து காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம், போட்டி. போட்டின்னா தங்குறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து அபகரிச்சிடும். ஸோ கெட்ட பூசணத்துக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி பண்ணிடும். ரெண்டு காம்படிஷன், ரெண்டு இதுக்கு, ஒன்று வந்து வாழ்கிற இடம், சாப்பாடு, இந்த ரெண்டுத்தையும் பிடுங்கியாச்சு அப்படின்னா நம்ம தீமை செய்கிற பூசணம் இறந்துவிடும். இதுதான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது ஆன்டிபயாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபயாசிஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஆன்டிபயாட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள நொதிகளை இந்த பேசிலஸ் சப்டிலிஸ் ஆனது ப்ரொடியூஸ் பண்ணும், உற்பத்தி செய்யும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட்யூரின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக், அப்புறம் பேசிலோமைசின்ங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃபென்கைசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக். இந்த மூணு ஆன்டிபயாட்டிக் என்ன செய்யுது, மண்ணிலேயோ இல்லை இலையிலேயோ அந்த பாக்டீரியாவோட சேர்ந்து நிறைய இனப்பெருக்கம் ஆகி அந்த ஆன்டிபயாட்டிக்கும் அதிகமாக உற்பத்தி செய்து தீமை செய்கிற பூசணத்தை ஃபுல்லாக அழிக்குது.
1: அடுத்து இந்த பேசிலஸ் சப்டிலிஸ்ங்கிற அந்த பாக்டீரியா உற்பத்தி செய்கிறதா இருந்தால் பாதிக்கப்பட்ட நிலத்திலிருந்து தான் அந்த மாதிரியை எடுக்கணுமா இல்லை வேறு இதுலேருந்து மாதிரியை எடுத்து செய்யலாமா வேறு நிலத்துலேருந்து?
0: பாதிக்கப்பட்ட வயல்லேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற செடி எங்கே இருந்தாலும் அதுலேருந்து எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம்.
1: சரி, இந்த மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது, நாங்கள் எப்படி அணுகிறது?
0: நம்ம தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் அந்த பேசிலஸ் சப்டிலிஸ் வந்து தனிமைப்படுத்தி பேரளவு உற்பத்தி பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்கிக்கலாம். ஒரு கிலோ வந்து 177 ரூபாய்.
1: அது ஆன்லைன் மூலமெல்லாம் வாங்கிக்கலாமா?
0: ஆன்லைனில் பண்ண முடியாது, நேராக தான் வந்து வாங்கி
1: நேரம் ஆடுதுறைக்கு தான் வரணும்.
0: ஆடுதுறை ஸ்டேட் கவர்மெண்ட் டிப்போலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டிப்போலலாம் மானிய விலையில் கிடைக்கும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க, நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க.
0: தேங்க்யூ சார்.

0: நெல்லில உண்டாகக்கூடிய பூஞ்சான நோய்கள் ஆரம்ப நிலையில என்ன நமக்கு காட்டும், இதை நம்ம உயிரியல் முறையில எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற பல தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி அகிலா தேவி அவங்க.
1: பாத்தியாக பட்டம் விட்டு
0: இவங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளணும் அப்படின்னா 80 72 88 37 35 மீண்டும் ஒரு முறை 80 72 88 37 35 இந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
3: ஆகாஷவாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உழைப்பு இல்லாம எந்த வெற்றியுமே சாத்தியமில்ல. சின்ன தொழிலா இருந்தாலும் பெரிய சாதனையா இருந்துச்சுனாலும் அதுக்கு பின்னாடி கடின உழைப்புங்கிறது நிச்சயமா இருந்திருக்கும். அந்த உழைப்பின் மதிப்பை உணரும் சிறந்த தருணம் இது. வருகிறது உழைப்பவர் அரங்கம். கல் சட்டி, இத பாத்திருக்கீங்களா நேயர்களே? என்னங்க மண் சட்டி தெரியும், கல் சட்டின்னு புதுசா சொல்றீங்க, இப்பவும் இருக்கா? அதெல்லாம் கற்க

0: காலத்துல இருந்திருக்கும் அப்படின்னு தானே நீங்க முணுமுணுக்கிறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பாட்டி வீட்டு சமையலோட அந்த மறக்க முடியாத மனம், அடுப்பங்கரையில உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த சந்தோஷம். அப்பெல்லாம் அவங்க சமைச்சது கல் சட்டியில தான். அந்த கல் சட்டிய இப்பவும் சிறப்பா தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு சேலம் மேச்சேரி எம் பூபதி அவங்க. ஒரு கல் சட்டி உருவாகும் பயணம், அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு, கைவினை கலைஞர்களோட வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாரு இந்த இனிய நிகழ்ச்சியில.
1: சார் வணக்கம். சார்
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: பூபதி ஐயா உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கங்க.
2: டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். என்னுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மேடம் இந்த தொழிலை செய்யறோம் நாங்க. இது நம்ம தொழிலும் செய்ய முடியாது. இது வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தான ஒரு ப்ராடக்ட் நாங்க வந்து சர்வீஸ் பண்றோம். இது லாப நோக்கத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தொழில்னு சொல்ல மாட்டாங்க.
1: அப்ப இதுக்கு என்னதான் பேர் கொடுக்கறது?
2: இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலிகை சமையல் பாத்திரம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். எப்பயுமே மண் சட்டி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. கிளை பாட் அப்படின்னா இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் தெரியும். சில்வர் பாத்திரம், பிரேஸ், பிரான்ஸ் இந்த மாதிரியான பாத்திரங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க, வாங்கி பயன்படுத்திதான் இருப்பாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும், அதுல எந்த ஒரு ஆரோக்கியமும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. நானும் சில விஷயங்கள் டச் பண்ணி நான் பாத்துருக்கேன். மனித உடம்புக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுக்கற மாதிரி தெரியல. வெறும் அழகு படுத்துறதுக்காக நம்ம கிச்சன்ல வச்சுருக்காங்க. ஆனா கல் சட்டி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில தமிழ்நாட்டுல அதையும் நம்ம போக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்துல மட்டும்தான் இந்த கல் சட்டிங்கிற ஒரு மூலிகை சமையல் பாத்திரம் தயாரிக்கப்பட்டு வந்தது. 95% ஆல்மோஸ்ட் இந்த கல் சட்டி சமையல் பாத்திரம் வந்து தயாரிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அவங்க இறந்தது மட்டும் இல்லாம இந்த தொழிலும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே அழிஞ்சிருச்சு.
1: ஒரு காலத்துல தாத்தா பாட்டிகள் வீடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய மண் சட்டிகள் தான் அடுக்கி இருக்கும். ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு விதமான மண் சட்டிகள் கண்டிப்பா இருக்கும். வீடே வந்து இயற்கை முறையில தான் அமைஞ்சிருந்தது. சாணி போட்டு மெழுகி கூரைகள் வேயப்பட்டிருக்கும். அடுக்கு பானைகளா அடுக்கப்பட்டிருக்கும். அந்த அடுக்கு பானைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும். தின்பண்டங்கள் எல்லாம் அந்த பானைகளுக்குள்ளதான் இருக்கும். இப்படி நம்ம வந்து வளர்ந்த அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி இன்னைக்கு வந்து விதவிதமான உணவுப் பொருட்களை நம்ம தேடி போற மாதிரி விதவிதமான பாத்திரங்களையும் நம்ம வந்து இப்ப கையாண்டுட்டு இருக்கோம். இப்ப பூபதி ஐயாட்ட ஒரு கேள்வி நான் வைக்கணும் அப்படின்னா, ஒரு பொறியாளர் படிப்பு படித்த நீங்க எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க? உங்களை வந்து சமூகம் ஏத்துக்குதா?
2: கல் சட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய மிகவும் தொன்மையான ஒரு சமையல் பாத்திரங்க. இந்த சமையல் பாத்திரம் வந்து இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மாநிலங்கள்ல, கேரளாவில சில நகரங்கள்ல, கொச்சின் இந்த மாதிரி, திருச்சூர், எர்ணாகுளம், திருவனந்தபுரம் இந்த மாதிரி இடத்துக்கு கல் சட்டி பத்தி தெரியும். அதிகமா தெரியக்கூடிய இடம் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தாங்க. சேலத்துல உற்பத்தி செய்யற எல்லா கல் சட்டி பொருட்களுமே மாட்டு வண்டியில அடுக்கி சேலத்துல இருந்து திருச்சி வர்றதுக்கு ஒரு 1.5 மாசம் ஆகுங்களாம். வர வழியில வந்து பாத்தீங்கன்னா சத்திரம் இருக்குமா, சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட்ல படுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நான் பொறுமையா மாட்டு வண்டியில கல் சட்டி கொண்டாந்து ஸ்ரீரங்கம் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய மார்க்கெட்ல எல்லா கல் சட்டியும் அரண்ணா கால்னா இந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியாத ரூபாய் எல்லாம் அப்ப இருந்தது. அந்த மாதிரி ரூபாய்க்கெல்லாம் வித்துட்டு திரும்ப 1.5 மாசம் பொறுமையா மாட்டு வண்டியில வீடு வந்து சேருவாங்களாம் அந்த காலத்துல. இதெல்லாம் எங்க தாத்தா வந்து சொன்னாருங்க. எங்க தாத்தாவுடைய மகன் இருக்கிறாப்படி அவங்க மகனும் எங்கிட்ட நிறைய அந்த மாதிரி சொல்றாரு.
1: அப்ப தாத்தா சொல்லி பேரன்ட்ட கேட்டு பேரன் வந்து அதை இப்ப வந்து கையில எடுத்திருக்கீங்க. அதாவது இதுக்கே ஒரு பாராட்டு நாங்க கொடுக்கணும். இன்னைக்கு வந்து பசங்க வந்து பாத்தீங்கன்னா தாத்தா கூட உட்கார்ந்து பேசுறதுக்கே டைம் இல்ல. அவங்களுக்கு வந்து வேற வேலைகள் நிறைய இருக்கு.
2: நான் வந்து பாத்தீங்கன்னா 2012 காலேஜ் முடிச்சேன். 2012 மேரேஜ் பண்ணேன். ஒரு 4-5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருந்தேன். அதுல எனக்கு திருப்தியா எதுவும் இல்ல. 2017 எங்க அப்பா இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி பணியார சட்டி, குழம்பு வைக்கிற கறி குழம்பு சட்டி, மீன் குழம்பு சட்டி, தயிர் ஜாடி இதெல்லாம் வாங்கி வித்துக்கிட்டு இருந்தாரு. பஸ்ல ஏறி கொண்டு போய் ஊர் ஊரா விற்பாரு. ஒரு 50 பீஸ் எடுத்துட்டு போவாரு, சாயங்காலமா வருவாரு. அந்த மாதிரி நானும் கூட போய் சேல்ஸ் பண்ணிருந்தேன் அப்ப ஸ்கூல் டைம் எல்லாம். அந்த பொருளை எங்க அப்பாவால செய்ய முடியாம மீதி இருந்த ஒரு 10 பொருளை எங்க வீட்டுல அப்படியே ஒரு 10 வருஷமா ஸ்டாக் அப்படியே கடந்ததுங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆன்லைன்ல வந்து இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் இந்த மாதிரி இருக்கும்போது நான் அதுல சும்மா ஒரு போஸ்ட் போட்டேன். இந்த மாதிரி எங்க அப்பா வச்சிருந்த பொருளை அதை ஒருத்தர் லைக் பண்ணாருங்க, ஒருத்தர் ஷேர் பண்ணாரு, ஒருத்தர் கமெண்ட் பண்ணி இதோடைய விலை என்னன்னு கேட்டாரு. நான் எங்க அப்பாவை கேட்டேன், ஒரு 150 ரூபா சொல்றேன் அப்படின்னாரு. நான் 150 ரூபா சொன்னேன், அவரு வாங்கிட்டாரு. முதல்ல நான் வந்து சிதம்பரத்துக்கு வந்து 3000 ரூபாய்க்கு முதல்ல ஒரு பொருள் கொடுத்தேன். ஏன்னா அவரு ஒரு பக்கம் சங்கீத தொடர்பு மாதிரி அவருடைய சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அப்படியே எனக்கு கண்டினியூவா பண்ணி, அப்புறம் நான் இந்த பொருள் யாரு தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி நானே ஒரு ரிசர்ச் பண்ணேங்க. எங்க பிறந்த ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சேரி செய்யறவங்களுக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துல இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இருந்தாங்க. நான் 2017 வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா கழிச்சு தெருக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து கையிலேயே. ஆனா இப்ப யாருமே இல்லைங்க. இப்ப சொல்றதுக்கு அது வருத்தமா இருக்குது. அந்த கூட்டமே இல்ல. அந்த 2 பேர் ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, பாட்டு பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு கழு செதுக்கிட்டு இருப்பாங்க.
1: அந்த ஞாபகங்கள் வந்து

0: அப்படி பின்னோக்கி போயிட்டு இருக்குல்ல, பார்க்கவே அப்படியே ரம்மியமா இருக்கு காட்சிகள் படுத்த போது.
1: எனக்கு அந்த ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த கார்ல போறவங்க, பைக்ல போறவங்க, அந்த பிளைட்ல போறவங்க, இதை விட இந்த பஸ்ல உட்காந்து சித்தல பாக்கு போட்டுக்கிட்டு பழைய பாட்டு பாடிக்கிட்டு பாரம்பரியமான ஒரு பொருள் கல்ச்சியத்தை செதுக்கும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது ஒரு மலைமையில அவங்க கிட்ட நான் பேச்சு தொடரும் போது, நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்றேன், நான் உங்களுக்கு வந்து வியாபாரம் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா ஆர்டிசன் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தேன். ஒவ்வொருத்தருக்குமே நான் பண்ணி கொடுத்தேன், அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்குனேன். அதுக்கப்புறம் அவங்களே அவங்க எல்லாம் நான் பேசுறத பார்த்துட்டு என்னுடைய குணங்கள் எல்லாம் புரிஞ்சிருந்து அவங்க எல்லாமே என்கிட்ட கல்சட்டி கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அந்த கல்சட்டி தொழில யாருமே தெரியாலா அப்ப அது வரைக்கும் யாரும் இல்லைங்க. நான் கொஞ்சம் படிப்பறிவு இருந்ததுனால நான் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஷோரூமுக்கு நான் சப்ளை பண்ணேன். நான் பல லட்சம் ரூபாய்க்கு நான் கல்சட்டி அவங்களுக்கு மட்டும்தான் சப்ளை பண்ணேன், என்னால அவங்களுக்கு கொடுக்க முடியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்சட்டியை விற்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமும் ரொம்ப ஒரு பாரம்பரியத்தையும் ரொம்ப பாராட்டி இன்னைக்கு அவங்க மல்டி லெவல்ல டெவலப் ஆயிட்டாங்க.
0: அதாவது ஒரு 150 ரூபாயில ஒரு வருமானத்தை நீங்க தொடங்கி இன்னைக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கற அளவுக்கு பூபதி ஐயா வளர்ந்திருக்காரு அப்படின்றப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இளமை காலங்கள்ல நம்ம பார்த்து மகிழ்ந்த ஒரு விஷயம் அதன் மேல கொண்ட காதல், அந்த காதல்னால அந்த தொழில் செய்யறது அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம வந்து படிச்சுட்டோம், அதுக்கேத்த தகுதியான வேலையை நம்ம வந்து தேடணும். நம்மளை நம்பி ஒரு ஜீவன் வந்திருக்காங்க, நம்ம ஒய்ஃப் வந்திருக்காங்க, இவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இந்த வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மனசு வரணும். ஆனா அவங்களையும் நீங்க எப்படி இதுக்குள்ள ஈடுபடுத்தி இருவரும் எப்படி வந்து ஒற்றுமையாக இந்த தொழிலை மேற்கொள்றீங்க?
1: எனக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இந்த தொழில் மேல இருக்கோ, சில டைம் வந்து அவங்க வந்து மிஷின் ஓட்ட வேண்டாம், மிஷின்ல செய்ய வேணாம், இல்ல கல்ச்சட்டி செய்ய வேணாம், எது சீசனிங் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஆனா அவங்க இது ஒரு கலை அப்படின்னு சொல்லி அவங்க இந்த தொழிலை கையில எடுத்துக்கிட்டு என்னை விட சிறப்பா செய்வாங்க. கஸ்டமர்கிட்ட பேசுறது, பேக் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்ச்சட்டிக்கு நிறைய ஈடுபாடோட அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பொருள் செய்யும் போது கூட சொல்லிட்டு செய்வாங்க, இது ஒரு கலை, நம்ம ஒரு சொம்பு செய்யறோம் அப்படின்னா. அந்த காலத்துல மன்னர்கள் வந்து இந்த கல்லுல வந்து சொம்பு பயன்படுத்திருப்பாங்க, தண்ணி குடிச்சிருப்பாங்க. இது நான் செய்யற அப்படின்னா இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த சொம்பு தயாரிப்பாங்க. அந்த தமிழர் எல்லாம் தயாரிச்சு அந்த சம்பந்தப்பட்ட கஸ்டமருக்கு ஆர்டர் பண்ண கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அது அவங்க வாங்கின பிறகு அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க செஞ்சது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அபூர்வமா இருக்கு, நான் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போய் வாழ்ற மாதிரி எனக்கு தெரியுதுப்பாங்க அந்த சொம்பு கையில வாங்கின உடனே.

0: மண் சட்டி சாதாரணமா பயன்படுத்துறதுதான் இல்லையா, களிமண் கொண்டு உருவாக்கப்படுற பாத்திரங்கள். இந்த கல் சட்டி அப்படின்றது என்னங்கய்யா, இதனுடைய மூலப்பொருள் என்ன, எப்படி உருவாக்கப்படுது?
1: மண் சட்டி இந்த சில்வர் காப்பர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிசர்ச் செய்யப்படாம அன்றாட வாழ்வுல பயன்படுத்தக்கூடிய டிஃபால்ட்டான ஒரு பொருளா தான் பயன்படுத்துறாங்களே ஒழிஞ்சு, இது ரிசர்ச் பண்ணி இது வாங்கினா நம்மளுக்கு உடம்புக்கு இப்படி இருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிங்களா, யாரும் இது வாங்குறது கிடையாது. ஆனா கல் சட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதை சாப்பிட்டா நம்மளுக்கு அவுட்புட் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வாங்குறாங்க. தெரியாம அந்த பொருளை யாரும் வாங்குறதே இல்லைங்க. விலங்குகளா இருக்கட்டும் அல்லது மனிதர்களா இருக்கட்டும், ஒரு உடல் வந்து இயங்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த உடம்புல கால்சியம் மெக்னீசியம் கண்டிப்பா இருக்கணுங்க. கால்சியம்ங்கிறது சுண்ணாம்பு சத்துங்கிறது முக்கியமா நம்ம உடம்புல இருக்கணும். அந்த கால்சியம்ங்கிறது இலம்புக்குள்ள இருக்கிறதுங்க. அது குறைஞ்சு போச்சுன்னா நம்மளால நடக்க முடியாதுங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படிங்கும் போது உடம்புல முக்கியமான ஒரு சத்தை வந்து கொடுக்கறது இந்த கல்லுல தயாரிக்கப்படக்கூடிய இந்த கல் சட்டி தாங்க. கல் சட்டி அப்படின்னா கல்லுதான் சட்டி தான், ஆனா கல்லு வந்து வேறங்க. கல்லுனா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ற கருங்கல்லோ அல்லது கிரனைட்டோ அல்லது மார்பலோ வேற கெமிக்கல் கோடிங் பண்ணதோ அல்லது சிமெண்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஒரிஜினலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சோப் ஸ்டோன் சொல்லுவாங்க. சோப்பு மாதிரி வள வளன்னு இருக்கும், கையில பிடிச்சீங்கன்னா அந்த கல் வள வளன்னு உழக்கிற மாதிரி இருக்கும்.
0: இந்த கல் எங்க கிடைக்கும்?
1: இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டம், அதை விட்டா கர்நாடகாவில மைசூர்ல கிடைக்கும், அதை விட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல கிடைக்கும். முக்கியமான இடத்துல மட்டும்தான் இந்த கல் கிடைக்கும், மரங்கள்லாம் இந்த கல்லு இல்லைங்க. நான் நிறைய இடத்துல நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்,
0: விசாரிச்சிட்டீங்க.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த கல்லுல கல் சட்டி மட்டும் தயாரிக்கிறது இல்லைங்க, நாம அன்றாட யூஸ் பண்ற சோப்பு ஷாம்பு நம்ம யூஸ் பண்ற பவுடர்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸ் பவுடர் இந்த கல்ல தயாரிக்கிறாங்க.
0: அந்த மாதிரி நீங்க தயாரிச்சிருக்கீங்களா?
1: நான் தயாரிச்சது இல்லைங்க, ஆனா தயாரிச்ச கம்பெனி இருக்காங்க, நிறைய பங்கு வகிக்குதுங்க மருத்துவத்துல இந்த பொருள். அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா யூரியா தெரியுங்களா உங்களுக்கு?
0: நெல்லுக்கெல்லாம்
1: இந்த கல்லுடைய பவுடர் தாங்க. நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல பல்லு விளக்குற இதோடைய பவுடர் தான். நம்ம சாப்பிடுற சில டேப்லெட்டும் இதோடைய பவுடர் தான். நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்றோம் இல்லைங்களா, பெயிண்ட் பட்டி பவுடர்
0: பட்டி பாக்குறது
1: பவுடர் தான். பெயிண்ட் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 95% இந்த கல்லுடைய பவுடர்.
0: கல் எப்படி நீங்க இறக்குமதி பண்ணுவீங்க?
1: மைசூர்ல வந்து பாத்தீங்கன்னா மைசூர் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கல்லுக்கும் மண்ணுக்கும் தடை பண்ணிட்டாங்க, பர்மிஷன் கிடையாது. அப்படிங்கும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா தொழில விட முடியும்னு சொல்லிட்டு நான் மைசூர்ல 2-3 மைன்ஸ் இருக்குதுங்க, அங்க நேரடியாவே நாங்க கொள்முதல் பண்ணிக்குவோம். அங்க வந்து டன் ரேட்னு சொல்லி நம்ம அந்த கல்லை வந்து வாங்கிட்டு வந்து இங்க நம்ம கொட்டி நாங்க வேலை செய்வோம்.
0: அந்த கற்களை வாங்கிட்டு வந்து எந்த முறையில ப்ராசஸிங் பண்ணுவீங்க?
1: அதாவது நான் இப்போ வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டேன் 2 வருஷமா. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கல்ச்சட்டியை தயாரித்து வேற விதமா இருக்கும், ஃபுல்லா வந்து கையில செதுக்குவாங்க.
0: நான்
1: கல்லு மட்டும் முன்னது கொட்டிடுவேன், அவங்க வந்து உளி சுத்தி கடப்பாறை இதெல்லாம் வச்சு அவங்க தொலைச்சி ரெண்டா குழந்தை என்ன பொருள் செய்யணுமோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் செய்வாங்க, ஃபுல்லா கையிலேயே செய்வாங்க, சூப்பரா இருக்கும். கொரோனா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் இல்ல, வேலை செய்ய முடியாத காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா எங்க போகணும் சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் எல்லாம் வயசானவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு ரெஸ்ட் எடுக்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. அதுல வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 பேர் இறந்துட்டாங்க. ஆல்ரெடி அவங்க வயசானவங்க தாங்க, 70, 75 வயசு, 80 வயசு ஆன ஆளுங்க அவங்க எல்லாம். அப்படி இறந்துட்டாங்க. அப்புறம் நாலு அடையில இப்ப ரீசெண்டா ஒரு இறந்தாரு, ரவிச்சந்திரன் சொல்லி இறந்தாரு. இந்த வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாம மலையிலேயே இறந்துட்டாருங்க, கல்லு மேலே அப்படியே சுருண்டு இறந்துட்டாரு. என்ன எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 15 பேர் இருக்கிறோம் அந்த கல்சட்டி தயாரிக்கிறதுக்கு. அதுல வந்து ஒரு வயசு பையனா இருக்கிறது அப்படின்னா ஒரு 35-36 வயசுல நான் ஒருத்தேன், இன்னும் 2 பேருக்கும் அவ்வளவுதான். மத்தது எல்லாமே இன்னமும் 70, 75 வயசுல இருக்காங்க. 2020ல வந்து நான் சொல்லிருந்தேன் 2025ல கல்சட்டி கிடைக்காதுங்க, முடிஞ்சதுக்கு எங்க கிடைச்சாலும் வாங்கிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா கொஞ்சமா அப்படி இருக்கு, 2030ல சுத்தமா கிடைக்காது கல்சட்டிங்கிற ஒரு பொருள்.
0: அப்ப அது வந்து நமக்கு வந்து தங்கத்தை விட மதிப்பு வாய்ந்ததா இருக்கும் இல்லையா அப்ப கல்சட்டி?
1: கண்டிப்பா உண்மைதான், சத்தியமாங்க. ஏன்னா தங்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டையுமே கிடைக்கும், ஆனா கல்சட்டிங்கிறது சத்தியமா 2030ல கிடைக்காது. ஒரு கல்சட்டிக்கு இன்னைக்கு அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு 1000 ரூபா அப்படின்னா 2030ல 1 லட்ச ரூபா கொடுத்த கூட அந்த கல்சட்டி கிடைக்காது, சத்தியமா கிடைக்காது.
0: இப்ப வந்து கல்ல நீங்க எடுத்துட்டு வந்துடுறீங்க, உளி கொண்டு ஒவ்வொருத்தரும் செய்வாங்க, வடிவங்கள் எப்படி நீங்க வெட்டி அதை எப்படி வந்து ப்ராசஸிங் அடுத்த லெவல் வரும்?
1: கல்லுல தான் நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. கல்லுல செஞ்சதுதான் போருக்கு எடுத்துட்டு போவாங்க. கல்லுதான் போர் ஆயுதம், கல்லுதான் குடியிருக்கிற வீடு, கல் குகை கற்காலம் சொல்லுவாங்க இல்லைங்களா. கல்லுல தான் வந்து நெருப்பும் கண்டுபிடிச்சாங்க. அப்படிங்கும் போது கல்லுலதான் சமையல் பாத்திரமும் செஞ்சாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அளவுகள் வந்து குடும்பமும் அதிகமா இருந்தது, நாம சாப்பிடக்கூடிய உணவுடைய அளவும் அதிகமா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த 50 வருஷம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே குறுகிருச்சு. கல்சட்டி அப்ப வாங்கினாவே மினிமம் 20 லிட்டர் வாங்குவாங்க. கல்சட்டி அப்பெல்லாம் இருக்கும், பழைய காலத்து கல்சட்டி எல்லாம் பாத்திருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 20 லிட்டர் வாங்கின கல்சட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் தான் வாங்குறாங்க.

0: பொருளை வந்து வடிவமைக்கிறோம். கல்லு வந்து நீங்க அடிக்கிறப்ப உடையாதா அந்த கல்லு?
1: சத்தியமா உடையாதுங்க. ஏன்னா 5 லிட்டர் கல்ச்சட்டி வாங்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கல்ச்சட்டி மட்டும் 5000 தடவை சுத்தியில் அடி வாங்கியிருக்கோம். 5 மணி நேரம் ஆகும் அந்த கல்ச்சட்டி செய்யறதுக்கு அவரு,
0: ஒரு கல்ச்சட்டி தயாரிக்கிறதுக்கு.
1: ஆமா ஆமாங்க ஆமாங்க. 5 லிட்டர் கல்ச்சட்டி அவரே உடைச்சு அவரே வந்து வடிவத்தை கொண்டு வந்து அதுக்கு வந்து காது வச்சு உள்ள நோண்டி மண்ணாரணும். அப்படின்னா காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா மத்தியானம் ஒரு 12 மணி 12:30 ஆயிருக்கும்.
0: அப்போ ஒரு கல்ச்சட்டி தயாரிக்க கிட்டத்தட்ட 6 நாள் நம்ம செலவு பண்ணணும்.
1: கண்டிப்பா
0: 6 நாள் இப்ப செலவு பண்றப்ப கிட்டத்தட்ட 5 லிட்டருக்காக நம்ம வந்து இவ்வளவு மெனக்கடுறோம். கடையில நாங்க வாங்குறப்ப அது ஃபுல்லா அப்படியே பாலிஷ் பண்ணி அப்படியே ரொம்ப பாக்குறதுக்கு அப்படியே கண் கவர் காட்சியா இருக்கு, அது எப்படி கொண்டு வரீங்க?
1: மேக்ஸிமம் ஆள் இல்ல, கையில செதுக்கிறதுக்கான ஆள் இப்ப இல்ல.
0: இல்ல
1: அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் தொழில விடக்கூடாது சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா லேத் மிஷின் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அது அவங்கள மாதிரியே நான் கல்லு உடைச்சு அவங்கள மாதிரி வடிவத்தை கொண்டு வந்து மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் பண்ணிடுவோம். பாலிஷ் போட்டோம்னா அது

0: சோப் மாதிரி இருக்கிற கல்லு வள வளன்னு நல்லா பினிஷிங்க ஒரு முழுமையான ஒரு பாத்திரமாவே தெரியும். அவங்க செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா கல்சட்டி அழகா இருக்காது, ஏன்னா யாரு பார்த்தாலுமே ஹேண்ட்மேடு அப்படின்னு சொல்லி அந்த கை கோத்தல் தெரியும் இருக்கும். ஆனா நாங்க வந்து கொஞ்சம் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு பாத்திரமாவே இருக்கும், சிஎன்சி மிஷின்ல செஞ்ச மாதிரியான ஒரு பாத்திரமா மாதிரி.
1: அதாவது இயந்திரத்துல பண்றப்ப அதற்குரிய ரகம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும், மக்களை கவரும் வகையில் அது வந்து இருக்கும் இல்லையா. ஒரு பொருள் அழகா இருக்குன்னா சரி இது கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால அழகுக்காகவும் சில காரியங்கள் நம்ம செய்ய தான் செய்யறோம்.
0: நம்ம பழைய அளவு செய்யும் போது பாத்தீங்கன்னா 5 லிட்டர் கழிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு 10 கிலோ இருக்குங்க. இப்ப 5 லிட்டர் கழிச்சிட்டு 10 கிலோ போட்டுலாம் யாரும் தூக்க மாட்டாங்க.
1: அவ்வளவு வெயிட் இருந்தா எங்க இருந்து தூக்கிட்டு போறது நம்ம?
0: அந்த காலத்துல வெயிட் தூக்கினாங்க, அந்த காலம்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி 10 கிலோ கட்டி தூக்கி சமையல் செஞ்சாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே 5 லிட்டர் கழிச்சிட்டு 10 கிலோ இல்லாம ஜஸ்ட் 4.5 கிலோ 5 கிலோ சைஸ்ல நான் இப்ப செஞ்சுட்டு
1: இருக்கிறேன்.
0: என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் மட்டும் தான் வேலை செய்யறாங்க. நான் என்னை சேர்த்து சொல்றேங்க, நானும் என்னுடைய மனைவி 2 பேரும் இந்த 2 லேபர்
1: அவ்வளவுதான்.
0: அவ்வளவு பெருசா எல்லாம் இந்த தொழில் யாருமே கத்துக்கிறதுக்கெல்லாம் யாரும் முன் வரலைங்க. அது வந்து காட்டல, ஏன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹார்ட் ஒர்க். டஸ்ட் அடிக்கும், கல்லு வந்து பிச்சுக்கிட்ட மேல மூஞ்சில அடிக்கும். ஏன்னா கையில செய்யறத விட வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல செய்யறது ரொம்ப கஷ்டமா.
1: ஆமா, அந்த அறுக்கிறப்பெல்லாம் அந்த துகள்கள் எல்லாம் பறந்து வரும், கீரல்கள் விழும், ரத்த காயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு.
0: ரத்த காயம் நிறைய கண்டிப்பா ஆகுங்க. அந்த டஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணிலையும் அந்த மூக்குலையும் ஏறிச்சுன்னா நைட் நாங்க மூச்சு விட முடியாது.
1: இப்ப அதுக்குரிய பாதுகாப்பு கவசம் எதுவும் நீங்க போட்டுக்க மாட்டீங்களா?
0: இல்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது. டஸ்ட்டுக்காகவும் கண்ணுக்காகவும் பார்த்தோம்னா ஒரு பொருளை வந்து கொண்டு வர முடியாது. இதை நாங்க மறந்துட்டு அந்த பொருளை செய்யறத நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படிங்கும் போது இது எங்களுக்கு பெருசா தெரியறது இல்ல, ஆனா நைட்டு படுக்க போகும்போதுதான் எங்களுக்கு கஷ்டமா தெரியும்.
1: எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தொழிலை நம்ம விரும்புறோமோ அந்த தொழில் மீது உள்ள பக்தியினால எத்துணை துன்பங்கள் வந்தாலும் நாங்க அதை வந்து தாங்கிக் கொள்வோம், ஆனாலும் மக்களுக்கு நாங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்றத பூபதி ஐயா வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காரு. சேலம் ஓமலூர் மேச்சேரியில தான் வந்து ஐயா இருக்காங்க. 83-00-89-36-82 மற்றொரு எண் 94-42-54-58-46 இந்த 2 தொலைபேசி எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் செய்து நல்ல தரமான கல் சட்டி வாங்கி ருசியான உணவை நம்ம குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்து நோயில்லா வாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை இத்துடன் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: உழைப்பின் மதிப்பை இதுவரை நமக்கு உணர்த்தி சென்றவர் சேலம் மேச்சேரி எம் பூபதி அவங்க. ஒரு கல்சட்டி உருவாக எத்தனை கைகள் உழைக்கின்றன, எத்தனை கனவுகள் அங்கு வடிக்கப்படுகின்றன. கல்லில் உயிர் ஊற்றி கைகளால் களை படைத்து பாரம்பரியத்தை தலைமுறைகளுக்கு கடத்தி வரும் ஒரு அற்புதமான கைவினை கலைஞர்களான இவர்களது வாழ்க்கை மேலும் சிறக்க வாழ்த்துவோம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹர்ட்ஸிலும் இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு மாலை மணி 4:28.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹர்ட்ஸிலும் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: ಇರುತ್ತಲ್ಲ,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டில் விவசாயிகளுக்கு தேவையான விதைகளின் இருப்பை உறுதி செய்யும் வகையில் 174,000 குவிண்டால் அளவிலான தேசிய விதை இருப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தொடர்பான தேசிய மாநாட்டின் இரண்டாவது நாளில் இன்று உரையாற்றிய அவர், இதுவரை 976,000 வேளாண் அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு அரசு திட்டங்களின் பயன்களை பெற விவசாயிகள் இனி தனித்தனி ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குறிப்பிட்டார். இம்மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டார். நாட்டில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி போதுமான அளவு இருப்பு உள்ளதாகவும், அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் முழு திறனுடன் இயங்கி வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இதுகுறித்து விளக்கம் அளித்த மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா, எல்பிஜி உற்பத்தி இதுவரை இல்லாத அளவாக நாளொன்றுக்கு 92,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்றார். தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் எபோலா வைரஸ் கண்டறியப்படவில்லை என்றும், சுகாதாரத்துறை சார்பில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் பயணிகள் பரிசோதனைக்கு பின் கண்காணிக்கப்படுவர் என்றார். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போதிய அளவு வெறிநோய் தடுப்பூசிகள் இருப்பு உள்ளதாகவும், இந்நோய் பாதித்த நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறந்த பணியாற்றியவர்கள் மற்றும் நிறுவனங்கள் தமிழக அரசின் விருதை பெற அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் தெரிவித்துள்ளார். 6 பிரிவுகளாக இவ்விருதுகள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும். அரியலூர் மாவட்ட பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் தமிழக அரசின் இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் வீனஸ் இணை இத்தாலி இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நன்மையும் தீமையும் மனிதர்களது அனுபவத்தாலும் சிந்தனையாலும் தீர்மானிக்கப்பட்டது. நன்மைக்கு மட்டுமே நம்மை திசை திருப்ப வேண்டும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

வாலோப நந்தவனம், சுங்கான்திடல், நாலுகால் மண்டபம், அரண்மனை பகுதிகள், திருவையாறு, கண்டியூர், நடுக்கடை, மேல திருப்பூந்துருத்தி, நடுக்காவேரி, திருவாலம்பொழில், விழார், நாஞ்சிக்கோட்டை, மாதாக்கோட்டை, காவேரி நகர், வங்கி ஊழியர் காலனி, ஈபி காலனி மற்றும் அதனை சுற்றுப்பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அதன் செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததா நாளைக்கு மின்தடை பற்றிய அறிவிப்பு. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையத்தில் சனிக்கிழமை தோறும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய கரந்தை, பள்ளி அக்ரஹாரம், பள்ளி ஏரி, திட்டை

0: நம்ம உடலுக்கு ஏத்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சனாலே நோய்கள் நம்மள நெருங்காதாங்க. கண்ணில பாக்குற உணவுகள்லாம் சாப்பிடாம நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துற உணவுகள் என்னன்னு தேடி சாப்பிடலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷனா மரிய ஷோலி அவர்கள்.
1: நாலடியார் வந்து ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு, உடம்புக்கு உண்டான உண்ணல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒவ்வொருவரோட உடலுக்கு ஏற்ற உணவை நம்ம தேர்ந்தெடுத்து அதை தான் வந்து நம்ம சாப்பிட வேணும். அப்படி நம்ம பிரிச்சோம்னா வாத உடம்பு, பித்த உடம்பு, கபம் உடம்பு, இத அப்படி நம்ம மூணா பிரிக்கலாம். இப்ப வாத உடம்பு இருக்கவங்க என்ன மாதிரியான குறிகுணங்களோட இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க ரொம்ப ஒல்லியா, அதாவது மெலிந்த உடல்ல இருப்பாங்க. தோல் வந்து ரொம்ப உலர்ந்த தோலா இருக்கும். தூக்கம் இல்லாம இருப்பாங்க. இவங்க எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கஞ்சி, காய்கறி சூப் வந்து அவங்க எடுத்துக்கலாம், வேக வைத்த காய்கறிகள் இதெல்லாம் அவங்க அதிகமா எடுத்துக்கலாம் தங்களோட உணவுல. தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள்னு பார்த்தோம்னா, குளிர்ந்த உணவுகள் எல்லாத்தையும் இவங்க தவிர்த்துடலாம். பித்த உடம்பு இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, சூடு வந்து அவங்க உடம்புல அதிகமா இருக்கும், கோபம் வந்து அவங்களுக்கு அதிகமா வரும். இவங்க குளிர்ச்சியுள்ள உணவுகள் இவங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டா வெள்ளரிக்காய், தர்பூசணி, மோர், பழங்கள் இதெல்லாம் அவங்க அதிகமா எடுத்துக்கலாம். இவங்க தவிர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, காரமுள்ள உணவுகள், அப்புறம் அந்த எண்ணெயில பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் வந்து இவங்க தவிர்த்துக்கலாம். கபம் உடம்பு இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, உடல் எடை வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும், சோம்பல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவங்க எடுத்துக்க வேண்டிய உணவுப் பொருட்கள், கார உணவு வகைகள் இவங்க அதிகமா எடுத்துக்கலாம். மிளகு ரசம், இஞ்சி டீ, கம்பு, இந்த மாதிரி உணவுப் பொருட்களை இவங்க எடுத்துக்கலாம். இவங்க தவிர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, இனிப்பு, எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் அவங்க தவிர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம தர வேணும். இதே இளைஞர்களுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட்டும் புரதமும் ரெண்டும் சமநிலையா இருக்கிற உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும். முதியவர்களுக்குன்னு பார்த்தோம்னா, எளிதில் வந்து செரிக்கக்கூடிய உணவா நம்ம எடுத்துக்கணும். கஞ்சி, சூப்பு, ஜூசஸ், வேக வைத்த காய்கறிகள் இந்த மாதிரி வந்து முதியவர்களுக்கு கொடுக்கலாம். இப்ப நம்ம உணவை எப்படி எடுத்துக்கணும், உணவு வந்து நம்மளுக்கு வயிற்றுல 50% உணவாகவும், 25% தண்ணியும், மீதி இருக்கிற 25% காலி வயிறாவும் நம்ம வச்சிருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து செரிமானத்துக்கு அது உதவியா இருக்கும். நம்ம எடுத்துக்கிற உணவை நம்ம மெதுவா 20-30 தடவை மென்னி பொறுமையா தான் சாப்பிடணும். சரியான நேரத்துல நம்ம சரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து எவ்வளவு உணவு நம்ம உட்கொள்ள வேண்டும்ன்றத பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கு, தீ அளவு அன்றி தெரியான். இந்த தீ அளவு அன்றி தெரியான்னு என்னன்னா, நம்மோட வயிற்றுல ஜீரண தீ, அதாவது நம்ம செரிமான தீ எவ்வளவு இருக்குன்றது தெரிஞ்சிட்டு அதற்கு ஏற்றது போலதான் நம்ம உணவை வந்து உட்கொள்ள வேண்டும்.
0: ஒவ்வொருவருடைய உடலுக்கு ஏற்ற உணவு என்னன்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் எஸ் லக்ஷனா மரிய ஷேர்லி அவர்கள்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். தமிழ்நாடு அரசு தொழில் நிறுவனங்கள் மற்றும் பணியாளர்களிடையே தொழில் நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கத்தில் தொழில் நல்லுறவை மேம்படுத்தும் பேணி பாதுகாக்கும் வகையில் பணியில் சிறந்து விளங்கக்கூடிய நிர்வாகத்தினர் மற்றும் தொழிற்சங்க அமைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கும் வகையில் தொழில் நல்லுறவு பரிசு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழே முதல் மற்றும் இரண்டாம் பரிசு பெறுபவர்களுக்கு கேடயம் பரிசு தொகை தகுதி சான்றிதழ்களும் வழங்கப்படும். தமிழ்நாடு அரசோட தொழிலாளர் துறை வாயிலாக வழங்க இருக்கக்கூடிய 2021 ஆண்டு முதல் 2024 ஆண்டுக்கான தொழில் நல்லுறவு விருதுக்கு நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் April 30 அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விண்ணப்பிக்கிற காலத்தை July 31 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்களை தொழிலாளர் துறையின் வலைதளத்தில் labor.tn.gov.in என்ற வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தை நேரில் அணுகியும் விண்ணப்பங்களை பெற்று நிறைவு செய்து விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு

0: ஹீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ, அங்க இருக்கிற நாட்டிலயும் பக்கத்துல இருக்கிற யுகாண்டா நாட்டிலயும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. WHO-னால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட், இந்த இரு நாடுகள்ல இருந்து வர பேஷண்ட்ஸை வந்து நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா, அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் நாங்க ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சீ போர்ட்ஸ் அங்கேயும் நாங்க அந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி இந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸ் இது வரைக்கும் இல்லை.
2: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளில் இருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் கூறினார்.

0: உள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேகா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்கி, சிச்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், சுகாதாரம் என 5 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்கள் இருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆர்ஆர்குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் ஹாய் ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம்சியாமி தலா 1 கோல் அடித்தனா். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட்

0: போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கடலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ப. இளஞ்செழியன்.
1: கடலூர் மாவட்டத்தில் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய அரசு நாடு முழுவதும் உள்ள புகழ்பெற்ற நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை வழங்குவதற்காக பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தை PIMS அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், இத்திட்டமானது மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறன், நடைமுறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டம் முக்கிய அம்சமாக மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 9,000 வழங்கப்படுகிறது என்றும், மேலும் ஒருமுறை சேர்க்கை நிதியும் வழங்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்களில் 6 அல்லது 9 மாத கால இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. தொழில்துறை அனுபவம், திறன் மேம்பாடு மற்றும் இன்டர்ன்ஷிப் காலத்தில் காப்பீட்டு பாதுகாப்பும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 25 வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். முழு நேர வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள், இத்திட்டத்திற்கு தகுதி உடையவர்கள், குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு மேல் படித்தவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். இதில் ITI மாணவர்கள், டிப்ளமோ பயிலும் மாணவர்கள், இளங்கலை முதுகலை மாணவர்கள், பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் இறுதி ஆண்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், ITI மேல்நிலை பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் மேம்பாடு மையங்களில் பயிலும் மாணவர்கள் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மை பாரத் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களை மாவட்ட இளைஞர் அலுவலர் மேரா யுவ பாரத் என்ற அலைபேசியின் 9944990993 அவர்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையங்களில் கடலூர், கடலூர் மகளிர், சிதம்பரம், காட்டுமலார் கோவில், மங்களூர், நெய்வேலி மற்றும் வேப்பூர் ஆகிய 7 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 16 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 2026ஆம் ஆண்டு பயிற்சியாளர்கள் சேர்க்கை இணைய வழி கலந்தாய்வு மூலம் நடைபெற உள்ளது. இதற்காக HDTPS.skilltraining.tn.gov என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவ மாணவியர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள தொழிற்பிரிவு விவரங்கள் அறிய இணையதளத்தினை பார்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாணவர்களின் விண்ணப்பங்கள் அடிப்படையில் மதிப்பெண் தர வரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ₹780 உதவித்தொகை மற்றும் விலையில்லா மிதிவண்டி, புத்தகம், காலணி, சீருடை, வரைபட கருவிகள் ஆகியவை வழங்கப்படுகிறது. மேலும் அரசு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் ₹1,000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மாறிவரும் தொழிற்சாலைகளின் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு முன்னணி தனியார் நிறுவனங்களுடன் 4.0 இணைந்து தொழில்நுட்ப மையங்களாக உயர்த்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பயிற்சியின் போதே பிரபல தொழில் நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் உதவி தொகையுடன் வழங்கப்படும். பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு பிரபல தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரப்படும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 3/6/2026. மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களுடன் மேற்கண்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம்

0: கடலூர் ஆகிய இடங்களில் உள்ள சேர்க்கை உதவி மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹50. மேலும் விவரங்களுக்கு 0414229023 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இணையதள வழியிலான கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: கடலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ப. இளஞ்செழியன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு 1 உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் பி டி ஆர் திவாரி, இதற்கான

0: வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், மனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் நடத்திய சோதனையின்போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டிலிருந்து 7000-க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திர குமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திர குமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகிஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன்

0: போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: உழவர் உலகம்
1: எல்லாம் பொன்மொழிக்கச் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் வி ராஜசேகர் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில் புதுக்கோட்டை மாவட்டம்னு பேரை கேட்டோட்டியுமே புதுக்கோட்டைக்கு வேளாண்மைக்கு என்ன சம்பந்தம்னு பார்க்கும் பொழுது, புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன்ல பயறு வகைகளுடைய தலைமையகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்பன் தேசிய பயறு வகை ஆராய்ச்சி மையம் இருக்கு. இங்க உளுந்து, பாசி பயிறு, துவர, இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பயறு வகைகளையும் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நம்ம உழவர் பெருமக்கள் பாரம்பரிய நெல் எங்கேயாச்சும் இடுக்கா அப்படின்னு தேடுதல்ல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல குள்ளக்காறு, பூங்காறு, கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, ஜீரக சம்பா இப்படின்னு மருத்துவ குணம் நிறைஞ்ச பாரம்பரிய நெல் ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யக்கூடிய வேளாண் பெருமக்கள் ஒரு புறம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேளாண்மை ஆராய்ச்சி கல்வி நிறுவனம் குடுமியான் மலையில இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக வேளாண்மை அறிவியல் நிலையம் புதுக்கோட்டையில இருக்கு. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல நெல்லுக்கு அடுத்தபடியா நிலக்கடலை, மக்காச்சோளம், உளுந்து இதத்தான் மானாவாரியா அவங்க பயிரிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நம்ம இந்த நேரத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தென்னை மிளகு சாகுபடியை செஞ்சுக்கிட்டு தேங்காய் சார்ந்த மதிப்பு கூட்டல் தொழில செஞ்சுட்டு வரக்கூடிய உழவர் பெருமக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில கிட்டத்தட்ட 100 ஏக்கர்ல மரங்கள் சாகுபடி. அவர்கிட்ட இல்லாத மரங்களே இல்லைன்னு கூட நாம சொல்லலாம். அனைத்து வகையான மரங்களையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு நட்டு பராமரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் சொட்டு நீர் பாசன முறையில நீர் சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோடு கூடவே கோழின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1-2 இல்லைங்க, 20,000 கோழி. அதுலேயும் நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி ரெண்டுமே வளர்க்குறாங்களாம். மாடு எடுத்துக்கிட்டோம்னா 4-5 இருக்கு. அதுலேயும் நாட்டு மாடு, ஜெர்சி மாடு இப்படி இருக்குதான். ஆக மொத்தத்தில் இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பழமையான தொழில்நுட்ப நடைமுறைகளை புதுமையோடு இணைச்சி நாம் வேளாண்மை செய்யும் பொழுது கண்டிப்பாக குறைஞ்ச செலவில் குறைஞ்ச ஆட்களை பயன்படுத்தி குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி அதிகமான வருமானம் எடுக்கலாம் வேளாண்மையிலையும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக தன்னுடைய வேளாண் தொழிலை ஒருங்கிணைந்த முறையில் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பப்பா கேட்கவே நமக்கு காது குளிருதில்ல. அவருடைய அனுபவத்தை கேட்டால் எப்படி இருக்கும் நமக்கு, கேட்டு தெரிஞ்சுக்குவாங்களா?
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கிறவர் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் வி. ராஜசேகர ஐயா அவர்கள். ஐயா வந்து ஒரு 35 வருடம் தொடர்ந்து விவசாயம்

0: எழுதிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லை, இயற்கை விவசாயி, அவரே அவருடைய நிலத்தில் கோழி பண்ணை வச்சுருக்காங்க, மரங்கள் வச்சுருக்காங்க, பண்ணைக்கொட்டை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மாடுகளையும் பராமரிச்சுட்டு வர்றாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு இயற்கை விவசாயினா கட்டாயமாக மாடுகள் இருக்கணும், அப்புறம் வந்து மழை நீரை சேகரிக்கணும், மரங்கள் இருக்கணும். ஏன்னா எல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு பண்ணையாக அமையும், அப்போ தான் ஒரு இயற்கை விவசாயம் மேற்கொள்ள வசதியாக இருக்கும். இன்றைக்கி ஐயாவை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். நேயர்களாக ஐயா, உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு இருந்த விவசாயத்தை தொடர்ந்து செய்கிறீங்களா, இல்லை நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிங்களா? இங்கே
1: நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு.
0: என்ன துறை?
1: மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எனக்கு விவசாயத்து மேலே இருந்த ஒரு ஈர்ப்புனால அப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நானே தான் விவசாயத்துக்கு வந்து விவசாயத்தை செஞ்சிட்ருக்கேன்.
0: எந்த கல்லூரியில் படிச்சிங்க?
1: அண்ணாமலை பாலிடெக்னிக், செட்டிநாடு.
0: அப்போ கல்லூரி பருவம்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும், மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. இந்த விவசாயங்கிறது, அதுவும் அப்பா வந்து ஒரு அரசு ஊழியருங்கிறதுனால, ஏன்னா தம்பி ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமல், ஏதாவது அரசு அதிகாரியானா அது பாட்டுக்கு மாதம் மாதம் நிரந்தர வருமானம் வரும், நீ பாட்டுக்கு இந்த விவசாயத்தில் போய் ரொம்ப கஷ்டப்படுவிய அப்படின்னு ஏதாவது மறுத்து பேசினாரா?
1: நிச்சயமாக எங்கள் அப்பா வந்து விஆர்எஸ் கொடுத்துட்றேன், நீ வேலைக்கு வந்துருன்னே சொன்னாங்க. இதெல்லாம் உதறிட்டு விவசாயத்து மேலே இருந்த ஒரு ஈடுபாட்டால் விவசாயத்துக்கு வந்தேன். அதில் அந்த உலகம் வந்து பசுமையாக இருக்கணும், நல்லா இருக்கணுன்ற அந்த நோக்கம் வேறு, புது நோக்கம்.
0: சரிங்க, எப்போ வந்து உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு?
1: படித்து முடிச்சுட்டு நான் சென்னையில் வந்து அப்ரண்டிஸாக வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் இந்த சூழ்நிலை, அந்த நகரத்தோட வேலை பழு அமைப்பு, அது இல்லாமல் இன்னொருத்தங்கள்ட்ட நம்ம வேலை ஆக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு நம்மளுக்கு ஒத்து வராது. நம்மளோட சிந்தனையில் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை உடனே செய்யணும், அந்த மாதிரி ஒரு நோக்கம். அது வந்து விவசாயம் சொன்ன மாதிரி என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றது நம்மளுக்கானது வந்து விவசாயத்தில் தான் சரியாக இருக்கும். அதனால் அதில் செஞ்சால் அதிலே வந்துட்டு அன்றைக்கி ஒரு 30-40 வருஷமாக அதில் இருக்கேன், இன்னும் இருக்கேன்.
0: சரிங்க, கட்டாயமாக வாழ்த்துக்கள். ஐயா, இப்போ நீங்கள் விவசாயம் ஆரம்பித்த உடனே நிலங்கள்லாம் ஏற்கனவே அப்பா வாங்கி போட்டிருந்தாரா? எப்படி நிலங்கள் வாங்கினீங்க? அந்த தொடக்காலத்தை பற்றி சொல்லுங்கள்.
1: நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு வருஷம் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வாங்கி பண்ணாதான்.
0: சரிங்க, தொடக்க காலத்தில் எப்படி இயற்கை விவசாயம் பண்ணீங்களா, இல்லை
1: ரசாயன உரம் தான் பயன்படுத்தி எல்லாம் பண்ணோம்? அப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது வந்து 84-85 அந்த ஏரியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட யார்கிட்டையும் டிராக்டர் கிடையாது, எல்லாம் மாடு அது மாதிரி தான் வச்சு இது பண்ணாங்க. நாங்கள் அப்போவே வந்து இந்த மாதிரி மாடனாக விவசாயம் பண்ணணுன்றது நோக்கம் ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து விவசாயத்தில் வந்து ஆள்லாம் இல்லாமல் நவீனமாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனை நிறையா உண்டு. அப்போவே நாங்கள் வந்து ஒத்த நாற்று 2 கிலோ 3 கிலோ குப்பையை மட்டாத்தி அதிலே விதைச்சி நாற்று பிடுங்கிறதுக்கு ஆள் சிரமமாக இருக்குன்னு சொல்லி நாங்களே 15 நாள் இது பண்ணி அது மாதிரி தூய்மையான முயற்சியில் எங்களோட சிந்தனையிலே செயல்படுத்தி நாங்களே போட்டோம்.
0: அப்போ உங்களை பார்த்து இல்லையா அது ராஜசேகரா, நீ பாட்டுக்கு ஆளே இல்லாமல் விவசாயம் பண்ணுறன்றன்னு யாராவது சொன்னாங்களா?
1: இல்லை, அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வேலை பார்த்த காலத்தில் வந்து விவசாயத்து மேலே மக்களுக்கும் ஒரு பிரியம் இருந்துச்சு, விவசாய விலை வந்து மதிச்சாங்க, அவங்களும் வந்து வேலை பார்த்தாங்க, நம்மளும் அதோட கூட வேலை வைப்போம், அதில் ஒரு ஈடுபாடு இருந்து பிடிப்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு மக்களோட மனநிலை மாறி போச்சு, யாருமே விவசாயத்தை வந்து பார்க்கணும் செய்யணுன்ற நிலை மாறி போய் எங்கேயோ வேலைக்கு போகிறோமா சம்பளம் வாங்குறோமான்ற மனநிலைக்கு இன்னைக்கு கிராமத்திலே வந்துருச்சு, யாரும் விவசாயத்தை விரும்ப மாட்டேன்றாங்க. அதனால் காலவட்டத்தில் மாறினதுனால இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், சரி அதுக்காக நம்ம விவசாயத்தை விட்டு வெளியே வர முடியாது, அதுக்காக மரமாக வச்சுட்டேன், எல்லா மரமும் வச்சுருக்கேன், சந்தனம் வச்சுருக்கேன், வேங்கு வச்சுருக்கேன், இழுப்பு வச்சுருக்கேன், நாவல் வச்சுருக்கேன்.
0: மொத்தம் எத்தனை வகையான மரங்கள் இருக்குங்க அவங்களுடைய நிலத்தில்?
1: அதாவது எங்கெங்க நான் போகிறேனோ அங்கெல்லாம் அந்த மரம் வாங்கிட்டு வந்து நான் வச்சுருவேன், என்னோடய குணம். அதே போல் நம்ம நாட்டு மரங்கள் ரொம்ப அழிஞ்சு போச்சு, அந்த மரம்லாம் தேடிட்டுருக்கேன் கிடைக்கல. தேத்தாங்கொட்டைன்னு ஒரு மரம் இருக்குது, அது வந்து வாட்டர் ப்யூரிஃபையர். நீங்கள் வந்து அந்த காலத்தில் குளத்தில் தண்ணி பிடிச்சி அந்த கொட்டையை வந்து அந்த தூரில் தேய்ச்சிட்டு வச்சாங்கன்னா நீங்கள் கலங்கின தண்ணி வச்சா கூட தெளிவாயிரும்,
0: தெளிவாயிரும்.
1: அதாவது இயற்கையான ப்யூரிஃபையர். அந்த மரம் நான் கோயம்புத்தூரில் இருக்க அந்த மர இதில் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவங்க விதை விழுகலாம் விழுந்தா தரேன்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த அழிஞ்சு போகிற மரம்லாம் கொண்டு வரணுன்றது என்னோட விருப்பம், அதுக்கான முயற்சியும் எடுத்துகிட்டு ஒரே இதை கொண்டாந்து வச்சுருவேன்.
0: இப்போ எத்தனை ஏக்கரில் நீங்கள் மரங்கள் வச்சுருக்கீங்க?
1: மொத்தம் ஒரு 100 ஏக்கர் வச்சுருக்கேன். 100 ஏக்கருமே எல்லாமே மரம் தான். மற்ற விவசாயம் வந்து இன்றைக்கி பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை இல்லை, இப்போ உற்பத்தி ஜாஸ்தியாக போச்சு. அதனால் மரமாக வச்சுட்டேன். மரம் வச்சா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நம்ம மண் சரியாக இருக்கும், மண் வளமாகிடும். ரெண்டாவது ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிறு அந்த குருவி, காக்கா, குரங்கு, மயில் எந்த உலகங்களுக்கு இன்றைக்கி வந்து உணவே இல்லை, காடு இல்லை, காடை அழிச்சிட்டோம், காடு இல்லை. அது எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரையும் எல்லாம் யூக்கலிப்டஸாக போட்டு விலங்கு எல்லாத்தையும் வளர்த்தி விட்டாங்க. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கெல்லாம் ஒரு ஊழிடம் வச்சுட்டு நான் விவசாயம் பண்ணுறேன்னா இல்லையா, எல்லாம் மரமாக வச்சுருக்கேன், எல்லா மரமும் வச்சுருக்கேன், எல்லா விலங்கும் என்கிட்ட தான் இருக்குது.
0: சாகுபடியாக செய்யலை மரங்களை?
1: சாகுபடியாக செய்யலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்தனமெல்லாம் வந்து 40 வருஷம் 50 வருஷம் விட்டுறோம். அதனால் வந்து நம்ம விட்ட மாட்டோம், நம்ம பேரப்பிள்ளையே யாரை தான் விட்ட போகிறாங்க. அதே போல் ரெட் சாண்டல் வச்சுருக்கேன், அதெல்லாம் ரொம்ப நீண்ட காலம் உள்ள மரம். அதனால் அதெல்லாம் வந்துட்டு அடிச்சுக்கலாம்.

0: சவுக்கும் வச்சுருக்கேன். சவுக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு தான் விட்டு அந்த என்னோடய ரெகுலர் இன்கம்க்காக வச்சுருக்கேன். அதே கோழி பண்ணை வச்சுருக்கேன், அதில் வந்து இதை வச்சு நான் நிர்வாகம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான்.
1: சரிங்க, சந்தனம் வைக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தினுடைய அனுமதி
0: இல்லை
1: பெறணும்னு சொல்கிறாங்களாங்க, அது எப்படிங்க?
0: அது வந்து ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ அது மாதிரி அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் லேண்டில் நீங்கள் சந்தனம் வச்சுக்கலாம், நம்ம வீட்டு அது ரைட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்டு, சந்தன மரம் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சதை வந்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் அவ்வளோதான். அதே போல் வெட்டுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெட்டி கவர்மெண்ட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே விற்று கொடுத்துருவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறது சிரமம் இல்லை. அதனால் சந்தன மரம் எல்லாரும் வைக்கணும், வைங்க,
1: வைங்க, அரசுக்கு தகவல் கொடுங்க,
0: தகவல் மட்டும் சொல்லிடுங்க.
1: அவங்களே மார்க்கெட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்க
0: மார்க்கெட்டு
1: மார்க்கெட்டுக்கு அலைய வேண்டியது.
0: அழிய வேண்டியதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தன மரம் வந்து உலகத்தை பொறுத்தவரையும் இந்தியாவில் தான் வந்து வேளாண்மைக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு நாடு, என்வாயர்மெண்ட்டும் அது மாதிரி இருக்கும். மற்ற அமெரிக்காவட்டும் ஜப்பான் ஆகட்டும் அவங்களாம் இன்ஜினியரிங் அந்த மாதிரி டெக்னாலஜியில் உள்ளவங்க. நம்ம இந்தியா ஒன்று தான் உணவுப் பொருள், உணவு சம்பந்தமானது, எது இல்லாமல் இருந்தாலும் உணவு இல்லாமல் இருக்கவே முடியாது. நம்ம அதை ஒன்று மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணால் உலகத்தை இன்னைக்கு வல்லரசாக்கிடலாம். அதனால் வந்து நம்ம வேளாண்மையும் விவசாய பொருள்களையும் முன்னிறுத்தி இந்தியா முன்னேறினா உலகத்தை ஆண்டலாம். எல்லாம் நம்மள்கிட்ட தான் இருக்கு.
1: அழகுங்க. ஐயா, இப்போ நீங்கள் மரங்கள் நிறையா வச்சிருக்கிறதுனால நிறைய பறவைகள் வர ஆரம்பிச்சிருக்குமேங்க,
0: ஆமாம்.
1: உங்களுடைய சோலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன்.
0: ஆமாம், எல்லாம் இருக்குது. என்ன சொல்கிறேன், இல்லை குரங்கு கூட வச்சுருக்கேன். குரங்குக்கு தண்ணி கூட நான் அந்த மோட்ரு தண்ணி குளத்தில் எல்லாம் இல்லை, மோட்ரு போட்டு குரங்கு மயில் வந்து டெய்லி வந்து நிற்கும். நான் ஒரு நாள் மோட்ரு போடலனால அந்த இடத்துல வந்து கத்துறப்போ சங்கடமாக இருக்கும். அதனால் நான் மோட்ரு போட்டு விவசாயம் பார்த்துருந்தோம் இல்லையா, மயிலுக்காவது தண்ணியோட மயில் குரங்கு எல்லாமே இருக்குன்ட்டு.
1: சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் இதோட சேர்த்து பண்ணைக்குட்டை வச்சுருக்கீங்க, பண்ணைக்குட்டையில் போய் அந்த குரங்கு குடிக்காதா?
0: இல்லை பண்ணைக்குட்டைனா அது ஏரியா ரொம்ப தூரமாக இருக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, குரங்குகளுக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக தாங்காது. பண்ணைக்குட்டைன்ற ஒரு வயலில் சென்ட்ரில் வச்சுருப்போம், மரம் சார்ந்த இடம், அதுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் வந்துட்டு போகிறது ஈஸியாக இருக்குன்னு இல்லை, அந்த மாதிரி கஷ்டம்.
1: ஐயா, பண்ணைக்குட்டை அமைக்கிறதுனால என்னென்ன பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும்?
0: பண்ணைக்குட்டையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும், ஒன்று. மழை நீர் வந்து வேஸ்ட்டாக போகாது. ரெண்டு, 4-5 கேன்னு வச்சுருக்கேன். 5 கேனிக்கு எனக்கு வந்து தண்ணீர், இன்னமும் சித்திரை மாதம் இன்னும் எனக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேணி விடும், 5 HP மோட்ரு. இன்னமும் அது இல்லாமல் எங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பாறை நிறைந்த ஏரியா. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, தண்ணியோட சோர்ஸ் ரொம்ப குறைச்சி, அது மழை நீரை வந்து வேஸ்ட்டாக பண்ணாமல் இது மாதிரி சேர்த்து வச்சுருந்தா நம்ம என்றைக்கும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னும் சொல்கிறேன், நான் 10 கசம் தான் வச்சுருக்கேன், 30 அடி தான், 30லேருந்து 35 அடி தான் என்னோடய கேணியோட ஆழமே, ரொம்பவும் கிடையாது. 100 அடி 150 அடிலாம் வட்டில,
1: அதுலேயே 4 மணி நேரம் ஓடும்.
0: 4 மணி நேரம் சித்திரை மாதத்துலேயே ஓடும். எனக்கு
1: தண்ணி சுவையாக இருக்குமாங்க,
0: உப்பு இல்லாமல் இருக்கும். அது இன்னொன்று, மரமே வந்து நான் சொட்டு நீரில் அதை போட்டு தான் வளர்க்குறேன்.
1: அப்படிங்களா?
0: சுவிட்ச் மட்டும் தான் நான் போடுவேன், அங்கங்கே மரத்துலேயே ஊற்றுற மாதிரியே சொட்டு நீர் பைப்பே செட் பண்ணி வச்சுருக்கேன்.
1: சரிங்க, சிறப்பு. அதுக்கெல்லாம் எப்படிங்க முன்னாடியே திட்டமிட்டுட்டிங்களா, இந்தந்த இடத்துல தான் மரம் வைக்கணும், இதுக்கு இப்படி சொட்டு நீர் பாசனம்னு? இல்லை மரத்தெல்லாம் நட்டப்படுது ஊற்றுறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுக்கு அதுக்கப்புறம் வேணால் சொட்டு நீர் பாசனத்துக்கு?
0: இல்லை சார், சொட்டு நீர் பாசனம் பைப்பு கம்ப்ளீட்டாக இழுத்துருவேன். இழுத்ததுக்கப்புறம் எந்த இடத்துல எங்கே மரம் கிடைக்குதோ, எங்கே இது கிடைக்குதோ, திருமணம் எல்லா இடத்துலையும் இப்போ மரம் கொடுக்குறாங்க. போகிற இடத்துலலாம் வாங்குற மரத்தை அப்படியே கொண்டாந்து அப்படி அப்படியே வச்சிடறது.
1: ஐயோ, இப்போ எந்தெந்த மரத்தை இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது முறை இருக்கா? அது ஏதாவது இருந்தால் எங்களுடைய நேரில்
0: சார், மரம் வந்து இயற்கையாகவே வளர்ந்துடும், பாறையில் கூட மரம் வளரும். மரம் வளர்க்கின்ற மனசு இருந்தால் போதும் ஒன்று. ஃபர்ஸ்ட் இன்னொன்று வந்து, நீங்கள் கேப் விட்டு தென்னை மரம் வைக்கிறோம்னா தேர் ஓடுற அளவுக்கு அகலம் இருக்கணும். அதெல்லாம் அந்த காலத்தில் இடம் இருந்துச்சு, எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ குறுகிய காடு உருவாக்கலாம், எவ்வளோ சின்ன பாயிண்டில் வந்து நிறையா மரம் வைக்கலான்ற கான்செப்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி இடம் பற்றாக்குறையும் ஜாஸ்தியாகிடுச்சு, இடத்தோட தேவைகள் அந்த மாதிரிச்சு. அது மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ வச்சுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. மரத்தை பற்றி ஒன்றும் இதே கிடையாது,
1: அது வளர்ந்துக்கும்,
0: அது வளர்ந்துடும். நம்ம வளர்க்க வேண்டாம், அது வளர்ந்துடும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுவே சிறப்பாக இருக்கும்.
1: ஏன்னா நம்மளே பார்க்குறோம், நிறையா வீடுகள்லேயே வளர்ந்துருக்கு, சிவத்துலேருந்து முட்டிக்கிட்டு வருது. அது
0: மட்டும் சொல்கிறோம், பாறையிலேயே மரம் வளரும், நம்ம தொந்தரவு பண்ண மாதிரி அது எங்கேயும் வளர்ந்துடும், ஒன்றும் தொந்தரவு.
1: சரிங்க, இது மட்டும் இல்லாமல் கோழி பண்ணை வச்சுருக்கீங்க, என்ன கோழிகள் வளர்க்குறீங்க, அது எப்படி பெரிய லெவலில் செய்யறீங்களா இல்லை நம்ம நாட்டுக்கோழி மாதிரி சும்மா?
0: நான் பெரிய லெவலில் தான் செய்கிறேன், 20,000 கோழி வச்சுருக்கேன், பிராய்லர் கோழி வச்சுருக்கேன், நாட்டுக்கோழியும் வச்சுருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் முக்கியம், நான் இவ்வளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிச்சயமாக.
1: நம்ம விவசாயமும் பண்ணலன்றீங்க, அப்புறம் நம்மளுக்கு வருமானம் வேணும்,
0: ஜெயிக்க முடியாது. அதனால கோழி பண்ணையும் வச்சுருக்கேன், அதுக்காக வந்து நான் முற்றிலும் அதை விட்டு வெளியும் வரல, நாட்டுக்கோழியும் வச்சுருக்கேன்.
1: சரிங்க, நீங்கள் பிராய்லர் வளர்க்கும் போது அது அறிவியல் முறைப்படி நீங்கள் அதுக்கு லைட்டு போடலாம், தீவனம் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த நாட்டுக்குள்ளே வளர்க்குறது நீங்கள் உடனே விட்டுனீங்கன்னா
0: என்னது, தோட்டத்தை சுற்றி தானே எல்லாமே இயற்கையாக இருக்குது, நொட்டு மரம் அவ்வளோ இருக்குது. நொட்டு வயலில் விழுகிற செத்தே வந்து 2 அடிக்கு மேலே இருக்கும், அந்த செத்தை விழுந்து மண்ணை வந்து 2 அடிக்கு மேலே இருக்கும், மெத்து மெத்துன்னு இருக்கும். வயலில் நடந்ததுனால அந்த உணர்வு தெரியும், மெத்து மெத்துன்னு இருக்கும். ஸோ அதில் வர கரையான் மண்புழு நிறையா, பெருமை கம்பஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால மண்புழு நிறையா இருக்கேன் வயலில், அந்த கரையான் அதெல்லாம் தின்னு அதுவே வளர்ந்து. நான் நாட்டுக்கோழிக்கு எந்த தீனியும் போகிறதில்ல, ஓப்பனாக விட்டுரும், போயிட்டு சாயங்காலம் வந்து மரத்தில் உடச்சிக்கும், நான் அடைக்கிறதும் இல்லை,
1: அடைக்கிறதும் இல்லை,
0: அடைக்கிறது இல்லை. மரத்தில் புளிய மரத்தில் மேலே ஏறி உட்காந்துக்கும், வெயில் நாளத்தில் போயிடும், இதாக இருந்ததுன்னா தண்ணி அங்கேயும் குடிச்சிட்டு அது பண்ணிடும். நான் அது தனியாக நிறுவனம் பண்ணுறதில்ல.
1: சரிங்க அப்படின்னு பார்த்தா நாட்டுக்குள்ளேயே

0: வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படி பிடிப்பீங்க? அது பாட்டுக்கு மரத்துக்கு மேலே ஆயிடும்.
1: அது பிடிச்சிக்கலாம், அது பிடிக்கிற பெரிய விஷயம் இல்லை, அது
0: பெரிய
1: பிடிச்சிடலாம்.
0: விஷயம்.
1: அது இல்லாமல் கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் இந்த திருவிழா தேவை மாரியம்மன் கோயில் திருவிழா அது இதெல்லாம் இருக்கும். அப்போ லோக்கல்லே பிடிச்சி லோக்கல்லே பண்ணிடுவோம். நாங்கள் பெருசாக அதை பண்ணி பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது, மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டு போகணுன்ற கட்டாயம் கிடையாது, லோக்கல்லே பண்ணிடுவோம். அது இல்லாமல் நாட்டுக்கோழிக்கு வந்து நிறைய மார்க்கெட் இருக்குது, ரேட்டு நல்ல ரேட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 600 ரூபா 700 ரூபா வரையும் வாங்குறாங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
0: இப்போ இந்த பிராய்லர் கோழி அந்த வளர்ப்பு எத்தனை வருடங்களாக பண்ணிட்டு வரீங்க? அது
1: அது
0: எப்படி
1: ஒரு
0: பராமரிக்கணும்? அது ஒருத்தர் தொடங்கணும்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன, அதை பற்றி சொல்லிடுங்க.
1: தொடங்கலாம். நீங்கள் வந்து என்னென்னா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி கொட்டாயெல்லாம் போட்டு ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டாம். குறைஞ்ச செலவில் கொட்டாய் போட்டு குறைஞ்சதை ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போட்டு அதில் உங்களுக்கு அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் அதை பெருசாக டெவலப் பண்ணிங்க. கொட்டாய் மற்றதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அதிக செலவு பண்ணிடக்கூடாது, ஏன்னா அதை எடுக்கிறது ரொம்ப நாள் ஆயிரும். அதனால் வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரொம்ப சீப்பான மெட்டீரியல்லாம் கிடைக்கிது ரூஃபிங் போடுறதுக்கு. அதை யூஸ் பண்ணி நம்மள்கிட்ட இருக்கிற லோக்கலில் கிடக்கிற மெட்டீரியல் மரம் அந்த மாதிரி மெட்டீரியலில் எவ்வளோ காசு குறைவாக பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம்.
0: அதாவது உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு, உங்களால் எவ்வளோ அகலக்கால் வைக்குமோ அதை தாண்டி ரொம்ப
1: கடன் வாங்காமல் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயம்.
0: விற்பனைங்களாம் எப்படிங்க
1: விற்பனை
0: பண்றீங்க?
1: வந்து நான் வந்து மொத்தம் 20,000 கோழி வச்சிருக்கேன், 10,000 கோழி வந்து கம்பெனிக்கு பண்ணிடுவேன், 10,000 கோழி டைரக்டாக நானே மார்க்கெட்டிங் பண்ணிடுவேன்.
0: நீங்களே சந்தைக்கு போயிருங்க. இப்போ நீங்க திட்ட கொடுத்து விற்கிறதுக்கும் நீங்களே மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் எவ்வளோ வருமானம்
1: அதில்
0: வித்தியாசம்
1: ரெண்டு
0: வருது?
1: விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடுவில் ஒரு மிடில் மேன் இருப்பாங்க, அவங்க ஜஸ்ட்டு ஃபோனில் இங்கே வாங்கி இங்கே இறக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதில் வந்து ப்ராஃபிட் கூட, அவங்களோட உழைப்பும் வந்து ஒரு ஃபோனு தான், நம்மளையும் ஏன் செய்யக்கூடாதுன்றது ஒன்று. இன்னொன்று கேட்டிங்கன்னா அந்த மிடில் மேனுக்கு வரக்கூடிய அந்த லாபத்தை ஏன் கன்சூமருக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது?
0: நுகர்வோருக்கு கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு காசு
1: கம்மியாக இருக்கும், இதாக இருக்கும், அவங்களே நம்மள்கிட்ட வந்து போகிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களே நம்மளை தேடி வந்துடுவாங்க, நம்மளும் நேராக கொடுத்து அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நேராக கேட்குறவங்க இப்போ கல்யாணம் தேவைகள் நம்ம நண்பர்கள் வர்றாங்க அப்படின்னா 200 ரூபா 210 ரூபா விற்கிது மார்க்கெட்டில் கோழி, சரிங்களா? நான் வந்து 100 ரூபா 110 ரூபாய்க்கு தான் என்கிட்ட வாங்குறாங்க, ஜஸ்ட் 100%. அதில் ஒரு 200 300 ரூபா வேஸ்ட் வச்சுருங்க.
0: லாபம் அதிக லாபம் நுகர்வோருக்கு.
1: அதான் அவங்களுக்கு வந்து நீங்கள் 100 ரூபா 110 ரூபாய்க்கு நான் என்ன பேப்பரில் ரேட் இருக்கோ அந்த ரேட்டை நான் கொடுத்துருவேன். ஒரு கோழி வாங்கினாலும் 1 கிலோ வாங்கினாலும் அவங்களுக்கு அதை கொடுத்துருவேன், என்னை பண்ணையை தேடி வந்தால் கொடுத்துருவேன்.
0: அப்போ வந்து அந்த லாபத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை?
1: இல்லை, என்ன பேப்பர் ரேட்டோ அதை கொடுத்துருவேன்.
0: சரிங்க.
1: இன்னைக்கு நாமக்கல்ல தான் அந்த டெய்லி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு 110 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லி டெய்லி பண்ணுவாங்க. எனக்கு இதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், அது என்ன ரேட் இருக்கோ அதான் கொடுப்பேன். அதில் 1 ரூபா 10 ரூபா கூட கூட வைக்க மாட்டேன்.
0: அதுக்கு தீவனங்கள்லாம் நீங்கள் எப்படி
1: பண்ணுறீங்களா? இல்லை, அதில் என்ன எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வெயிட் கெயின் அந்த இது வந்து அவ்வளோ சரியாக வரமாட்டேங்குது. அந்த கெமிக்கல் காம்போசிஷன் ப்ரொபஷன்லாம் சரியாக வரமாட்டேங்குது, 40 நாள் அந்த வெயிட் வரமாட்டேங்குது. நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தேன்,
0: சொந்த வேலையும் செஞ்சு பார்த்துட்டீங்க,
1: எல்லாத்தையும் முயற்சி பண்ணுறேன். சோளம் இளமெல்லாம் வாங்கி போட்டேன், ஏன்னா சோளம் எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்குது, சோளமெல்லாம் அரைச்சி போட்டுலாம் பார்த்தோம். நான் அந்த 40 நாளில் வந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோ வரணும், அவ்வளோ வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து எல்லா மினரல்ஸு அது மாதிரி நிறைய இதெல்லாம் சேர்க்குறாங்க, அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேர்க்குற அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் அதில் இப்போ அண்ணிலே வாங்கிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: சரி ஐயா, இப்போ நீங்கள் அந்த காலத்திலேயே வந்து மனிதர்களுடைய தேவை இல்லாமல் மெக்கானிஸ்டாகவே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து மனிதர்கள் வேலைக்கே வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் எதிர்கொள்கிறாங்க. நீங்கள் அன்னைக்கே அந்த மாதிரியான பல பரிச்சார்த்த முறைகள் செஞ்சுருக்கீங்க, இன்னைக்கு இப்படி ஆள் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன, எப்படி வந்து இந்த பற்றாக்குறையை சமாளிச்சுக்கலாம்?
1: மேக்ஸிமம் இப்போ எல்லாம் வந்து போர்ட்டபிள் மிஷினரி வந்துருச்சு, சோலார் பவரில் வந்துருச்சு, பேட்டரியில் வந்துருச்சு, நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு விவசாயம் பண்ணுறது சரி. அதே போல் அடுக்கு முறையாக செய்யணும், 3 மாதத்தில் வருது, 6 மாதத்தில் வருது, 1 வருஷத்தில் வருது, 5 வருஷத்தில் வருது, கிராஜுவலாக நம்மளுக்கு என்ன தேவை இந்த மாதத்துக்கு 20,000 ரூபா இல்லை 21,000 ரூபா அந்த அளவுக்கு மட்டும் பிளான் பண்ணி பண்ணால் ஓகே தான். ஆளுங்களை வச்சு விவசாயம் பண்ணி சம்பாதிக்கலான்றதுலாம் நம்ம ரோல் அவுட் முடியவே முடியாது, கூலி கொடுத்தாலும் கட்டுப்படியே ஆகாது.
0: நீங்கள் சொல்லலாமா?
1: இல்லை சார், யதார்த்தத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன்.
0: சரிங்க.
1: ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் விவசாயத்துக்கு வரணும், அதுக்காக
0: சொல்கிறேன். கட்டாயமா?
1: ஏன்னா இப்போ விவசாய வேலை பார்க்குற இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸே வேண்டாப்பா நீ எதாவது வேலைக்கு போயிரு, எங்களால் போராட முடியல. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் நீங்கள் விவசாயத்தில் இன்றைக்கி பார்க்கலாம். சின்ன யங்கர் ஜென்ரேஷனை நீங்கள் பார்க்குறது ரொம்ப சிரமம். அதில் தான் படித்தவங்க இன்றைக்கி யாரும் வரமாட்டேன்றாங்க, மும்பட்டி பிடிச்சி விட்டுறதா அதை பண்ணுறதான்ற ஒரு இதாக
0: பார்க்குறாங்க.
1: 500 ரூபா சம்பளத்துக்கு வந்து 12 மணி நேரம் வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் எப்படியும் 12 மணி நேரத்தில் 11 மணி நேரம் வேலை பார்த்தே ஆகணும், செல்லெல்லாம் வாங்கி வச்சுருவான். விவசாயத்தில் அப்படி கிடையாது. ஆனால் இன்றைக்கி விவசாயிக்கு யாரும் விவசாய வேலைக்கு வரமாட்டேன்றாங்க, 8 மணி நேரம் வேலைக்கே வரமாட்டேன்றாங்க. எல்லா சுதந்திரமும் உண்டு, எப்போ வேணா போகலாம், எப்போ வேணா வரலாம், ஒரு ஃப்ரெண்ட்லி. நாளைக்கு ஏதாவது உடம்பு முடியலைன்னா கூட முதலாளி வாங்க என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னால் அந்த மனிதாபம் இருந்துச்சு, இன்னைக்கு அதெல்லாம் எல்லாம் போச்சு. அதனால சொல்கிறேன்
0: சரிங்க, மிஷினரிஸ் பேர் தான் பெஸ்ட்,
1: மெக்கானைசேஷன் போகிறது பெஸ்ட். அதே போல் இப்போ நம்ம பிளான்டிங் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறதே வந்து மெக்கானிக்கலாக செய்கிற அளவுக்கு

0: ஓகே, அதை பிளான் பண்ணி பண்ணுறது தான் சரி.
1: ஐயா, இந்த மாதிரி உங்கள்ட்ட இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அடுக்குமுறையில் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க, அது வந்து பேச்சு மொழியில் சரியாக இருக்குது, ஆனால் அங்கே களத்தில் இறங்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அடுக்குமுறையில் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணலாம், இப்போ இதில் எல்லாமே மெக்கானிஸ்டாக பண்ணிக்கிறதா இருந்தால் முதல்ல எதை பயிரிடலாம், எந்த இடத்த ஒதுக்கலாம், இந்த மாதிரி நிறைய சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் ஆலோசனை கேட்கணும்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் ஆலோசனை பெற்று?
0: 9443928288.
1: அதாவது ராஜசேகர் ஐயாவை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 94 43 92 82 88. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க, 94 43 92 82 88. ஐயா, நீங்கள் மாடுகளும் வச்சுருக்கீங்க, என்ன மாடுகள், என்ன ரகமான மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க?
0: ஜெர்சி வச்சுருக்கேன், நாட்டு மாடு வச்சுருக்கேன்.
1: சரிங்க, அது ஜெர்சி எங்க

0: 4438288.
1: அதாவது ராஜசேகர் ஐயாவை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 94 43 92 82 88. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க, 94 43 92 82 88. ஐயா, நீங்கள் மாடுகளும் வச்சுருக்கீங்க, என்ன மாடுகள், என்ன ரகமான மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க?
0: ஜெர்சி வச்சுருக்கேன், நாட்டு மாடு வச்சுருக்கேன்.
1: சரிங்க, அது ஜெர்சி ஏங்கய்யா, நீங்கள் சொல்லும்போதும் நாட்டுக்குழியும் வச்சுருக்கின்றீங்க, பிராய்லரும் வச்சுருக்கின்றீங்க, மாடும் இவர் ரெண்டுமே வச்சுருக்கீங்க.
0: சார் நான் பொருளாதாரத்துலேயும் நான் நிற்கணும்ல சார். உங்களுக்கு நாட்டுக்கோழி வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் டைமாக இருக்குது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, என்னால் வந்து அவ்வளோ கோழி வந்து எனக்கு 10,000 கோழி 20,000 கோழி என்னால் பண்ண முடியுமா, மார்க்கெட் பண்ண முடியுமா? அது இல்லாமல் அது வந்து காஸ்ட் வைஸ் 500 ரூபா 600 ரூபா, இது நீங்கள் 100 ரூபா 110 ரூபா 40 நாள் தான் டைம் டூரேஷன் பாருங்கள்.
1: சீக்கிரத்தில் அறுவடை,
0: எனக்கு பொருளாதாரமும் அதில் நான் சக்ஸஸ் ஆகணும்ல.
1: கட்டாயம்
0: என்னால் நிர்வாகம் பண்ணுறது ஈஸி. 10,000 கோழி 20,000 கோழி நல்லா பண்ணிட முடியும். 20,000 கோழி நான் மேச்சகொள்ள வச்சு, எப்படி வச்சு, ஆளை வச்சு, முட்டையை கலெக்ட் பண்ணி எனக்கு பொருளாதாரமும் எனக்கு இருக்கணும்ல. அதனால தான் நான் பேலன்ஸ்டாக பண்ண முடியும். ஒரே சைடு பண்ணனா என்னால் அதை ஜெயிக்க முடியாது.
1: மாடுகள் சொல்லுங்க, ஜெர்சி மாடும் வச்சிருக்கீங்க, நாட்டு மாடும் வச்சிருக்கீங்க, ஜெர்சி எப்படி அதுவும் பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா?
0: இல்லை, ஒரு கேட்டீங்கன்னா, நான் 30-40 மாடு வச்சுருந்தேன், எனக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. உண்மை தர்த்தத்தை சொல்கிறேன், மேய்க்க ஆள் கிடைக்கல. என்னென்ன வளர்க்கணும்னு ஆசை, நான் 100 ஏக்கர் வச்சுருக்கேன்.
1: அது பசுந்தாள் உணவுகள் போட்டாவே வந்து
0: இல்லை, அதுக்கே முடியலை, வரமாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது, வய விளைக்கிறது வந்து ஒரு அது வந்து தவறான ஒரு இதாக மனசில்
1: மனசுக்குள்ளே அந்த மாதிரி. ஏன்னா நம்மளுடைய சமூகம் அப்படி
0: அமைச்சு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, அதெல்லாம் எல்லாத்தையும் விற்றுட்டு மாடே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றக்க 4-5 மாடு வச்சுருக்கேன். ஆனால் நானே போய் கட்டிட்டு அது மாதிரி அது சூழ்நிலை தான் காரணம் முடிஞ்சு. இல்லைன்னா கூட நாட்டு மாட்டு இனங்களை வந்து கொண்டு வரணும். ஜெர்சி வேண்டாம், நாட்டு மாடு இனம் கிர்ரு, தார்பார்க்கர், சிந்து, நாட்டு மாட்டு இனத்தை இது பண்ணி பெருக்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாஸ்தி இதாக இருக்குது. பாலை வந்து உயிர் பொருள் மாதிரி இன்றைக்கி அதை வந்து சுத்தமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் கொடுக்கணுன்ற நோக்கம் நாங்கள் அதுக்காக ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். நிச்சயமாக அடுத்து அதை செய்வோம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாடெல்லாம் 2 லிட்டர் 3 லிட்டர் தான் கிடைக்கும். கிர்ரு, தார்பார்க்கர், சிந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா 8-10 லிட்டர் கிடைக்கும் ஒன்று. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக நீங்கள் வந்து தனியாக வந்து தீவனம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது, அதோட நேச்சர் ப்ரீடே அப்படி. நம்மளுக்கு பொருளாதாரம் போல நீங்கள்
1: கட்டாயம் பொருளாதாரம்
0: பொருளாதாரம் பார்க்கணும். அது இல்லாமல் நீங்கள் நாட்டு மாடு வச்சோன்னு வச்சுங்க, லிட்டர் வந்து 110 ரூபா 120 ரூபாய்க்கு விற்கணும், வாங்க முடியும்னாலும் நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியும்.
1: நீங்கள் திருப்பி நீங்கள் மார்க்கெட்டுக்கு அலையணும்.
0: இல்லை இல்லை, மார்க்கெட்டில் மக்கள் யார் அதை வாங்குற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஆனால் அது வந்து யார் உங்களுக்கு இது பண்ண முடியும்,
1: கொண்டு போய் சேர்க்கணும்ல,
0: சேர்க்கணும். மக்களுக்கு வச்சு விளைவு குறைவான உணவுப் பொருளும் கொடுக்கணும்ல, பேலன்ஸ்டாக பண்ணணும்ல.
1: ஐயா, இன்றைக்கி விவசாயத்துக்கு வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன, இளைஞராக இருக்கட்டும் இல்லை வேறு யாராக இருக்கட்டும்?
0: எல்லா இளைஞர் வரணும், நிச்சயமாக வாங்க. புதுமையான மெத்தடில் செய்யுங்க, பழமையான மெத்தடை மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு ஃபியூச்சருக்கு என்ன தேவைப்படுமோ அது மாதிரி புதுமையாக செய்யுங்க. மெக்கானிசேஷனாக என்ன பண்ண முடியுமோ விவசாயத்தை அது மாதிரி செய்யுங்க. நவீனம் இன்றைக்கி சொட்டு நீர்லேயே இன்றைக்கி நெல் விவசாயம் பண்ணலாம், அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆள் குறைவு, உங்களோட இதுக்கு செய்யலாம், உற்பத்தி கூட, குவாலிட்டி குவான்டிட்டி நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி இருக்க நவீன உலகத்தை ஒத்து பழைய முறையை பயன்பட்டுனா பெரிய சக்ஸஸ் ஆகிடலாம். அதே போல் டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணிடணும், மிடில் மேன் இல்லாமல். எந்த பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணாலும் உங்களோட மார்க்கெட்டிங் என்ன அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், அதனால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம்.
1: ஐயா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய விவசாய அனுபவங்களை ஒரு 40 ஆண்டு காலம், இன்றைக்கி வந்து விவசாய ஆட்களுக்கான பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலத்தில் புதிய முறையில் நீ எல்லாமே இயந்திரத்துக்கு போகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல ஆலோசனையை எங்களோட நேயர்களுக்கு கொடுத்தீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
0: நன்றி.
2: தனி பயிரை மட்டும் நம்பி இருந்தா தவிக்கும் காலத்துல எந்த ஒரு தொழிலும் நமக்கு கை கொடுக்காது. அதனால இணை தொழில் பல சேர்த்து செய்யும் பொழுது இல்லத்துல மகிழ்ச்சி என்னைக்கும் நமக்கு கிடைக்கும். அதனால நெல்லும் கரும்பு விளைஞ்ச நிலம்தானே அப்படின்னு அதை மட்டுமே நம்பி இருக்காம கால்நடை, கோழி, பண்ணைக்குட்டை, மரம் வளர்ப்பு இப்படின்னு பல தொழில்களை ஒருங்கிணைச்சு செய்யும் பொழுது ஒரு தொழிலில் கிடைக்கக்கூடிய கழிவு மற்றதுக்கு உபப்பொருளாக பயன்படும். அப்படி பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நாம் வெற்றியாளர் தான். ஆக 1980ல் பியூசி படித்தாலே பெரிய படிப்பும்பாங்க. அந்த காலத்திலேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுவும் வேளாண்மை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அது மேல ஒரு ஈர்ப்பு வந்து விவசாயி

தொழிலை ரொம்ப விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. உலகத்தை பசுமையா மாத்தணுங்கிறது தான் தன்னுடைய நோக்கமா நினைச்சு அனைத்து வகையான மரங்களையும் தன்னுடைய 100 ஏக்கர்ல சாகுபடி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நிலத்தை நாம சாகுபடி பண்றோமே, தண்ணிக்காக நாம எங்க தேடி போவோம் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அதை சரி கட்டும் விதமா தன்னுடைய நிலத்துல பண்ணைக்குட்டை ஒருபுறம் இருக்குது. வேளாண்மையில இப்ப மிகப்பெரிய பிரச்சனை வேலையாட்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். இதை சமாளிக்கணும்னா கண்டிப்பா அனைத்து வேளாண் பெருமக்களும் அடுக்குமுறை வேளாண்மைய நாம கடைபிடிக்கணும். எப்படின்னா தினந்தோறும் வருமானம், மாத வருமானம், வருட வருமானம், 6 மாசத்துக்கு ஒரு முறை வருமானம் அப்படின்னு வருமானம் வர்ற மாதிரி பார்த்து பயிர்களையோ இல்ல மரப்பயிர்களையோ நாம சாகுபடி செய்யணும். அதே போல இதை சார்ந்த துணை தொழில்களையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு வரணும். மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்னு நாம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மனம் இருந்தா மரம் வளர்க்கலாம். அதுவும் என்ன போல 100 ஏக்கர்ல மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் நன்மையை கொடுக்கற மாதிரி மரம் வளர்க்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை இதுவரை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கரணம் வி. ராஜசேகர் அவங்க. ஓங்கிய வருமானத்திற்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்வோம், உழவனின் வெற்றிக்கு ஒருங்கிணைந்த பண்ணையத்தை கையில் எடுப்போம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காய்கறி நாற்றுகள், குறிப்பாக தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்ற காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் தங்களுக்கு தேவைப்படும் காய்கறி நாற்றுகளை பெறுவதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு செய்பவர்களுக்கு காய்கறி நாற்றுகள் குழித்தட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு வழங்கப்படும். ஆதலால் நாற்றுகள் தேவைப்படும் வேளாண் பெருங்குடி மக்கள் 98 43 21 88 18 என் மீண்டும் ஒருமுறை 98 43 21 88 18 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு இது. உயிர்ம வேளாண்மையில் எலி கட்டுப்பாட்டு முறைகள். ஒரு ஏக்கருக்கு சுமார் 4 முதல் 5 பப்பாளியை வெட்டி துண்டுகளாக நறுக்கி வரப்புகளின் ஓரங்களில் வைக்க வேண்டும். இவற்றை சாப்பிடும் எலிகளின் வாயிலும் குடலிலும் எரிச்சல் உண்டாக்கும். எனவே அதற்கு பிறகு எலி வயலை அண்டாது. சில சமயங்களில் எலி இறந்து போகவும் வாய்ப்பு உண்டு. 2 முதல் 3 கிலோகிராம் நெய்வேலி காட்டாமணக்கு விதைகளை 3 முதல் 5 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு 2 முதல் 3 கிலோகிராம் சோள விதைகளை அதனுடன் கலந்து மறுபடியும் அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். இந்த விதைகளை வரப்போரங்களில் உள்ள எலி துளைகளில் ஈட அதனை சாப்பிடும் எலிகள் இறந்துவிடும். ஒரு மண் பானையில் வைக்கோலை இட்டு அதன் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். அதன் அடிப்பாகத்தில் ஒரு சிறு துளை இட்டு எலி வலையின் மேல் கவிழ்த்து விட வேண்டும். கவிழ்ப்பதற்கு முன்னர் அந்த துளையில் நெருப்பு இட்டு புகை மூட்டம் செய்ய வேண்டும். புகை வெளியே வராதபடி துளையை மூட வேண்டும். இவ்வாறு செய்வதால் எலி மூச்சடைத்து இறந்துவிடும். இதே போல தாழை மரத்தின் பட்டைகளை வெட்டி நெருக்கமாக வரப்போரங்களில் இட வயலுக்குள் ஓடி வரும் எலிகளின் வயிற்றில் தாளம் பட்டைகளின் ஓரத்தில் உள்ள முட்கள் குத்தி காயம் ஏற்படுத்தும். இதனால் எலிகள் வயலுக்குள் வருவது தவிர்க்கப்படும். அடுத்ததாக மிளகு தோலை எலி பொந்திற்கு அருகில் குவித்து எரிய வைத்து புகையூட்டம் செய்வதன் மூலமும் எலியை கட்டுப்படுத்தலாம் என திருச்சிராப்பள்ளி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் தாவர பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நேர்முகம். பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள். நாளை 7:25 உழவர் உலகத்தில் முந்திரி சாகுபடியில் அசத்தும் பெண் தொழில் முனைவோர் நேர்முகம். பங்கேற்கிறார் அரியலூர் மாவட்டம் வீரக்கன் கே உமா அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக. நிகழ்ச்சிகளை கேட்டு பயன் பெறுங்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல்

0: நம் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: மொழி மதம்
2: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக இரவு இசை இனிமையில் உங்களுக்கு ரூபமான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொட்டுவர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பினோடு 246 1 240 1. நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இளைஞர்கள் நவீன வாழ்க்கை முறையுடன் யோகாவையும் ஆயுர்வேதத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் தொன்மையான மரபுகளின் முக்கியத்துவத்தை யோகா மற்றும் ஆயுர்வேதம் வெளிப்படுத்துவதாக கூறினார். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத குடியேற்றத்தை முற்றிலும் ஒழிப்பதன் அவசியத்தையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத்தில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊடுருவ முடியாத பாதுகாப்பு அரணை அமைக்க ட்ரோன், ரேடார், நவீன வேலி அமைப்பு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டில் விவசாயிகளுக்கு தேவையான விதைகளின் இருப்பை உறுதி செய்யும் வகையில் 174,000 குவிண்டால் அளவிலான தேசிய விதை இருப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய வேளாண் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உர விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் கள்ளச்சந்தை விற்பனையை தடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி போதுமான அளவு இருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இதுகுறித்து விளக்கமளித்த மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா, எல்பிஜி உற்பத்தி இதுவரை இல்லாத அளவாக நாளொன்றுக்கு 92,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு பிரதீக் தயால் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன், தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி ரேவதி, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு ஆகாஷ், நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு மதுபாலன், நாகை மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு பிரவீன்குமார், தேனி மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டர் வைத்தியநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் மீண்டும் மருத்துவ சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இவ்வளாகத்தை இன்று ஆய்வு செய்த அவர், தற்போது செயல்பட்டு வரும் நகர்ப்புற சுகாதார நல மையத்தை இவ்வளாகத்திற்கு மாற்றுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவிற்கு விண்ணப்பிக்க தவறிய மாணாக்கருக்காக விண்ணப்பங்கள் மீண்டும் இணையதளம் வாயிலாக வரும் 1ஆம் தேதி முதல் பெறப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விதி மீறல்களுடன் செயல்பட்டு வந்த 67 கல் குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. உரிய அனுமதியின்றி கனிமங்கள் ஏற்றிச் சென்ற 469 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சட்டவிரோதமாக 78 இடங்களில் கனிமங்கள் எடுக்கப்படுவது கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறந்த பணியாற்றியவர்கள் மற்றும் நிறுவனங்கள் தமிழக அரசின் விருதை பெற அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் தெரிவித்துள்ளார். 6 பிரிவுகளாக இவ்விருதுகள் August 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும். அரியலூர் மாவட்ட பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்கள் தமிழக அரசின் இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வரும் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் குடிமைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். மணப்பாறை வீரமலைப்பாளையம் துப்பாக்கி சுடும் இடத்தில் வரும் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால் இப்பகுதியில் மனித நடமாட்டம், கால்நடைகள் மேய்ச்சல் இருக்கக்கூடாது என்று ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடைய பெண்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் படிந்துள்ள வண்டல் மண்ணை எடுப்பதற்கு அனுமதி வழங்கக்கோரி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நீர்வளத்துறை அலுவலகம் அருகே இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் இளையோர் ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா கசகஸ்தானை 13-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. நாளை மறுநாள் நடைபெறும்

மாட்டத்தில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இரண்டாவது சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் வீனஸ் இணை இத்தாலி இணையுடன் இன்று மோதுகிறது. சண்டிகரில் IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் ராயல்ஸ் சற்று முன் 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 50 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

போகாத நிலவோடு தொலைந்து போன நினைவுகளோடு ஒரு இசை பயணம். இதயத்தை வருடும் இசையோடு உங்களை கைப்பிடித்து அழைத்துச் செல்ல வருகிறது இரவு இசை இனிமை. என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேர்விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது நேர்கள் பங்கேற்க 43311 என்ற முன்னிணைப்பினோடு 2461 2401.

0: நேரம் 8:12 ஆக போகுதுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டிருக்கோம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதலாவதா பாட்டு கேட்க வந்தக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து பார்த்தலாம்? வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். ஒரே
2: புன்னகைதான். அஞ்சலை பேசுற மேடம்.
1: சூரியூர்ல இருந்து அஞ்சலை. இப்பதான் நிகழ்ச்சியில முதல் முறையா பேசுறீங்க அப்படிதானே? தொடர்ந்து கேளுங்க சரிங்களா? இப்ப என்ன பாடல் குடுக்கலாம்? அதான் போடுங்க. ஏதோ ஒரு பாடல போடுறோம் அப்படிதானே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அஞ்சலி?
2: போடுங்க இன்னைக்கு அதை ஏதோ ஒன்று போடுங்க.
0: நன்றி
1: உங்களுக்காக பாடல் கொடுத்தா.
2: நன்றி.

0: இரவின் அமைதியோடு கலந்து மனதை வருடவரும் 80s 90s பாடல்களை நேயர்வர்ப்பு பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயமடுத்து நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் வந்து சாவல
2: ஆகா சங்கரன் கோயில் மயிலாடுதுறையிலேயே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். சங்கரன் பந்தல். சரிங்க, என்ன பண்றீங்க?
1: தீக்கடையில் வேலை பார்க்குறேன்.
2: சிறப்புங்கய்யா. இப்போ பாடல் நாலு பூரா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்க தம்பிலேருந்து மானை மரகள் அந்த பாட்டு போடுங்க.
2: ஆஹா, கேட்டலாமா?
1: வாய்ப்பு கொடுத்து நன்றி.
2: நன்றிங்க. நன்றி நன்றி.

0: இசையால் இளமையை மீண்டும் உணர வைத்த 80s பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கும் நேர்வரும் பாடலாக இரவு இசை இனிமையில் 8:23 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: சேலத்திலிருந்து சரண் பேசுறேன்.
0: சொல்லுங்க சரண், என்ன பண்றீங்க சரண்?
1: செவன்த் போறேன். இந்த வருஷம்
0: செவன்த் போறீங்க? வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. ஓகே, ஹாலிடேஸ்ல எப்படி போகுது?
1: மட்டும்தான்
0: பதில் அப்படியா? ஓகே சரணுக்கு என்ன பாட்டு
1: கொடுக்கலாம்? படத்துல இருந்து சத்தம் போடாது.
0: இடைக்கால பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிதானே? பிடிக்குமா உங்களுக்கு?
1: எனக்கு பிடிக்கும். எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் பிடிக்கும்.
0: சூப்பர். பாடல் கொடுத்துடலாமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றி சரண்.

0: நேரம் வெட்டுமணி 29 நிமிஷம் ஆக போகுதுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், முக்காய் பேசுறேங்க சார்.
0: முக்காய் அம்மா, நலமா இருப்பீங்க நம்புறோம். என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: இதை படிக்காதவங்க போடுங்க சார்.
0: படிக்காதவனா?
1: சரி, ஒரு கூட்டி கிளியாக அந்த பாட்டு போடுங்க சார்.
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம் சார்.
0: நன்றிம்மா.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளை கேட்டணிஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு 10 மணிக்கு இதே போல் நேர்கள் நேரலையில் வந்து கருப்பு வெள்ளை கானங்களை காற்றலைகளில் உங்களோட விருப்பத் தேர்வில் கேட்டு ரசிக்கலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் இதே இப்போ இரவு சினிமில் கேட்கக்கூடிய இதே எண்கள் தான், 0431 2461 அல்லது 240 102 1.
1: காவியப்பாளர்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ கர்நாடக பிரியர்கள் இருப்பாங்களே,
0: கர்நாடக இசை ரசிகர்கள்,
1: அவங்களுக்காக நம்ம முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்னைக்கு இரவு 10 மணிக்கு அரங்கி செய்யல மதுரை மணியையர் அவர்களோட பாட்டு கேட்கலாம். டிஎஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடுகிறார். மைசூர் டி சவுடையா அவர்கள் வயலின், பழனி எம் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம். இப்போ இரவு இசை இனிமையில நம்முடைய இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: மேடம் இரவு நேர் வணக்கம்.
1: இனி இரவு வணக்கம். யார் இங்கிருந்து?
2: மலைக்கோட்டையில வரிசைக்கு பெரம்பூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டியிலிருந்து செந்தில்குமார் பேசுறேன் மேடம்.
0: ஆக ஆரம்பத்துல நல்ல அந்த குட்டியோன்னு ஒரு எக்கோ சவுண்டோடய வந்தீங்களேயா, அருமையா இருந்துச்சு. செந்தில்குமார் ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம் இந்த இனி இரவுல?
2: ஐயா எனக்கு வந்துட்டு அன்னவண்ண பூக்கள்ங்கிற படத்துல இருந்து, இது வைகாசி புரட்சி வைகாசி புரந்தாச்சி படத்துல இருந்து சின்ன பொண்ணுதான்,
0: சின்ன பொண்ணுதான்
1: பன்னவன பூக்கள் வைகாசி புரந்தாச்சி, ரெண்டே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? இது இல்லனா அது, அப்படியா? ரெண்டுமே நல்ல பாடல் தான்.
0: நம்ம ஒரு தேர்வு வச்சிருக்கோம், அதே இன்னொரு நேரம் வேற கேட்டுறாங்க.
2: கண்டிப்பாங்க,
0: எல்லாருக்கும் பிடித்த பாடல்கள்
1: எடுத்து டபுள் தமாக்கா அப்படி வச்சுக்கலாம். இல்ல
2: கண்டிப்பா,
0: சரிங்க கேட்டுலாமா.

0: இரவு இசை இனிமை கேட்டிருக்கோம். இப்போ இனிமையான பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடலை கேட்க போறது யாரு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார். திருச்சி வட்டாரப்பேட்டையிலேருந்து ஆர் உதயகுமார்.
0: உதயகுமார் ஐயா, எப்பவுமே ரொம்ப பொறுமையா தான் பேசுவீங்களா? அப்படி ஆகா, இன்னைக்கு இரவு இப்படி இருக்கு. சரிங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: என் ராசாவின் மனசில் படத்திலிருந்து குயில் பாட்டு.
0: ஆஹா, பாட்டெல்லாம் அருமையா கேக்குறீங்களே, கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம் சார்.
0: நன்றிங்கய்யா, நன்றி.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, டிஆர்எம், டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூ டியூப் சேனல்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, டிஆர்எம், டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் இம்மாதம் 31ஆம் தேதி அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் இம்மாதம் 31ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு

0: என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசித்து இருக்கும் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும். அடுத்து நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: தஞ்சை மாவட்டம் பள்ளப்பகுடிங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு படம் வந்து போக்கிரி ராஜாமா, பாடல் வந்து போக்கிரிக்கு போக்கிரி ராஜா.
0: பாடல் வழங்கிடலாமா?
1: வழங்கிடலாமா.
0: நன்றிங்க.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி.
1: நன்றி.

0: 21:51 ஆயாச்சு. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டிருக்கோம். நம்மோடு இணையும் அடுத்த நேர் யாரு? வணக்கம்
1: தம்பி. வணக்கம்.
0: வணக்கம்.
1: விராலிமலை ஏழுமலை கத்துலவாச்சி அடியப்பட்டி ஏழுமலை.
0: ஏழுமலை ஐயா வணக்கம் ஐயா. உற்சாகமான வணக்கம் சொல்லியிருக்கீங்க.
1: உற்சாகமான வணக்கம் தம்பிக்கு சகோதரிக்கு ரெண்டு நல்ல வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்னே சொல்லிட்டு இருந்தா நிகழ்ச்சியை
0: முடிஞ்சிருப்பேன்.
1: உங்களுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: யாரோடது? ரெண்டு பேரோடதா?
0: தம்பிக்கு
1: நல்ல வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. நன்றி. இன்னைக்கு என்ன பாடல்?
1: சட்டம் என் கையில இருந்து அலக்கடலில் தோண்டிய முற்று.
0: நல்ல தோண்டி அருமையான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. கேட்டலாமா?
1: ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பாடல்தான் கேட்பேன்.
2: மகிழ்ச்சி.
1: நன்றி நன்றி நன்றி.

0: நேற்றைய இணைய தருணங்களை இன்றைய இரவோடு இணைத்த 80 தொண்ணூறுகளின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசித்தோம்.
1: இன்றைய இரவு இசை இனிமேல பாடல்கள் கேட்க முயற்சி செய்த வானொலியில் கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள்.

0: semi-final. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4 இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம்,
4: அர்ச்சனா மேம் வந்து சொன்னாங்க, பொறுமையும் திறமையும் இருந்தா சிஏ அப்படிங்கிறது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதுல பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களோட மைண்ட் செட் என்னன்னா, பிளஸ் டூ படிச்சு முடிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 4 ஒரு கோர்ஸ் படிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000-40,000 வேலை கிடைச்சிச்சுன்னா போதும், இப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா சிஏ படிக்கும் போது என்ன லெவல்ல நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்க.
5: எவ்ரி சிஏ பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஹெச்ஓ லெவல்ல ஒரு டைரக்டரேட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னியூமரபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இப்போ January 2026 நடந்த எக்ஸாம்ஸ், அது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா 9,000 ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இதுல இன்னொரு என்ன விஷயம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கே வரமாட்டாங்க. எப்படின்னா, நிறைய ஃபர்ம்ஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, ஆர்டிகல்ஷிப்பா ஒர்க் பண்றாங்க, அங்கேயே அவங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிடும். அவங்களே வந்து த்ரூ லிங்க்டின் அந்த மூலமாவும் அவங்க பெட்டர் சோர்சஸ் பண்றாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு பிளேஸ் ஆகலன்ற மாதிரி ஒரு ஹிஸ்டரியே இல்லை. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் அட்டெண்டட் த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹாவ் காட் மோர் தென் 1 ஆஃபர். ஸோ இதுதான் எங்களோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹிஸ்டரி. இப்போதைக்கு வந்து ஆவரேஜ் சேலரின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரெஷர் வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 9-12 lakhs மேடம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. 33 lakhs வித்இன் இந்தியா ஹையஸ்ட் பே, இதுதான் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்து இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேரண்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் லேர்னிங் டசன்ட் ஸ்டாப் தேர். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஜாப்ங்கிறது ஒரு ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் நீ எப்படி உன்னை இன்னோவேட் பண்ணிக்கிற, உன்னையும் எப்படி எவால்வ் பண்ணிக்கிற, அதை பொறுத்து உங்களோட குரோத் வந்து டூ பிகமிங் த சிஇஓ த சிஎஃப்ஓ ஆஃப் கம்பெனிலேருந்து ஒரு ஆண்டர்பிரனுவர் ஆகி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தெர் ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் கம் லாயர்ஸ் கம் பாலிட்டிஷியன்ஸ், எல்லா லெவல்ஸ்லயும் வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் இருக்காங்க. நிறைய IRS IAS UPSC எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியும் முக்கியமான பொசிஷன்ஸ்ல வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் இருக்காங்க மேடம். இப்போ வி ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட், பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நாங்க ஒரு பிரிட்ஜா இருக்கிறதுனால நாங்க வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்ல இருக்கிறது வந்து வெரி இம்பாக்ட்ஃபுல் எங்களுக்கு. ஸோ நாங்க யூபிஎஸ்சி ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஆஃப்டர் தி சிஏ கோர்ஸ். நாங்க அதுக்குண்டான கைட்லைன்ஸ் மென்டாரிங் எல்லாமே வந்து ஐசிஏ பண்றாங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்றேன். அர்ச்சனா வந்து சொன்னாங்க, பை த டைம் நாங்க 4 இயர்ஸ் நாங்க வெளியில வரும்போது நாங்க எங்களை ஃபைன் டியூன் பண்ணி எங்களை செதுக்கி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. வெளியில வந்து டஃப் கோர்ஸ்ன்ற ஒரு ரூமர் மாதிரி வந்து ஒரு கேம்பஸும் இருக்காது, ஒரு காலேஜ் போற ஃபீலிங்கும் இருக்காது, உன்னோட காலேஜ் லைஃப் எல்லாம் நீ மிஸ் பண்ணிடுவ, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐசிஐ வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் ஒன்னு இருக்கு, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆபரேஷன்ஸ் ஒன்னு இருக்கு மேடம். நீங்க வெப்சைட்ல போனாலே உங்களுக்கு நீங்க அதை பார்க்க முடியும். இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை அகாடமிக்கா ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அவங்க அதுக்குண்டான எல்லா ஒர்க்கும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸோட ரூல். அது ஒரு பெரிய கமிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஆஃப் ஐசிஏ. அதே மாதிரி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆபரேஷன்ஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை ஃபைன் ஷேப் பண்றாங்க மேடம். பிரான்ச் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, அப்புறம் ரீஜனல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, நேஷனல் லெவலில் காம்படிஷன் நடத்துவாங்க. இது வந்து இப்போதைக்கு 10 competitions இன் இயர் நடக்குது மேடம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கெச்சிங், அர்ச்சனா இஸ் அன் ஆர்டிஸ்ட், எல்லா ஃபேக்கல்டிஸ்லயும் எலக்யூஷன் டிபேட் பிச் டெக் சொல்றாங்களே இப்ப இந்த ஷார்க் டேங்க் மாதிரி பிச் டெக் காம்படிஷன்ஸ், எஸ்ஏ காம்படிஷன்ஸ், செஸ் காம்படிஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ், வி ஹாவ் அ ட்ராமா காம்படிஷன் ஆல்சோ. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு எங்களோட டேலண்ட் சர்ச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் ஏசி ஏர்ஃபேர் கொடுத்து ஒரு நாளைக்கு 2,500 டிஏ கொடுத்து நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்.
5: ஆமா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரான்ச் லெவல்ல வின் பண்ணிட்டு அவங்க சென்னை வராங்கன்னா சென்னைக்கு வந்து இங்கே தானே நம்மளோட

0: சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில் சென்னைக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஏன்னா 6 ஸ்டேட்ஸோட ஹெட் ஆபீஸ் ரீஜனல் ஹெட் ஆபீஸ் வந்து சென்னையில தான் இருக்கு. சோ அந்த 6 ஸ்டேட்ஸ்ல இருந்து 48 பிரான்சஸ் எங்களுக்கு இருக்கு. இந்த 48 பிரான்சஸ்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 30 பிரான்சஸ்ல இந்த காம்படிஷன் வந்து ஆப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பிரான்சஸ்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க 2 & 4 செகண்ட் ஏசி ஃபேர் அண்ட் 2500 பர் டே சப்ஜெக்ட் மேக்ஸிமம் 5 டேஸ் கொடுத்து 10,000 ருபீஸ் மேக்ஸிமம் கொடுத்து அவங்களுக்கு இன்வைட் பண்ணி அவங்கள இங்க ஹோஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் இங்கிருந்து வின் பண்றவங்க நேஷனல் லெவல் போவாங்க. நேஷனல் லெவல் எங்க வேணா நடக்கும், சிலிகுரியிலையும் நடத்தினோம். ஒவ்வொரு காம்படிஷனும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். எதுனாலனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேற வேற சிட்டிஸை பாக்கிறதுக்கு வேற வேற கல்ச்சரை பாக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும்ன்றதுனால ஹோஸ்டிங் டிஃபரெண்ட் பிளேசஸ்ல இருக்கு. இப்ப எஸ்ஐஆர்சி கூட சில ப்ரோக்ராம்ஸ் ஹைதராபாத்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கோம், பெங்களூர்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். சரி எப்ப பார்த்தாலும் சென்னை வராங்க, அந்த ஊருக்கும் போகட்டுமே, அங்கேயும் போய் ஊர் பாக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நாங்க டிஃபரெண்ட் சிட்டிஸ்ல நாங்க ஹோஸ்ட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் இதை வந்து அவங்க டேலண்டை வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதை தவிர நேஷனல் கான்பரன்சஸ், ஸ்டேட் லெவல் கான்பரன்சஸ், மெகா கான்பரன்சஸ் இதெல்லாம் நடத்துறோம். இதுல பேப்பர் பிரசென்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோ இத வந்து பெரிய பெரிய நிபுணர்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ், மத்த ஃபீல்ட்ல இருக்கவங்களும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க ரீசெண்டா வந்து நாங்க ஹேக்கத்தான் வச்சோம். அப்ப வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து இருக்கிற பீப்புள் வந்து அதை ஜட்ஜ் பண்ணாங்க. தெர் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். ரைசிங் அச்சீவர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அந்த இதுல வந்து ஆரா ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு, அதுக்கு சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறோம். இதை தவிர நிறைய 1-day செமினார்ஸ், 1/2-day செமினார்ஸ், ஜாம் ரூம் வந்து போன வாரம் தான் முடிச்சோம். மே மாசம் எக்ஸாம்ஸ் முடிச்சோடனே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர்கனைஸ்ட் சிங்கிள் லாங் காம்படிஷன். ஸோ எங்க ஸ்டூடெண்ட்ஸ்லயே நல்லா பாடுறவங்க மியூசிஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வி ஹோஸ்டட் அ ப்ரோக்ராம். இந்த மாதிரி கல்ச்சுரல் பேஸ்டு தமிழ் நியூ இயர்னா வி வில் ஹாவ் அ கெட் டுகெதர், ஹைலைட் த கல்ச்சுரல் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டேட். எவ்ரி பிரான்ச் வில் பி டூயிங் தட் ஈவெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் வந்து பேர் பண்றது ஐசிஏ. இப்ப நேஷனல் கான்பரன்ஸ்லாம் ஃப்ரீ, நேஷனல் டேலண்ட் சர்ச் எல்லாம் ஃப்ரீ, ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்க வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்க்கு வராங்க. ஸோ தே கெட் தி பிளாட்ஃபார்ம் டு ஃபார் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் ஆர்கனைஸ் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமும் நாங்க நர்ச்சர் பண்றோம். ஸோ லீடர்ஷிப், அதர் டேலண்ட் ஸ்பாட்டிங், பார்ட்டிசிபேஷன், க்ரூமிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எனி திங் அண்டர் த ஸ்கை ஐசிஏ இஸ் ஸ்பெண்டிங் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். பட்ஜெட் நீங்க பாத்தீங்கனாலே அடிச்சிடும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்னா வி வில் பி மேக்ஸிமம் வந்து 50,000. ஒரு யூத் ஃபெஸ்டிவல் கொண்டாடணும்னா எங்களுக்கு 2 lakhs அறுதி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரைட் வந்து ரீஜனல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. எதுனாலனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்குறோம், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே திருப்பி போகணும்.
1: நிச்சயமா
0: இதுதான் வந்து ஐசிஏயோட குறிக்கோள். டூயிங் ஃபினாமினல் ஒர்க், ஐ எம் சோ ப்ரவுட் அப்படின்னு தான் சொல்லணும். டு பி பார்ட் பிகாஸ் பீங் அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, அங்கேயே வந்து ஒரு கன்சல்டன்ட் பொசிஷன்ல எனக்கு சர்வ் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு.
1: கல்வி வந்து ஒரு சேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிச்சயமா நீங்க சொல்றதை கேட்கும் போது அது சேவை மனப்பான்மையோட தான் வந்து ஐசிஐ வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட் பத்தி அப்புறமா வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க மேம். இப்போ இதை வந்து அர்ச்சனா மேம் கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க பிளேஸ் ஆன தருணம் உங்களுக்கு வந்து எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது மேம்?
2: மேம் சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூட்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடக்குது, போறேன் இன்டர்வியூல உட்கார்றேன். மோர் தென் 1 ஆஃபர் தான், ஏன்னா 4th ரேங்க்னால நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்றாங்க. நான் ஒரு கார்பரேட்ட சூஸ் பண்ணேன், பெங்களூர்ல பிளேஸ் ஆனேன். என்னன்னா இன்ஸ்டியூட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வரைக்கும். ஏன்னா எங்களுக்கு அப்ப வந்து இட் வாஸ் கால் GMCS, நான் படிச்சப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒரு 15 days கோர்ஸ் ஃபைனல் முடிச்சுட்டு அந்த 15 days முடிச்சாதான் நமக்கு மெம்பர்ஷிப் கம்ப்ளீட் ஆகும். அந்த 15 days என்ன சொல்லி தருவாங்கன்னா ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ், அதாவது நாங்க ரெடி ஆயிட்டோம், அடுத்த லெவல் நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி எங்களை இன்னும் ஃபைன் டியூன் பண்றாங்க. ஹவு டு யூனோ ஃபேஸ் இன்டர்வியூஸ், ஹவு டு ஃபேஸ் பேனல்ஸ், டிஸ்கஷன், பேப்பர் பிரசன்டேஷன், எதி டாபிக் எடுத்து நம்ம பிரசென்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பூஸ்ட் பண்றாங்க, எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ்ஸிங், டைனிங் டேபிள்ல எட்டிக்வேட், ஆல் திஸ் வாஸ் தாட். ஆல் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ் மாங்க இல்லையா, நம்ம படிச்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டராக்ஷன், பிகாஸ் ஹியூமன் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய கடல்.
1: நிச்சயமா.
2: ஸோ அவங்களை எப்படி ஃபேஸ் பண்றது, and aim branch la irundavanga
1: even look wise ungalku solli kudutha
2: exactly how to dress yourself well, how to communicate well, எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும் ஒரு டாபிக்கை, ஒரு அப்ரோச் பண்ணணும்.

0: ஒரு பர்சன், யூனோ மீட்டிங்ல எப்படி நீங்க உங்களை கேரி பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வி வர் தாட் இன் தோஸ் 15 டேஸ் கிளாஸ். ஐ ஹேட் சோ மெனி ஆஃபர்ஸ் ஆன் ஹேண்ட் தட் டே. ஸோ ஐ சூஸ் ஒன் திஸ் திங். அண்ட் அப்பவே ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது மேம், ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் இது பர் மந்த் 55K. ஐம் சேயிங் 2006, 20 இயர்ஸ் அகோ. தட் வாஸ் த லெவல் ஆஃப் விசிபிலிட்டி தட் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஹேட். அண்ட் ஸ்டில் இப்போ இன்னும் ஜாஸ்தி. So it is a very nice experience for me because the first time I'm traveling out of Chennai. I've never been out of Chennai. So Bangalore placement is a new environment, but I was confidence irundhuchu, it was already built in illaya, and the 15 days really, you know, fine tuned a lot of things into me. Enakku vandha interview face pandrathu oru fear irundhuchu, na padichiruven eludiruven ena yaarum kelvi kekkada varaikum na abbi thaniya ennal panipen oruthangala face panni pesano abingumbodhu body language eppadi irukano, what hand gestures show your confident. இப்படி கை எப்படி கட்டக்கூடாது, கட்னா இட் ஷோஸ் யூஆர் அகேன்ஸ்ட் தட் பர்சன். சின்ன நியூவன்சஸ் எல்லாமே கத்து கொடுத்தாங்க. சோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வுட் லவ் டு கோ பேக் டு தட் கிளாஸ் மேம், ஃபிராங்க்லி ஸ்பீக்கிங். இட் வாஸ் சச் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ்.
1: அதுல பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டில் கண்டினியூ. எல்லாருக்கும்
0: 20 இயர்ஸ் ரீயூனியன் ஆக போகுது மேம் எங்களுக்கு GMCS. இன் ஃபேக்ட் அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு 54 பேர் இருந்தோம் அந்த பேட்ச்ல. 54 ஆஃப் அஸ் வர் தேர் அண்ட் வேரியஸ் பேக்ரவுண்ட். சில பேர் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்ட், ஆந்திரால இருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் இன்டீரியர்ல இருந்து வந்தவங்க. நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். இப்ப சென்னையில இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருந்துச்சு மேம், பட் சபர்ப்ஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம். இப்ப பேனல்ல பேச மாட்டாங்க. பட் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் வாசுதேவன், அப்போ அவர் தான் இன்ஸ்ட்ரக்டர். சோ ஹி யூஸ் டு என்ஷூர் த எவ்ரி ஒன் பார்ட்டிசிபேட்டட். எல்லாரையும் அந்த ஒரு ஷெல்ல இருந்து பிரேக் பண்ணி வெளில கொண்டு வந்தாரு. ஈவன் த இன்ட்ரோவர்டட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அப். சோ தட் இஸ் நீடட். சிஎஸ் நாலேஜ் இருந்தாலும் தே டோன்ட் நோ டு செல் தெம்செல்ஸ் வெல். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு ஹெசிடேஷன் ஈவன் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஹேட் தட் இன்ட்ரோவர்டட் ஷெல். அவங்க எல்லாம் பிரேக் பண்ணி எவ்ரி ஒன் இஸ் ஃபைன்லி பிளேஸ்ட். நிறைய பேர் சிஎஃப்ஓஸா இருக்காங்க, நிறைய பேர் சிஇஓஸா இருக்காங்க. எங்க பேட்ச்ல இருந்தவங்க சக்சஸ்ஃபுல் ப்ராக்டிஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் டோட்டலி தே லெஃப்ட் அண்ட் தே ஹேவிங் ஓன் பிசினஸ். எனி ஆங்கிள் யூ கேன் மூவ் இன். It gives a different dimension to your thinking actually.
2: Nichayam ma'am. Young generation ku neenga sollakudi advice enna ma'am? Oru periya success ungalku adanjirukinga.
0: Konjam consistent ah irukanum. Try to use in the social media va in a positive way. Fun irukalam, fun illama illa. Ma'am sonnanga how the sikasa avlo programs nadakkum. I have gone as a judge for the art competition so many times. Ungaloda passion you follow pannikonga. Profession is important, career is important. But never leave what actually you love. But now I am an artist and I am a voice artist also. Rendime pursue pandren along with my practice. So edhiyume vittu kudukka theva illa. It doesn't mean it's very tough. So follow your heart, be disciplined, be committed, and it's possible.
2: Ma'am, young generation ku neenga sollakudi advice.
1: Kandipa you can start your journey anywhere. Okayla 12th vandu minimum neenga college valiya direct entry um pannalam. That is in your 4th semester mudicha onna அந்த மார்க் ஷீட்டோட டைரக்ட் என்ட்ரியாகவும் நீங்க வந்து இந்த கோர்ஸை வந்து அப்பவும் நீங்க யோசிக்கலாம். ரிட்டையர் ஆகிட்டும் யோசிக்கலாம். ஹோம் மேக்கராகவும் யோசிக்கலாம். இப்ப ரீசெண்டா நீங்க நியூஸ் படிச்சிருப்பீங்க, நர்சிங் படிச்சவங்க வந்து இன்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சடனா ஏதோ ஒரு பேஷண்ட்னால இன்ஸ்பயர் ஆகியோ ஷீ ஸ்டார்டட் ஹர் சிஏ ஜேர்னி அண்ட் சிஏ படிச்சிருக்காங்க. ஏன்னா பினான்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாட்லியா. சோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏர்லியர் யூ பிளான் இட் இஸ் பெட்டர். பருவத்தை பயிர் செய் முதலியே நான் சொன்னேன். அவங்க சொல்றதை கேட்காம நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, நீங்க யோசிங்க, ஒரு பிளான் பண்ணுங்க. ஏன்னா பிளானிங் இஸ் 50% ஆஃப் யுவர் ஜேர்னி. கண்டிப்பா சக்சீட் ஆகலாம். எஸ்ஐஆர்சிக்கு வாங்க நுங்கம்பாக்கம். இதை தவிர 12 பிரான்சஸ் இன் தமிழ்நாடு இருக்கு. சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஐன்னு கூகுள்ல நீங்க போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம். அண்ட் டீடைல்ஸ் நீங்க ஏஆர்லயும் யூ கேன் கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன். சோ பிளீஸ் கம். நீங்க இந்த கோர்ஸ் பிளான் பண்ணலனா கூட தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்க யாருக்கோ வெல்விஷரா இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்க கைட் பண்ணலாம். சோ அதனால இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. தெளிந்து இந்த கோர்ஸ் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம்.
2: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம். பட்டய கணக்காளர் ஆகிறது எப்படி, அதற்கு என்ன மாதிரி தயார்படுத்திக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படிலாம் ஜெயிக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி மேம்.
1: தேங்க்யூ சோ மச்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 9:31 ஆயாச்சு. இனிய ராகம் நிகழ்ச்சியில இந்த இரவு பொழுதுல இனிமையான பாடல்கள் அடுத்தடுத்து நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல

நேரம் 9:36 ஆக போகுதுங்க. இனிய ராகம் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்லையும், டிஆர்எம் எண் ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸ்லையும்.

நேரம் 9:41 ஆயாச்சு. இனிய ராக நிகழ்ச்சியில் இனிய பாடல்கள் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 9:48 ஆக போகுதுங்க. இந்த வெள்ளிக்கிழமையின் இனிய இரவுல இனிய ராகம் கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோட.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 9:53 ஆயாச்சு. இனிய ராகம் கேட்டடைஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸோட

0: கீத பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இனிய ராகம். இனிமையான பாடல்கள் மீண்டும் நாளை இரவு 9:15.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் இம்மாதம் 31 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிக்கும் மனதின் குரல் ஆகாஷ்வாணி, டிஆர்எம், டிடிஎச் தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் ஓடிடி தளத்திலும் இம்மாதம் 31 அன்று முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் நமது பிரதமரின் உரை மன் கி பாத் இம்மாதம் 31 முற்பகல் 11 மணிக்கு

திருச்சிராப்பள்ளி வானொலியின் மதிய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில். இன்று மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடுகிறார் டி எஸ் வேம்பு ஐயர். மைசூர் டி சௌடையா அவர்கள் வயலின், பழனி எம் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் திவாகர தனூஜம் என தொடங்கும் எதுகுல காம்போஜி ராகம் சதுசிர ஏகதாளத்தில் அமைந்த தீக்ஷிதர் கிருதி.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலளிவரிசை 936 கிலோஹெட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் அரங்கிசை கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. டி எஸ் வேம்பு ஐயர் உடன் பாடுகிறார். நிகழ்ச்சியில் தொடர்வது எந்துக்கு பித்தல என தொடங்கும் சங்கராபரணம் ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த தியாகராஜர் கிருதி.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் செய்தி 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கிசை கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு. டி எஸ் வேம்பு ஐயர் உடன்பாடுகிறார். மைசூர் டி சவுடையா அவர்கள் வயலின், பழனி எம் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்வது வெங்கடாச்சலபதே என தொடங்கும் கர்நாடக காப்பி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த தீக்ஷிதர் கிருதி.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலிட வரிசை 936 கிலோஹெட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் அரங்கிசை கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நன்னு பாலிம்ப எனத் தொடங்கும் மோகனம் ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. நிகழ்ச்சியில் இன்று மதுரை மணியையர் அவர்களின் பாட்டு. டிஎஸ் வேம்பு ஐயர் உடன் பாடினார். மைசூர் டி சவுடையா அவர்கள் வயலின், பழனி எம் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம். நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அலப்பி பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்மோ ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:45 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.